வீடுகளை பார்வையிட்டார். அந்நாட்டில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட போர் கப்பலின் போர் அமைப்புகளை மதிப்பீடு செய்யும் பகுதியில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

சரி காலை நேரம் இது 8:07 ஆயிருச்சு, பசியாரட்டிங்களா? பசியார வீட்டில் வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கணும், ஆண்களும் சமைக்கிறாங்க தான் வீட்டில். எப்போதும் ஏன் பெண்களை சொல்றீங்க அப்படின்னு கோபப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. சரி, நல்ல நேரம் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அந்த பசியார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா முன்கூட்டியே சனிக்கிழமையே தயாரிச்சிட்டு இருப்பாங்க. சிலர் வெளியில் கூட வாங்கலாம், இன்றைக்காவது வெளியில் சாப்பிடுவோமே அப்படின்னு கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் மறக்காம பசியார் இருங்க. சரி, இப்போ நம்ம சாப்பிட போவோம் இல்லையா, ஒரு கடைகளுக்கு, நம்ம ஒரு கடைக்கு சாப்பிட போவோம். ஆனா சிலருக்கு வந்து அந்த கடை வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும், அந்த கடையில வேலை செய்யறவங்க ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம போய் சாப்பிடுற ஒரு இடம், நீங்க போனாலே தெரியும் அங்க என்ன வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நீங்க சாப்பிடுற போற கடையில அவங்க அங்க வேலை செய்யறவங்களோ சரி அந்த கடை முதலாளியோ உங்களுக்கு நெருங்கிய நண்பர் ஆயிட்டாங்க, நீங்க போக ஆரம்பிச்சது ரொம்ப வருஷமா அந்த கடைக்கு தாங்க போறேன், ஏன்னா அந்த கடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நீங்க வந்தாலே ஓ இவங்க வந்துட்டாங்க, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சாப்பாடு வந்து அவருக்கு தயார்படுத்திருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருந்தா அழைச்சி சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து 7 வருஷமா ஒரு கடைக்கு போயிருக்கிறாரு, அவ்வளவு நெருக்கமாயிட்டாரு, அந்த கடையில இருக்கிற உரிமையாளரா இருக்கட்டும் அங்க வேலை செய்யறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமும் பண்ணிருக்காரு, அதை பத்தி நம்ம பேச போறோம். அங்க நீங்களும் அழைத்து எங்க கிட்ட சொல்லுங்க. நீங்க வழக்கமா போற ஒரு கடை, நீங்க ஒரு வாடிக்கையாளர் தான் போயிருப்பீங்க, ஆனா போக போக போக போக அந்த கடையில வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், அந்த கடை உரிமையாளரா இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. நீங்க என்ன சாப்பிட போறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், எப்படி தேநீர் அருந்துவீங்க எல்லாமே தெரியும், அந்த பதம் பார்த்து உங்களுக்கு தயாரிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா எங்ககிட்ட அழைத்து சொல்லுங்க.

வணக்கம். இன்னும் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, நம்ம சொல்ற முன்பு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது நீங்க வழக்கமா சாப்பிடுற உணவகம், அந்த உணவகத்துக்கு உங்களுக்கு நிம்மதியா போக முடியும், ஏன்னா நமக்கு பிடிச்ச சாப்பாடு நமக்கு ஏத்த மாதிரியே கொண்டு வருவாங்க. இல்லைன்னா ஊத்தப்பக்கதான் நம்ம சொல்லுவோம், அதை போடுங்க, மலைச்சாரல் மாதிரி தூவுங்க, அப்படி எல்லாம் சொல்லி முடிப்போம். ஆனா வர்றது வேற ஒன்னா இருக்கும். ஆனா நம்ம வழக்கமா போற ஒரு உணவகமா இருந்தா அந்த கடையில நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஒண்ணு சொன்னா நம்ம என்ன நினைச்சோமோ அதே மாதிரி, ஏன்னா நம்மளை பத்தி படிச்சு வச்சிருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு சீனி குறவா போடுங்க, அவங்களுக்கு இதை குறவா என்ன குறவா போடுங்க, அந்த மாதிரி அந்த கடையில நம்மளை பார்த்தாலே இவங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்றது. ஆனா உங்களுக்கு நல்ல நண்பரா ஆயிருப்பாங்க, ரொம்ப பழக்கமான ஒரு கடை, பல வருஷமா நீங்க போய்கிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்காங்களா அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த தலைப்பை நீங்க கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அதாவது சைனால ஒண்ணு நடந்திருக்கு. ஒருவர் வந்து 7 வருஷமா அந்த உணவகத்துலதான் போய் சாப்பிட்டு வரான். ஏன்னா அவரு வீட்டு உணவோடைய நினைவுகளை அந்த உணவகத்துல உள்ள சாப்பாடு எப்போதுமே கொண்டு வருமா. போக போக போக போக அந்த கடையில உள்ளவங்களும் சரி, அந்த கடை உரிமையாளரும் சரி, ரொம்ப பழக்கமாயிட்டாங்களாம். ரொம்ப பழக்கமானவனியே இந்த கடைக்கு போனாருன்னு சொன்னல, அவர் வந்து ஒரு PhD மாணவரா இருந்திருக்கிறாரு. PhD எல்லாம் முடிச்சு அவருக்கு வந்து இந்த பட்டமளிப்பு விழா நடக்கும் பொழுது அந்த கடை உரிமையாளர் இருக்காரு இல்லையா, அவருக்கு அவர் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு. எனக்கு வந்து பட்டமளிப்பு விழா நடக்குது, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதாவது இந்த 7 வருஷமா உங்க கடையில தான் நான் நிம்மதியா திருப்தியா சாப்பிட்டுருக்கேன், ஏன் பட்டமளிப்பு விழாவுக்கு நீங்க வரணும், நானும் என் குடும்ப உறுப்பினரா தான் உங்களை நான் பாக்குறேன், எனக்கு நல்ல உணவு கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ்ல எழுதி அழைப்பு விடுத்திருக்கிறாரு. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த உரிமையாளர் பார்த்தனே அவங்க அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாங்களாம். என்ன இவர் அப்படின்னு சொன்னோன்னே பட்டமளிப்பு விழாவுக்கு போயிருக்கிறாங்க. அங்க போனோட இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, குடும்ப புகைப்படம் எடுப்பாங்க இல்லையா, அந்த குடும்ப புகைப்படத்துல நீங்க வந்து நில்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிற. ஒருவேளை இந்த அளவுக்கு அந்த கடை உரிமையாளருக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா, அந்த வீட்டு நினைவுகளையோ அந்த குடும்ப உணர்வுகளையோ அவங்க கடை உணவு அவருக்கு கொடுத்திருக்கலாமோ அப்படின்னு அவருக்கு நிறைய பேர் அதை பேசிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு அழகான ஒரு விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம கூட பிறக்கல, நம்ம கூட வாழல, நம்மளுக்கு தெரிந்தவங்க கிடையாது, நண்பர்கள் கிடையாது, ஆனா இப்படி ஒரு உணவகம் மூலமாக நல்ல உறவுகள் அவருக்கு அமைஞ்சிருக்கு. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி உணவகம் மூலமா நல்ல நண்பர்கள், அந்த கடையில வேலை செய்யறவங்க, அந்த கடை உரிமையாளர் உங்களுக்கு இருக்கிறாங்க, உங்களுக்கு போனாலே தெரியும் உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதை திருப்தியா வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. அப்படி யாராவது இருந்தா அழைத்து சொல்லுங்க.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: சரி, உலகக்கிண்ண காட்பந்தாட்ட போட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஆர்டிஎம் கிளிக்கின் வழியாக நீங்க வந்து உலகக்கிண்ண காட்பந்தாட்ட போட்டி ஆட்டங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. சரி, நிறைய பேர் வந்து லட்சக்கணக்கானோர் வந்து இந்த முறை உலகக்கிண்ண காட்பந்தாட்ட போட்டியில வந்து பதிவிறக்கம் பண்ணியிருக்காங்க ஆர்டிஎம் கிளிக்கு. இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா, நிறைய பேர் வந்து சுக்கான் டிவின்னு ஒன்று இருக்குது, டிவி ஓகே அப்படின்னு இருக்கு, இதெல்லாம் ஆர்டிஎம் உடைய ஒளிபரப்பு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சுக்கான் டிவியில பாக்குறாங்க, ஓ இன்றைக்கு பிரேசில் ஆட்டம், சுக்கான் டிவியில போய் பார்ப்போம் அப்படின்னு பாக்குறாங்க. அங்க அந்த ஆட்டம் இல்ல, ஓ அப்படின்னா ஆர்டிஎம் அந்த ஆட்டத்தை கொண்டு வரல, ஆர்டிஎம்ல அந்த ஆட்டம் ஒளியேறல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் நினைவு வச்சுக்கோங்க, இரண்டு ஒளிபரப்பு இருக்கு, டிவி ஓகே, சுக்கான். சுக்கான்ல இல்லைன்னா நீங்க டிவி ஓகேவை பாருங்க. அதற்கான அட்டவணையை நம்ம வந்து ஆர்டிஎம் உடைய அகப்பக்கத்துல கொடுத்துருக்காங்க. சுக்கான் டிவியில நீங்க பார்க்கும் போது அங்க ஒளிபரப்பாகல அப்படின்னா டிவி ஓகேல நீங்க பாக்கலாம். அடுத்ததை அடுத்து பிஃபாவுக்காக மூன்று முக்கிய ஒளிபரப்பு அலைவரிசையை கொடுத்துருக்காங்க. அதாவது போன ஆட்டங்களை கூட நீங்க பார்க்கலாம். அதனால சில பேர் நினைச்சுக்கலாம், ஐயோ இந்த ஆட்டத்தை வந்து ஆர்டிஎம் கொடுக்கலையே அப்படின்னு. இல்லங்க, அது ஆர்டிஎம் டிவி சுக்கான்லயும் போகுது அல்லது ஓகேல போகும். இந்த இரண்டையும் நீங்க சரி பார்த்துக்கணும். நீங்க ஆர்டிஎம் கிளிக்னு பாத்தீங்கன்னா பிஃபா W1 பிஃபா W2 அப்படின்னு சொல்லிட்டு அலைவரிசைகள் இருக்கும், அதையும் நீங்க தட்டி பாருங்க. அதனால இலவசமா உங்களுக்கு இந்த ஆட்டங்களை ஆர்டிஎம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆக கடைசி நிலவரங்கள் அவ்வப்போது நாங்க உங்களுக்கு பகிர்ந்து கொண்டே இருக்கோம். இதற்கிடையில நீங்க விரும்பி போகக்கூடிய ஒரு கடை இருக்கலாம், அந்த கடையில நீங்க வந்து சாப்பிடுவீங்க. அந்த கடையில உள்ளவங்க எல்லாமே உள்ள நண்பரா இல்ல குடும்ப உறுப்பினராவே ஆயிருப்பாங்க, அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு
1: கேட்டிருந்தோம்.
2: சொல்லுங்க.
1: பால் மாவு வச்சிருப்பாங்க, பால் டின்னு வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம கூட நானு தம்பி தங்கச்சி யாரு நம்மளுக்கு வந்து வெறும் பால் மாவு தான்,
0: பால் மாவு உங்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு.
1: ஆமா, நம்ம எது ஆர்டர் பண்ணாலும் சரி, காஃபியா டீயா இருக்கட்டும், மைலோ ஹாலிஸ் எது ஆர்டர் பண்ணாலும் பால் மாவுல தான் வரும்.
0: ஓ அப்படியா, எல்லாருக்குமே?
1: இல்ல இல்ல, எங்களுக்கு மட்டும்,
0: உங்களுக்கு மட்டும்
1: எப்பயுமே வச்சிருப்பாங்க. அது ஓனருக்காக வாங்கி வச்சிருக்கிறது, நாங்களும் அதை எடுத்துக்குவோம்.
0: ஒரு சிறப்பு சலுகை எல்லாம் இருக்கு உங்களுக்கு அங்க.
1: ஆமா, அது மட்டும் இல்லாம சாப்பாடு ஆர்டர் பண்ணாலும் சரி, அண்ணனுக்கு உரப்பு வேணா, சயூர் வேணா, அதெல்லாம் கரெக்டா வந்துரும்.
0: இருக்காங்க அந்த மாதிரி சில உணவகங்கள்.
1: ஆமா, ஏன்னா அடிக்கடி போறோம், அந்த பழக்கம் ஆக்சுவலி வந்து அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்லினஸ் சொல்லுவாங்க. அதனாலே வந்து யார கூட்டு போனோம் அந்த கடைக்கு போனதும் நம்மளுக்கு தோணும்.
0: ஆமா,
1: வேற எந்த கடை இருந்தாலும் அந்த கடைக்கு போனதும் நமக்கு தோணுமே.
0: நம்மளும் சொல்லுவோம் நாலு பேருக்கிட்ட, அங்க போய் டீயை குடிச்சு பாருங்க எப்படி இருக்கும்ட்டு. நம்ம வந்தாலே அப்படிதான், அப்படி பெருமையா சொல்லலாம்ல.
1: ஆமா, நம்ம யார பார்த்தாலும் சொல்லுவோம், நீங்க பால் மாவு குடிப்பீங்க, எந்த கடைக்கு போங்க, அந்த கடையில சொல்லுங்க பால் மாவுன்னு சொல்லுங்க. அது தண்ணி கிளாஸ்ல வரும், அந்த கிளாஸ் வேற மாதிரி இருக்கும்.
0: அப்படியா,
1: நல்லா இருக்கு. போறோம், நல்லா இருக்கு தண்ணி அங்க இருந்துச்சு. ஓகே தான், அடுத்து அங்க போறோம்.
0: ஓ நல்லா இருக்கு சார் கேக்குறதுக்கு உங்க கதையே. பசி என்ன பசியா இருக்கு உங்களுக்கு?
1: இதுக்கப்புறம் தான் பசியா இருந்தா என்ன பசியா இருந்தா யோசிச்சுக்கிட்டே.
0: ஓ வெளியே போக போறீங்களா?
1: நீங்க பசி ஆட்டீங்களா? ஆமா, வெளியே பசி ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன்.
0: ஓ சரி சரி,
1: ஒருத்தங்க டிராப் பண்ண, டிராப் பண்ண இருந்தா பசி. நீங்க பசி ஆட்டீங்களா?
0: ஆ, நான் காலையில பசி ஆட்ட. பசியா இருந்தா பேச முடியுமா 4 மணி நேரத்துக்கு?
1: ஆமா ஆமா,
0: ரொம்ப நன்றி. பசியா இருங்க, மறக்காம ரொம்ப நன்றி கூப்பிட்டு பேசுறதுக்கு.
1: நன்றி,
0: வணக்கம்.
3: போடுறா பாட்டை.
1: ஓகே ப்ரோ.

0: தேர்வு அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்.
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். இன்னால் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த ஜூலை தொடங்கினதுலேருந்து சில விஷயங்கள் நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும். குறிப்பாக இந்த கடப்பிதழ் இருக்கு இல்லையா, கடப்பிதழ் வந்து 10 வருடங்களுக்கு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 350 ரிங்கிட் மலேசியர்களுக்கு கடப்பிதழை பெற்றுக்கொள்வதற்கு இந்த முறை 10 வருடங்கள் நீங்கள் புதுப்பிக்க தேவையில்லை. ஒரு தடவை நீங்கள் வந்து கடப்பிதழை எடுத்துட்டீங்கன்னா. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இந்த கடப்பிதழில் வந்து நீங்கள் இப்போ 5 வருடங்களுக்கான கடப்பிதழை வந்து நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். ஆனால் 10 வருடத்துக்கான கடப்பிதழ் இருக்கு இல்லையா, அதை நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்க முடியாது, இணையம் மூலமா நீங்க விண்ணப்பிக்க முடியாது. 10 வருடங்களுக்கான கடப்பிதழுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நேரடியாக முகப்பிடங்களுக்கு போகணும். அதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஜூலை 1 அறிமுகப்படுத்தினதுலேருந்து ஏறக்குறைய 6000க்கு மேற்பட்டோர் வந்து முகப்பிடங்களுக்கு போயிருக்காங்க. 10 வருடங்களுக்கான அந்த கடப்பிதழை பெறுவதற்கும் அதே நேரத்தில் அந்த புதிய பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் பொருத்திருக்காங்க இல்லையா, அதை பெற்றுக்கொள்வதற்காகும். அதனால 10 வருடத்துக்கு கடப்பிதழை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க இணையத்தில் தேடி நேரத்தை விரயமாக்க வேண்டாம். ஆனால் முடிந்த வரைக்கும் நீங்க முகப்பிடங்களுக்கு போறது இன்னும் ரொம்ப பாதுகாப்பான ஒன்று. இன்னும் சரியான நேரத்தில் அவங்க வந்து சில ஆவணங்களை உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா 10 வருடம் இல்லையா, அதனால் அதை மட்டும் நம்ம நினைவில் வச்சுக்குவோம். இதற்கிடையில் நம்ம நாட்டில் இந்த ஜூலை மாதம் முழுக்க சில விஷயங்கள் ரொம்ப கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக லைசன்ஸ் இல்லாம வாகனம் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு 300 ரிங்கிட்டிலிருந்து 500 ரிங்கிட் வரைக்கும் அபராத தொகையை உயர்த்தி இருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் நம்ம நினைவில் வச்சுக்கோம். சில மாற்றங்கள், அடிக்கடி புதிய திட்டங்கள், அறிவிப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆக நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோம். இதற்கிடையில நீங்க ஏதாவது உணவகத்துக்கு போவீங்க, அந்த உணவகத்துல வந்து ரொம்ப நெருங்கிய உறவா இருப்பாங்க. நீங்க போனாலே தெரியும் நீங்க என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உறவுகள் யாராவது உங்ககிட்ட இருக்கிறாங்களா, அந்த மாதிரி நான் அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அடுத்து வரும் பாடலுக்கு பிறகு நம்ம நேரில் சந்திப்போம்.

0: வணக்கமினால் இது சரி, நீங்க அடிக்கடி போற உணவகம், நீங்க போனாலே நீங்க என்ன சாப்பிட போறீங்க, எப்படி சாப்பிடுவீங்க, உப்பு கூடையா இல்ல இனிப்பு குறவா உரப்பு குறவா, இந்த மாதிரி எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: ஹலோ, காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
1: காலை வணக்கம், கோண்டான்ல நாங்க பாவா பொக்கச்சேரி ஒரு 70 வருட காலமாக மீன்கறி கடை வச்சிருக்கோம். சின்ன குழந்தைகள் இருந்து ஒரு தம்பதிகள் நம்ம கடைகள் தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் வேற, எனக்கு அழைப்புகள் கொடுத்திருக்காங்க. கட்டாயம் நீங்க வந்து கலந்துக்கணும்
0: அப்படின்ட்டு.
1: ஆமா, இன்னைக்கு நான் போறேன். ஆனந்த் பாபு, ஷாலினி, மாரியம்மன் கோவில்ல இன்னைக்கு திருமணம்.
0: பாருங்க, ஒரு வாடிக்கையாளரா வந்தாங்க, உங்களுக்கு பத்திரிக்கை வெடிச்சிருக்காங்க, நீங்க வானொலியில அழைத்து அவங்களுக்கு திருமண வாழ்த்து வேற சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் கேக்குறதுக்கு.
1: ஆனந்த் பாபு, ஷாலினி தம்பதிகளுக்கு திருமண வாழ்த்துக்கள். மாரியம்மன் கோயில்ல கல்யாணம், நான் இன்னைக்கு கல்யாணத்துக்கு போறேன்.
0: சரி, அவங்களுக்கு என்ன விரும்பி சாப்பிடுவாங்க உங்க கடைக்கு வந்தாங்க?
1: ரோஜாமி. ஆமா, பாவ பொக்கச்சேரினா கொந்தான்ல எல்லாத்துக்குமே தெரியும்.
0: சரி, ரோஜாமியில

0: வந்து அவங்களுக்குன்னு ஒரு தேர்வு இருக்குல்ல, இதை குறைச்சு போடுங்க இதை கூட போடுங்கலாம் சொல்லுவாங்களா?
1: அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நாங்க போடுறத அப்படியே சாப்பிடுவாங்க.
0: சாப்பிட்டுருவாங்க. எத்தனை வருஷமா வராங்கன்னு சொன்னீங்க?
1: குறைஞ்சு அந்த பையன் குழந்தையில இருந்து வராங்க.
0: ஓ, குழந்தையில பார்த்த பையனுக்கு கல்யாணம் இல்லையா?
1: ஆமா.
0: சரி சார், ரொம்ப நன்றி கூப்பிட்டு பேசுனதுக்கு. வணக்கம்.
1: நன்றி.

0: நீங்க போற ஒரு உணவகம், நீங்க போனாலே அவங்களுக்கு தெரியும் எந்த உணவை நீங்க கேட்க போறீங்க, என்ன உணவை நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது உணவகம் இருக்கு, அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம்.
1: நார்மலி வந்து நான் ENY-க்கு தான் போவேன், கிட்டத்துல உள்ளது. அவங்களுக்கு வந்து தெரியும், ஓ கேண்டீன்ல இவங்க வந்தாக்கா ஹாஃப் பாயில் எக்கோ மீலோ பாயாஸ் தான் குடிப்பாங்கன்னு.
0: அதாவது உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு கூட நீங்க என்ன விரும்பி சாப்பிடுவீங்கன்னு தெரியல, தெரியுமான்னு தெரியல, அந்த கடையில உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியுது.
1: என்ன பண்ணுவேன், வீட்டுல பசிக்க டைரக்டா கடைக்கு போய் உட்காந்துருவேன், போயிட்டு படத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க, கல்பா ஒரு முட்டை, ஒரு முட்டை ஒரு மீலோ, ஓகே ஜலாட்
0: முட்டை மைலோ போதும் உங்களுக்கு.
1: என்ன
0: முட்டையும் மைலோவுமா? சரிங்க, ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம்.

பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர

0: அனைத்து சமூகத்தினரிடமும் நியாயமாக பழகும் அணுகுமுறையை தலைமைத்துவ பொறுப்பில் உள்ளவர்கள் பின்பற்ற வேண்டும். கூட்டரசு அரசாங்கம் ஒருபோதும் பாகுபாட்டை கடைபிடித்ததில்லை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். கூட்டரசு மாநில ஊராட்சி நிலைகளில் தலைமைத்துவ பொறுப்புகளில் உள்ளவர்கள் அனைத்து சமூகத்தினரிடமும் நியாயமாக பழகும் அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும். நாட்டின் ஒற்றுமையையும் நிலைத்தன்மையையும் பேண இது அவசியமானதென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். தேசிய நிலையிலான உருமாற்றங்களை மடானி அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இருப்பினும் அரசாங்கத்தின் திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில நிலையிலும் ஊராட்சி நிலையிலும் சவால்கள் நிலவுவதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும் நல்லாட்சி அன்று. வெளிப்படையான நியாயமான முறையில் அனைவரின் கருத்துகளையும் செவிமடுப்பது அவசியமானது என்றார் அவர். கூட்டரசு அரசாங்கம் ஒருபோதும் பாகுபாட்டை கடைபிடித்ததில்லை. அத்துடன் நிதி பகிர்ந்தளிப்பிலும் முதலீட்டை ஈட்டுவதிலும் எந்தவொரு மாநிலமும் புறக்கணிக்கப்பட்டதில்லை என பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகர் தெங்குடத்து ஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்லாசிஸ் தெரிவித்துள்ளார். மக்கள் அனைவரும் நியாயமாக மேம்பாட்டு பலனை அனுபவிப்பதை உறுதி செய்யும் கடப்பாட்டை அரசாங்கம் கொண்டுள்ளதென அவர் கூறியுள்ளார். ஜொஹோர் கடந்த ஆண்டு மிக அதிகமாக 110 பில்லியன் ரிங்கிட் முதல் பதிவு செய்தது. அரசாங்கம் பொருளாதார ஆற்றலுக்கும் மேம்பாட்டு தேவைக்குமே முன்னுரிமை அளிக்கிறது என்றும் அரசியல் நிலைப்பாட்டை சார்ந்ததில்லை என்பதற்கும் இது சான்று பகர்கிறது என அவர் கூறியுள்ளார். நாட்டில் 2050 ஆண்டுக்குள் உணவுப் பொருள் இறக்குமதியை 50 விழுக்காடு வரை குறைக்க புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு இலக்கு வகுத்துள்ளதாக அதன் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமிடி தெரிவித்தார். ஆண்டுக்கு 80 பில்லியன் ரிங்கிட்டை எட்டும் தேசிய உணவு இறக்குமதி செலவை எதிர்கொள்ளும் நடவடிக்கையாக இது அமையும் என துணை பிரதமருமான அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு அமைச்சு நீண்டகால அடிப்படையிலான முனைப்புகளை வரைந்துள்ளதாக கூறிய அவர், அவை அடுத்த 30 ஆண்டுகளுக்குள் கட்டங்கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்றார். இதன் தொடக்கமாக 2030 ஆண்டுக்குள் உணவு இறக்குமதியை 15 விழுக்காட்டிற்கும் 2040க்குள் அதனை 30 விழுக்காடாக உயர்த்தவும் அமைச்சு இலக்கிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சரபாக்கில் கடலோர மற்றும் ஆற்றங்கரை மண் அரிப்பு தொடர்பான சிக்கல்கள் வெள்ள அபாயத்தை குறைக்கும் விவகாரங்களுக்கு தீர்வு காண இவ்வாண்டு 9.46 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான சக்னா மடானி திட்டத்தின் வழி 52 திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அவற்றுள் 12 திட்டங்கள் நிறைவடைந்துவிட்டன. 13 கட்டுமானத்தில் உள்ள வேலை, 27 செயலாக்க நிலையில் உள்ளதென துணை பிரதமர் டாக்டர் ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். கடந்த மே மாதம் திட்டங்கள் தொடங்கப்பட்டன. அவை வரும் நவம்பரில் முழுமை பெற திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் ஆற்றங்கரைகளை நிலைப்படுத்துவது, மண் அரிப்பை குறைப்பது, இடுகாடு மற்றும் அருகிலுள்ள உள்கட்டமைப்புகளை பாதுகாப்பது, 50 மீட்டர் நீளமுள்ள தடுப்புச் சுவர் கட்டுவதும் அடங்கும். ஜியாரா காசே திட்டம் உதவிகளை வழங்குவதன் மூலம் உதவிகள் தகுதியுடையவர்களை சென்றடைவது மட்டுமல்லாமல் மக்களின் தேவைகளை அடையாளம் காணவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவும் ஒரு தளமாகவும் அமைகிறது. தொடர்பு அமைச்சின் மூலம் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டம் முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், உடற்பேறு குறைந்தோர் மற்றும் வறிய நிலை குடும்பங்கள் போன்ற இலக்கிடப்பட்ட தரப்புக்கு அடிப்படை தேவை உதவிகள் பகிரப்படுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் ஜியாரா காசே மலேசிய மடானி இலக்குகளுக்கு இணங்க அக்கறை, ஒற்றுமை, சமூக பொறுப்புணர்வு ஆகிய உணர்வுகளை வளர்ப்பதோடு தலைவர்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் சமூகம் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவுகளையும் தகவல் தொடர்பு வலையமைப்புகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது. மலேசிய கூட்டுறவு ஆணையமும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சும் கூட்டுறவு நிதி விண்ணப்பங்களுக்கான உந்துதலை விரைவுபடுத்த கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. நிபந்தனைகளை பூர்த்தி செய்துள்ள விண்ணப்பங்களுக்கான ஒப்புதலை ஒரு வாரத்திற்குள் வழங்க இலக்கிடும்படி அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியோங் அறிவுறுத்தியுள்ளார். கூட்டுறவுகள் அரசாங்க ஒதுக்கீட்டின் மூலம் உடனடியாக பலனை பெற இது அவசியம். இது அவர்களின் வணிகத்தை விரிவுபடுத்தவும் நாட்டின் பொருளாதாரத்தில் அத்துறையின் பங்களிப்பை வலுப்படுத்தவும் வழிவகுக்கும் என அவர் கூறியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: அமெரிக்காவின் 250வது சுதந்திர நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு தேசிய ஒற்றுமை, நேர்மையான தேர்தல்கள் உட்பட பத்திரிகை சுதந்திரம் குறித்த எச்சரிக்கைகளை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். இந்த அற்புதமான தருணத்தில் நமது வரலாற்றை கொண்டாடுகிறோம் என நியூயார்க் போஸ்டுக்கு பகிர்ந்த ஒரு கடிதத்தில் அவர் கூறியிருந்தார். வெற்றியும் ஒற்றுமையும் நம் அனைவருக்கும் பொதுவானவை, ஆனால் நாம் அந்த ஒற்றுமையை என்றும் இழக்கக்கூடாது என்றார் அவர். நாடு உள்ளிட்ட ஒட்டுமொத்த உலகின் நலனுக்காக நாம் வலிமையாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் நேர்மையாகவும் இருத்தல் அவசியம் என்றார் அவர். அங்காராவில் நடைபெறவுள்ள நேட்டோ மாநாட்டை தொடர்ந்து யுக்ரைனுடனான மோதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தமது ரஷ்ய சகாவான விளாடிமிர் புட்டினுடன் உரையாடியதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர நாள் கொண்டாட்டத்தினூடே இந்த உரையாடலை நடத்தியுள்ளனர். 85 நிமிட தொலைபேசி உரையாடலில் இவர்கள் ஈரான் மேற்காசிய விவகாரங்கள் குறித்தும் விவாதித்துள்ளனர். முன்னதாக சனிக்கிழமை ட்ரம்புடனான தமது உரையாடலும் ஆக்கப்பூர்வமாக அமைந்த என ஜெலன்ஸ்கி சொன்னார். நேட்டோ மாநாட்டிலும் தொடர்ந்து பேச இணங்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வரும் 7ஆம் நாள் 8ஆம் நாள் துருக்கியில் நேட்டோ மாநாடு நடைபெறும். வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் கடற்படை போர்க்கப்பல் வியூக ஏவுகணையின் சோதனை, கப்பல் நீர்மூழ்கி எதிர்ப்பு உள்ளிட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளின் மதிப்பீடுகளை பார்வையிட்டார். அந்நாட்டில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட போர்க்கப்பலின் போர் அமைப்புகளை மதிப்பீடு செய்யும் பகுதியில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இதில் இலக்கை கண்டறியும் தகவல் செயலாக்க திறன்கள், ஒருங்கிணைந்த தாக்குதல் அமைப்புகள், கடற்படை துப்பாக்கிகள், தானியங்கி பீரங்கிகள் உட்பட மின்னணு போர் உபகரணங்களை சோதனைக்கு உட்படுத்துதல் ஆகியவை அடங்கும் என அந்நாட்டு செய்தி நிறுவனம் KCNA தகவல் வெளியிட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு தொடர் தாக்குதல்கள் மூலம் நாட்டின் ராணுவ ஆட்சியை முடக்கிய ஜிஹாடிகளும் அவர்களது பிரிவினைவாத துவாரெக் பங்காளிகளும் மாலி மீது புதிய தாக்குதல்களை தொடுத்து பல நகரங்களையும் ஒரு சிறைச்சாலையையும் தாக்கினர். வட வியூக நகரான கிடாலை கைப்பற்றியதோடு அந்நாட்டு தற்காப்பு அமைச்சர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து மோதல்கள் தொடரப்பட்டன. இந்நிலையில் சனிக்கிழமை வடபகுதிகளான கவோ, எனபிஸ் உட்பட அகில்ஹோக்கில் தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டன. 2020-2021 ஆண்டுகளில் நடந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு பின் மாலி ராணுவத்தால் வழிநடத்தப்பட்டு வருகிறது. அந்நாட்டில் அமைதி மீட்டெடுக்கப்படும் என அதன் ராணுவ தலைவர்கள் உறுதியளித்திருந்தனர். ஆனால் இதுவரை அவர்கள் அதை நிறைவேற்றுவதில் தோல்வியடைந்துள்ளனர். 2026 உலகக்கிண்ணம் சிறந்த 16 குழுக்களுக்கிடையிலான ஆட்டங்கள் தொடங்கிவிட்ட நிலையில் இன்று பின்னிரவில் கனடாவும் மொரோக்கோவும் களமிறங்கின. அவ்வாட்டத்தில் மொரோக்கோ கனடாவை 3-0 என தோற்கடித்தது. இதனிடையே பிரான்ஸ் பரகுவேவை 1-0 என வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. நேற்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தின்போது கானா அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற தவறியதை அடுத்து அந்நாட்டின் தலைநகரில் உள்ள சாலைகள் வெறுமையாக காட்சியளித்தன. கானாவுக்கும் கொலம்பியாவுக்கும் இடையிலான 32வது சுற்று போட்டி முடிந்தவுடனேயே அந்நகரின் சாலைகள், உணவகங்கள், வீடமைப்பு பகுதிகள் என எங்கும் நிறைந்திருந்த மகிழ்ச்சி ஆரவாரம் காணாமல் போயின. நிறைவாக டென்னிஸ். விம்பிள்டனில் ஆறாவது நாளாக நடைபெற்ற ஆட்டத்தில் ஆடவர் மூன்றாவது சுற்றில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டிமினோ அமெரிக்காவின் ஜக்கரி வர்ஜாவை 6-2, 5-7, 6-2, 6-4 என்னும் செட்களில் வென்றார். இத்தாலியின் பிளாவியோ கோபோலி ரஷ்யாவின் கரன் கச்சனோவாவை சுழியத்திற்கு 6-7, 6-7, 6-2, 6-2 என வீழ்த்தினார். அனைத்து சமூகத்தினரிடமும் நியாயமாக பழகும் அணுகுமுறையை தலைமைத்துவ பொறுப்பில் உள்ளவர்கள் பின்பற்ற வேண்டும். கூட்டரசு அரசாங்கம் ஒருபோதும் பாகுபாட்டை கடைபிடித்ததில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:11.
1: பாபாஸ் படிக்கும் மினலஃபமில் பாபாஸ் அண்ட் யூ.
2: அதேதாங்க, பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அன்யூ நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கிறோம். ரவீன் வந்திருக்கேன். எப்போதும் போல இந்த வாரம் நிகழ்ச்சியில 8 புத்தமுதிய பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. கடந்த வாரம் இந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில முதல் முறையா சிறந்த பாடலா வந்துச்சுங்க. இந்த பாடல் இந்த வாரம் நிகழ்ச்சியில எந்த நிலையில இருக்கு அப்படின்னு, முதல் நிலைக்கு வருதா இல்ல மற்ற 7 நிலைகள்ல ஏதாவது ஒரு நிலைக்கு வருதா அப்படின்னு இந்த ஜூலை மாதத்திற்கான முதல் நிகழ்ச்சி பாபாஸ் வழங்குறாங்க. பாருங்க, அவ்வளவு சீக்கிரமா ஜூன் மாதமே முடிஞ்சு ஜூலை மாதமே வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல டிசம்பர் மாதமே வந்துரும். அவ்வளவு வேகமா நாட்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த ஓட்டம், அந்த சுறுசுறுப்பிற்கேற்ப நாமும் சுறுசுறுப்பா இருப்போம். இந்த வார நிகழ்ச்சியில தொடக்க பாடல் 8 நிலையில் இருக்கும் பாடல் வருது, கேளுங்க.
3: 8 நிலை

அதிகமாக விற்கப்படுகின்றது. இந்த பாபாசின் பிரியாணி மிக்ஸை கொண்டு சைவ பிரியாணி செய்யலாம், கோழி பிரியாணி செய்யலாம், ஆட்டிறைச்சி பிரியாணி செய்யலாம். உங்களின் தேவைக்கேற்ப எந்த பிரியாணி செய்ய போறீங்களோ தாராளமா நீங்க செய்யலாம். அதுவும் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வார இறுதி நாட்கள்ல எல்லோருமே வீட்டில் இருக்கும் போது நிச்சயமா ஏதாவது ஒரு வீட்டில் சமையல் செய்தா சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படி இருப்பவர்களுக்கு பிரியாணி உங்களின் முதன்மை தேர்வாக அமையட்டும். பிரியாணின்னு சொல்லும் போது பாபாசின் பிரியாணி மிக்ஸ் எப்போதுமே உங்களின் தேர்வாக அமையட்டும். நம்ம நிகழ்ச்சியில என்னென்ன பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத வாங்க முன்னோட்டமா கேட்கலாம்.

பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடல்கள் எந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்? கண்டிப்பா ஏதாவது ஒன்று அதிகமா நீங்க முணுமுணுக்கும் பாடலா தான் இருக்கும். எட்டு பாடல்கள், மீதம் ஏழு பாடல்கள் இருக்கின்றன. எந்தெந்த நிலையில இருக்கு அப்படின்றத பத்து மணி வரைக்கும் இணைந்திருந்து கேளுங்க. ஏழாம் நிலையில இருக்கும் பாடல் வருது இப்ப கொண்டுட்டு வரோம், கேளுங்க.

0: அனிருத் பாடி இருந்த இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில ஏழாம் நிலைக்கு வந்திருக்கங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. வீட்டுல ஏதாவது ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது வார இறுதி நாட்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல நண்பர்கள் உறவினர்கள் வீட்டுக்கு அழைத்து வாங்க நீங்க சாப்பிடுங்க நாங்க சமைத்து வைக்கிறோம் சொல்லும் போது இனிப்பு பலகாரம் இல்லாத ஒரு சமையல் நம்ம வீட்டுல இருந்திருக்கா? உதாரணத்திற்கு கேசரி பாயாசம் இதெல்லாம் நிச்சயமா வீட்டுல இருக்கும். அடிப்படையில் இந்த மாதிரி ஏன் வீட்டுல நம்ம இனிப்பு பலகாரம் வைக்கிறோம்னா அந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு தான். ஏன்னா இனிப்புன்னு சொல்லும் போது நமக்கு அடிப்படையில மகிழ்ச்சியும் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. அதனாலதான் எந்த ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி கண்டிப்பா ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் வீட்டுல இல்லாம இருக்கவே இருக்காது. இப்ப பாயாசம் எடுத்துக்கிட்டா பாபாசின் பாயாசம் மிக்ஸ் இருக்குங்க. சொல்லும் போதே இன்றைக்கு பாயாசம் சாப்பிடணும் போல இருக்கு. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? பாபாசின் பாயாச மிக்ஸ் எடுத்துக்கங்க. 300 கிராம் அளவில் கடைகளில் விற்கப்படுகின்றது. தேவையான அளவு நீர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா பாபாசின் பாயாச மிக்ஸை கொட்டி நல்லா கிளறி அதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் பால் அல்லது தண்ணீர். ஆனா தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும், அதனால தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா கிளறி மிதமான சூட்டில் கொஞ்சமா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா பரிமாறலாம். பாருங்க அவ்வளவு சீக்கிரமா பாபாசின் பாயாசம் மிக்ஸ் கொண்டு நம்ம வீட்டுல பாயாசம் செய்து பரிமாற போறோம். நம்ம பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல இருப்பாங்க, ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் செய்து கொடுக்கும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா மகிழ்ச்சியா சாப்பிடுவாங்களே. இருக்கவே இருக்கு பாபாசின் பாயாசம் மிக்ஸ். வாங்க ஆறாம் நிலையில் என்ன பாடல் இருக்குன்னு கேட்கலாம்.
1: ஆறாம் நிலையில்

0: சாய் அபியான்கர் கானா முத்து அந்த பாடலை பாடியிருந்தாங்க. இந்த பாடலை இந்த வார நிகழ்ச்சியில் ஆறாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. வழக்கமா ஞாயிற்றுக்கிழமைகள்ல வீட்டுல தடபுடலாம் சமையல் நடக்கும் போது பிரியாணி இல்லாத வீடு இருந்திருக்கா நீங்க சொல்லுங்க. வார இறுதி நாட்கள் ஏதாவது ஒரு கொண்டாட்டம் வீட்டுக்கு உறவினர்கள் வரும்போது நிச்சயமா நம்ம வீட்டுல பிரியாணி இல்லாம இருக்காது. பிரியாணின்னு சொல்லும் போது பாபாஸ் பார்த்தோம்னா பிரியாணி மிக்ஸ் இதற்கு முன்பு தயாரித்து கொடுத்திருக்காங்க. அங்கு பாபாஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க, பிரியாணி செய்வதற்கான அந்த மூல பொருட்களை தெரிவித்து அதிநவீன தொழில்நுட்ப வசதியோடு தயாரித்து பாபாஸின் பிரியாணி மிக்ஸ் வடிவில் கொடுத்திருக்காங்க. இந்த பாபாஸின் பிரியாணி மிக்ஸ் கொண்டு நீங்க சைவமான பிரியாணி செய்தா அவ்வளவு நல்லா இருக்கும். கூடுதலா கொஞ்சம் அசைவமா கோழி சேர்த்துக்கிட்டா இன்னும் ஒரு கூடுதல் சுவை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் வீட்டுல இருக்கும் போது பிரியாணி எல்லாம் செய்து கொடுத்தா அவ்வளவு நல்லா இருக்கும், அவங்க ருசிச்சு சாப்பிடுவாங்க. அதனால இந்த மாதிரி வார இறுதி நாட்கள் விடுமுறை அப்புறம் வீட்டுல ஏதாவது ஒரு கொண்டாட்டம் நிகழ்ச்சிகளுக்கு இருக்கவே இருக்கின்றது பாபாஸின் பிரியாணி மிக்ஸ். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கின்றது. அடிப்படையில பாபாஸின் பொருட்கள் நம்ம உறவுகளுக்கு இடையிலான மகிழ்ச்சி அதிகரிக்கின்றது. அதனால நமக்கு பிடிச்சமான உணவுகள் பிடிச்சவங்கமான கையில சாப்பிடும் போது அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி தானே. வாங்க அடுத்த நிலையில் ஐந்தாம் நிலையில் என்ன பாடல் இருக்குன்னு கேட்கலாம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க.
1: ஐந்தாம் நிலையம்

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
1: ஓகேடா.
2: தளபதி கச்சேரி ஐந்தாம் நிலைக்கு இந்த வார நிகழ்ச்சியில வந்திருக்குங்க. பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் ஆன்யோ நிகழ்ச்சி நம்ம கேட்டு இருக்கோம். நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். வீட்டுல நம்ம குழம்பு வைக்கிறோம், புரட்டல் செய்யறோம், இதற்கு ஒரு கூடுதல் சுவை வேணும்னா நீங்க கரா மசாலா மிக்ஸ் பயன்படுத்திருக்கீங்களா? இதற்கு முன்பு பாபாஸ் பார்த்தோம்னா பாபாஸின் கரா மசாலா மிக்ஸ் வந்து வெளியீடு செய்திருக்காங்க. அப்படி என்னங்க இதுல சிறப்பம்சம் இருக்கு நீங்க கேட்கலாம். 10க்கும் மேற்பட்ட மூலப் பொருட்களை தேர்ந்தெடுத்து மிக நேர்த்தியாக தயாரிக்கப்பட்ட பொருள் தான் பாபாஸின் கரா மசாலா மிக்ஸ். அக வீட்டுல ஏதாவது ஒரு சமையல் செய்யும் போது, குழம்பு செய்யும் போது, ஒரு புரட்டல் செய்யும் போது தேவையான அளவு இந்த பாபாஸின் கரா மசாலா மிக்ஸ் சேர்த்துக்கிட்டா கூடுதல் சுவை கிடைக்குங்க. குறிப்பா இந்தியால பார்த்தோம்னா சமையல்ல இந்த கரா மசாலா மிக்ஸின் பயன்பாடு மிக மிக அதிகமாக இருக்கின்றது. ஆனா நம்மவர்கள் மத்தியில அதன் பயன்பாடு வந்து மிக குறைவாக தான் இருக்கின்றது. ஆக உங்களோட சமையல்ல ஒரு கூடுதல் சுவை வேணும்னா பாபாஸின் கரா மசாலா மிக்ஸை பயன்படுத்துங்க. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக வாங்கி பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குவது மிகவும் முக்கியம். சரியா? அடுத்த நிலையில் நான்காம் நிலையில் என்ன பாடல் இருக்குன்னு வாங்க கேட்கலாம்.
1: நான்காம் நிலையில்

நிலை வரை இடம்பெற்ற பாடல்களின் கண்ணோட்டத்தை கொண்டுட்டு வரோம். முதல்ல அதை கேட்டலாம்.

இரண்டாம் நிலை.

0: வரும். இதற்கிடையிலே இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது www.babas.com.my அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வார நிகழ்ச்சியில சிறந்த பாடல் என்ன பாடலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாங்க இப்ப நம்ம கேட்கலாம்.
1: முதல் நிலை

பட்டாம்பூச்சி அப்படின்ற பாடலுங்க ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் இடம்பெற்ற பாடல் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவிக்கும் முன்னத சுவிகளின் சிறந்த தேர்வு பாபாஸ் பொருட்கள். நம்ம வீட்டுல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பாபாஸ் பொருட்கள்ல ஒன்று பாபாஸின் மஞ்சள் தூள். இந்த மஞ்சளையும் நம்மையும் பிரிக்கவே முடியாதுங்க. இந்தியர்கள் இந்த மஞ்சள் பார்த்தவனா ஒரு கிருமி நாசினியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சமையல் தாண்டி மருத்துவத்திற்கும் பிறகு வந்து வழிபாட்டிற்கும் இந்த மஞ்சளின் பயன்பாடு நம்ம வீட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு. அதை கருத்தில் கொண்டுதான் பாபாஸின் மஞ்சள் தூள் 6 அளவுகள்ல சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. மிக உயர்தரமான மஞ்சள் கிழங்குகளை கொண்டு இந்த பாபாஸின் மஞ்சள் தூள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால உங்க வீட்டுல சமையலாக இருக்கட்டும், வழிபாடாக இருக்கட்டும், ஏதாவது மருத்துவ குணத்திற்கு தாராளமா பாபாஸின் மஞ்சள் தூள் பயன்படுத்தலாம். காரணம், 100 விழுக்காடு சுத்தமான முறையில தயாரிக்கப்பட்டிருக்கு. பாபாஸ் பொருட்கள் எல்லா பொருட்களையுமே பார்த்தோம்னா அடிப்படையில சுத்தமான முறையில் சைவமான முறையில் தயாரிக்கப்படுகின்றன. அதனால சைவ பிரியர்களும் எந்த ஒரு தயக்கமும் இன்றி பாபாஸ் பொருட்களை தாராளமா வாங்கி பயன்படுத்தலாம். பாபாஸின் மஞ்சள் தூள் அதிகம் விற்பனையாகும் பாபாஸ் பொருட்களில் ஒன்று. 25 கிராம், 75 கிராம், 125 கிராம், 250 கிராம், 1 கிலோ, 3 கிலோ என பல்வேறு அளவுகளில் பாபாஸின் மஞ்சள் தூள் சந்தைகள் விற்கப்படுகின்றது. உங்களின் தேவைக்கேற்ப வாங்கி பயன்படுத்துங்கள். நேரம் நமக்கு கூடுதலா இருக்கிறதுனால ஒரு போனஸ் பாடலை கேட்கலாமா? போனஸ் பாடலுக்கு அப்புறமா நம்ம பேசலாம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க.

போனஸ் பாடலையும் கேட்டிருந்தங்க. பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் ஆன்யூ நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். சரி, பாபாஸின் புட்டு மாவு பற்றி பேசலாமா? புட்டு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? காலையில சுட சுட புட்டு அப்புறம் ஒரு காஃபி டீ இருந்தாலே போதுங்க, அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல சாப்பிடறதுக்கு. பாபாஸின் புட்டு மாவு 500 கிராம் அளவில் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. பாபாஸுடைய புட்டு மாவு கொண்டு புட்டு செய்வது அவ்வளவு எளிதுங்க. பேக்கெட்டின் பின்புறம் அச்சிடப்பட்டிருக்கின்றது சமையலுக்கான செய்முறை. அதை பார்த்து சமைத்தாலே நம்புங்க, புட்டு அவ்வளவு ருசியா இருக்கும். அதாவது பாபாஸுடைய புட்டு மாவு எடுத்துக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாம நல்லா கிளறி அதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்து ஏற்குறி 20-25 நிமிடம் நல்லா வேக விடுங்க. பாபாஸுடைய புட்டு மாவு கொண்டு வீட்டுல புட்டு செய்யும் போது மிக மென்மையாக இருக்கும். ஒருவேளை தேவைப்பட்ட நீங்க சக்கரை சேர்த்துக்கலாம். முதல்ல சொல்லியிருந்தது போல சுட சுட காலையில ஒரு காஃபி டீயோடு சாப்பிடும் போது அவ்வளவு ருசியா இருக்குங்க. இந்த பாடல் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்குங்க.

0: பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் போலதான் பாபாஸ் வழங்கும் இதே நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்க மறந்துடாதீங்க. பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கும் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. நீங்கள் கொடுக்கும் வற்றாத ஆதரவுக்கு நன்றி. அந்த வற்றாத ஆதரவுக்கு இன்னும் நம்பிக்கையான தரமான பொருட்களை எப்போதுமே பாபாஸ் நிறுவனம் வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்பொழுது விடை தருகிறேன், உங்கள் ரவீன். நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
1: மினல் எஃப்எம்இல் பாபாஸ் படித்த பாபாஸ் அண்ட் யூ. மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மினல் எஃப்எம் கேக்குறீங்க.

வணக்கம். இன்னலின் நிறைவுக்கு வந்துட்டாங்க. இது வரைக்கும் எங்களோடு இணைந்திருந்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. வார இறுதி நாள், குறிப்பாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்குள்ள திங்கக்கிழமை நினைச்சாலே ஐயோ நாளைக்கு வேலைக்கு போகணுமா அப்படின்னு தோணும். ஆக இந்த நேரம், இந்த நொடி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக இந்த நாள்ல குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணணும், வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திட்டமிட்டு போங்க. ஏன்னா வெயில் காலமாவும் இருக்கு, அதே நேரத்துல இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நெரிசலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நாள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளா இருக்கட்டும். ஃபிஃபா உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி ஆர்டிஎம் கிளிக்ல சிறப்பு ஒலிபரப்புகள் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதனுடைய அதிகாரப்பூர்வ ஒலி ஒலிபரப்பு நிறுவனம் ஆர்டிஎம். ஆக அடுத்து இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்காங்க. இப்போ விடைபெறுவது புவனா வீரமோகன். மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் பரப்புரைகளில் தீவிர முனைப்புடன் பங்கு கொண்டிருக்கும் பாகிஸ்தான் அரபன் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று 8 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மாநில மக்களையும் வேட்பாளர்களையும் வலுப்படுத்தும் நோக்கத்தை இது புலப்படுத்துவதாக அவர் சொன்னார். லாயாங் லாயாங், சிங்காராங், சமரா, புக்கின்னானிங், புமானிஸ், கம்பீர், சரோம் உட்பட பூலோ காசாப் சட்டமன்ற தொகுதி மக்களை பிரதமர் சந்திப்பார். இவ்வேளை காலை மணி 8:40 பிரதமர் சிம்பாங் ரங்காம் மக்களுடன் காலையுணவு உண்டதோடு அவர்களுடன் நேரத்தையும் செலவிட்டார். காலை 7 மணிக்கு தொடங்கி வாரோங் பாக்டின் மக்கள் கூட்டத்தினால் நிரம்பி வழிய தொடங்கியது. இவ்வேளை ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை 2ஆம் வாரத்தை எட்டியுள்ள நிலையில் வாக்காளர்களை அணுகும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக புக்கிட்பாத்து வேட்பாளர் ஆத்தோர் சியோங் சென்சன் கூறியுள்ளார். சம்பந்தப்பட்ட தொகுதி மக்களிடமிருந்து அமோக வரவேற்பு கிடைக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். காலை தொடங்கி நள்ளிரவு வரை பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். வாஷிங்டனில் சனிக்கிழமை நடைபெறவிருந்த ஜூலை 4 கொண்டாட்டம் இடியுடன் கூடிய பலத்த புயல் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக AFP செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்த நிகழ்ச்சியின்போது தேர்தல் பரப்புரை பாணியிலான உரையை ஆற்றுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அங்கு வீசிய பலத்த காற்றினால் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் குடும்பத்துடன் தொடர்புடைய ஒரு உல்லாச விடுதிக்கு எதிரான போராட்டம் தொடங்கியதிலிருந்து அல்பேனிய தலைநகர் திரானாவில் சனிக்கிழமை பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பால்கன் நாட்டின் கடற்கரை பகுதியில் டிரம்பின் மகள் இவாங்காவுக்கும் அவரது கணவர் ஜெரட் குஷ்னருக்கும் தொடர்புடைய அந்த சொகுசு விடுதியை அமைக்கும் திட்டத்திற்கு எதிராக மே மாத இறுதியில் ஆர்ப்பாட்டங்கள் தொடங்கின. 2026 உலக கிண்ணம். பிரான்ஸ் பரகுவேயுடனான ஆட்டத்தில் 1-0 வெற்றி பெற்றதன் வழி அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு முன்னேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் செய்வதற்கு அணி தயாராக இருப்பதாக அணித்தலைவர் கிலியன் எம்பாப்பே கூறினார். ஆட்டத்தின் 70வது நிமிடத்தில் பெனால்டி மூலம் வெற்றி கோலை அவர் அடித்த நிலையில் இம்முறை நடைபெறும் உலக கிண்ணத்தில் எம்பாப்பே புகுத்திய கோல்களின் எண்ணிக்கை 7 உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்து விட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே நிறைய பாடல்கள், தெலுங்கு பாடல்கள் தொகுப்பில் உங்களுக்காக தகவல்களையும் கைவசம் வைத்திருக்கோம். வாங்க, தொடக்க பாடல்களை கேட்டு வரலாம்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பாடல் தொகுப்பில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கே எஸ் சித்ரா மற்றும் எஸ் பி சரண் கொண்டு வரும் பாடல் இப்ப நம்ம கேட்க போறோம். அதனை தொடர்ந்து சில தகவல் உங்களுக்காக கைவசம் வைத்திருக்கோம். பாடலை முதல்ல கேட்டு வரலாம்.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். பிரான்ஸ்ல நடைபெற்ற அனிமேஷன் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட இயக்குனர் ராஜமௌலி பார்த்தீங்கன்னா, அங்க பேசும்போது வாரணாசி படம் பற்றிய அப்டேட் வந்து வழங்கியிருக்காருங்க. படத்தின் பிரம்மாண்டமான ஆக்ஷன் காட்சிகள் அனைத்துமே எடுத்து முடிச்சிட்டோம், கதையை இணைக்கும் காட்சிகள் மட்டும்தான் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 80 நாட்கள்ல படப்பிடிப்பு முழுமையாக நிறைவடையும் அப்படின்ற தகவலையும் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா, பிருத்திவிராஜ் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படம் பல எதிர்பார்ப்புகளிடையே பெரிய பொருட்செலவில் வந்து கொண்டு வராங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம் மனம் சுவை அனைத்து மடங்கு
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட
2: இடத்தில்
0: சமையலறை சின்னம் சுவையிலே உச்சம்
3: 90 ஆண்டிலே

ரம்யா மற்றும் அனுரக் குல்கர்னி கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, வாட்ஸ்அப் செயலி அப்படின்றது நம்ம அன்றாடம் பயன்படுத்துற ஒரு செயலி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த செயலியை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல வாட்ஸ்அப் செயலியில விரைவில் பார்த்தீங்கன்னா பயனர் பெயர் அறிமுகமாக இருக்கிறதாக அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளியாகி இருக்குங்க. இதனை வந்து வாட்ஸ்அப் குளோபல் சிஇஓ வந்து பதிவு செய்திருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது என்ன பயனர் பெயர் அப்படின்னா, இப்ப இன்ஸ்டாகிராமோ அல்லது பேஸ்புக் இந்த தளங்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு என்ன ஒரு பெயர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பயனர் பெயர் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் செயலியும் வரும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பலரும் வந்து உங்களுடைய எண்கள் இருந்தா மட்டும்தான், தொடர்பு எண்கள் இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து தேட முடியும், உங்களை வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் நாட முடியும் இல்லையா. இனிமே வந்து நீங்க அந்த எண்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பயனர் பெயரை கொடுத்தாலே போதும் அப்படின்ற ஒரு சூழலுக்காக தான் வந்து இந்த ஒரு புதிய வரவேற்பு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்லை இது எங்களுக்கு வேண்டாம், அது எங்களாகவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வரவேற்கவும் செய்யறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்கள் தான் போதுமே, எதுக்கு இப்ப பேர் வேற வச்சுக்கிட்டு இருக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, நிகழ்ச்சியில் இப்போ நாம தெலுங்கு பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில் அடுத்ததாக கே கே அனுபமா மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடல் இதோ உங்களுக்காக.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம் மனம் சுவை அனைத்து மடங்கு
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட
2: உன்னத இடத்தில்
0: 90 ஆண்டிலே
2: பால் பால்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். யுக்ரைனுடனான போருக்கு தீர்வை எட்ட உதவ முன்வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்ய சகா விளாடிமிர் புட்டினிடம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சுதந்திர நாளை முன்னிட்டு இடம்பெற்ற 90 நிமிட தொலைபேசி உரையாடலின் போது டிரம்ப் தமது விருப்பத்தை தெரிவித்ததாக கிரெம்லினின் அரசு தந்திர ஆலோசகர் யூரி உஷ்கானவ் கூறினார். இந்த உரையாடலை தொழில்முறை சார்ந்ததாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் விவரித்த உஷாகோவ், ரஷ்யாவின் அடிப்படை கொள்கையை கருத்தில் கொண்டு யுக்ரைன் ரஷ்ய மோதலுக்கு அரசு தந்திர முறையில் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றார். இருவழி நல்லுறவை நீண்டகால அடிப்படையில் வலுவான அதேவேளை நிலையான வளர்ச்சியை நோக்கி வழிநடத்துவதில் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னுடன் பணியாற்ற தயாராக உள்ளதாக சீன அதிபர் ஜீ ஜின்பிங் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் வடகொரியாவுக்கு மேற்கொண்ட அரிய பயணம் ஒன்றின்போது அவ்விரு நாட்டு தலைவர்களும் இந்த உறுதிப்பாட்டை வெளிப்படுத்திக் கொண்டனர். கொரிய தீபகற்பமும் பியோங்யாங்கும் ரஷ்யாவுடனான ராணுவ ஒத்துழைப்பை விரிவுபடுத்தியுள்ளதன் விளைவாக எழுந்துள்ள பதற்றத்தை தொடர்ந்து அவ்விரு நாடுகளும் அவற்றின் எண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளன. ஜூலை 1st சீன கம்யூனிச கட்சியின் 105th நிறைவாண்டை முன்னிட்டு கிம் ஜோங் உன் வெளியிட்ட வாழ்த்து மடலுக்கு ஜி நன்றி தெரிவித்துக் கொண்டார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷரீப்பும் துருக்கிய அதிபர் ரிஜப் தாயிப் எர்டோகனும் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான பொருளாதார நல்லுறவை மேம்படுத்திக் கொள்ளப் போவதாக உறுதியேற்றுள்ளனர். இஸ்தான்புலில் அவ்விரு தலைவர்களும் சந்தித்துக் கொண்டபோது இதுகுறித்து விவாதித்தனர். இருவழி நல்லுறவு, வட்டார விவகாரங்கள் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு துருக்கியின் முக்கிய பெருநிறுவனங்கள் பங்கேற்ற வர்த்தக மாநாட்டிலும் ஷபாப் ஷரீப் தலைமையுரையாற்றினார். இதில் தாய்ப்பாக ஆற்றல், போக்குவரத்து, கனிம வளம், இலக்கவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் அவ்விரு தரப்பும் 5 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆண்டு வர்த்தக கடப்பாட்டை உறுதிப்படுத்தின. பாரிஸில் அடுத்த வெப்ப அலை தொடங்கவுள்ள தருணத்தில் சென்னில் 3 திறந்தவெளி நீச்சல் குளங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் 30th வரை அவை திறந்திருக்கும் என சிட்டி ஆஃப் பாரிஸ் தெரிவித்துள்ளது. 100 ஆண்டுகளில் முதல் முறையாக கடந்த கோலை காலத்தில் சென் 6 பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்ட வேளை 100,000 மக்கள் அதில் நீராடினர். 1923 அதற்கு அதிகாரப்படி தடை விதிக்கப்பட்டிருந்தது. பின்னர் கழிவு சுத்திகரிப்பு ஆலையையும் வடிகால் முறையையும் சீரமைப்பதற்காக 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் திறக்கப்பட்டது. இந்த ஆற்று நீர் தரம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. உலக கிண்ண கார்பந்து காலிறுதிக்கு தேர்வு பெறும் சுற்றில் கனடாவை சுழியத்திற்கு 3 என்ற கோல்களில் வீழ்த்திய மொரோக்கோ இனி வியப்புக்குரிய அணி அல்ல, மாறாக சிறந்த போட்டி அணி என்ற நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டுள்ளதாக அதன் தலைமை பயிற்றுநர் மொஹமட் ஓஹாபி தெரிவித்துள்ளார். இன்று மொரோக்கோவை பற்றி பேசும் மக்கள் அதனை ஒரு கார்பந்து நாடாக வகைப்படுத்த தொடங்கியுள்ளதாக ஓஹாபி ஊடகத்தார் சந்திப்பில் தெரிவித்தார். இது ஒரு பெருமைக்குரிய அடைவு நிலை என்றாலும் இது வெறும் தொடக்கமே. இந்த ஆற்றல் மேன்மேலும் தொடர வேண்டும் என அவர் கூறினார். முதல் பாதி ஆட்டத்தில் கனடா வீர தீரமாக ஆடி அழுத்தத்தை ஏற்படுத்திய போதும் 2nd பாதி ஆட்டத்தில் மொரோக்கோ எழுச்சி கொண்டு அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். உலகக்கிண்ண 16 அணிகளுக்கான சுற்றில் ஞாயிற்றுக்கிழமை மெக்சிகோ இங்கிலாந்துடன் பொருதுவதை முன்னிட்டு மெக்சிகோ நகரில் பெரிய திரைகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. எனினும் அவற்றுக்கு மத்தியில் மெக்சிகோவில் காணாமல் போன 135,000 மேற்பட்ட மக்களின் சுவரொட்டிகளும் வைக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முன்னாள் அதிபர் ஃபெலிபே கால்டெரோன் 2006 போதைப்பொருள் கும்பலுக்கு எதிரான நடவடிக்கையை தொடங்கியதிலிருந்து இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டது. உலக கிண்ணத்தை ஏற்று நடத்தும் இதர நாடுகள் 16 அணிகள் சுற்றுக்கு முன்னேறியுள்ளதை கொண்டாடும் வேளை மெக்சிகோவில் மக்கள் உள்ளூர் பொருளாதார நெருக்கடிகளுக்கும் பொது அமைதியின்மைக்கும் மத்தியில் அதன் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளது வருத்தமளிக்கிறது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

எங்களுடைய ஆசைங்க. சரி, இப்போ பாத்தீங்கன்னா சில பாடல்களை நாம கேட்ட பிறகு இன்றைக்கு அமுதே தமிழை நிகழ்ச்சி 11:15 உங்களுக்காகவே ஒளிபரப்பாக உள்ளது. நீங்க என்ன பண்ண போறீங்க? தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து நிறைய புதிய விஷயங்களை, தமிழ் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க மறந்துடாதீங்க. இப்ப வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்மயி ஸ்ரீபதா மற்றும் அனந்த் அரவிந்த் சின் கொண்டு வரும் பாடலை நாம கேட்கலாம்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல் FM தொடர்வது வாராந்திர நிகழ்ச்சி அமுதி தமிழ். அமுதி

0: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்க. வணக்கம். இன்றைய நமது அமுதி தமிழை நிகழ்ச்சியில் தொடக்கமாக கவிதை. துன் சம்பந்தன் பிறந்த நாள் கவிதை. வழங்குகிறார் ஈப்போ முத்தமிழ் பாவலர் மன்ற தலைவர் கவிரத்னா அருள் ஆறுமுகம் கண்ணன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுங்கைசிப்புட் ஹீவுட் தமிழ் பள்ளியில் நடைபெற்ற பெருந்தலைவர் துன் சம்பந்தனார் 107வது பிறந்த நாள் பிரார்த்தனையில் கவிஞர் படைத்த கவிதையின் மறு வடிவம்.
1: பெருந்தமிழன் துன் வீத்தி சம்பந்தனார் 107ஆம் அகவை பிறந்த நாள் நினைவேந்தல் கவிதை. பாவாக்கம் கவிரத்னா அருள் ஆறுமுகம் கண்ணன். தலைவர் இப்போ முத்தமிழ் பாவலர் மன்றம். திருவென்ற சிறப்பையும் ஞானமென்ற முக்தியும் சம்பந்தன் பெயராலே கொண்ட பெருந்தமிழன் அருள் பெற்ற சைவ குரவர் திருஞான சம்பந்தர் உமையம்மை ஞானப்பால் பெற்றதாலே அருளாளர் மறுவாழ்வு பெற்ற தமிழரின் ஆசை பெற்ற சம்பந்தனார் முப்பால் குடித்த மகான் ஒரு நாள் பிரதமர் சருக்கில்லா வாழ்வேற்ற நிலை பெற்ற தலைவர் சமகாலம் வாழ்ந்தோம் என்பது நாம் பெற்ற பேரு. சீர்குண்ட சங்கநதி சித்தூரில் வள்ளல் பேர்கொண்ட லிந்தாங் நெடுசாலை ஓரம் ஓர் 52ஆம் எண் கொண்ட அன்பு இல்லம் வீராசாமி கெங்கம்மாள் இணையருக்கு நல்லதோர் வீர மகனாக அவரித்த தீர்க்கதரிசி சம்பந்தன் வரனாக அமைந்த துணையோ உமா சுந்தரி இணையர் வரமாக பெற்றதோர் அறிவு களஞ்சியம் குளம் காக்க வந்த தேவதை தேவ குஞ்சரி மகனே என்று கூறும் தாய்க்கு நல்ல மகனாகவும் முகமகிழ பாசத்தை மூச்சின் ஒளியாகவும் குகனே என மகிழ்ந்த மீனாட்சி சுந்தரர் தம்பியின் குணமும் பாசமும் தெய்வீக ஆராதனை அகத்தின் உடற்பிறப்பு சரசு கிருஷ்ணன் அண்ணன் என ஆழமான உறவுகளின் ஆழமர பறவைகள் பகமையில்லா பாசத்தின் அதியமான் நெடுமாறன் பார்போட்டும் மனிதநேயம் அகிம்சையில் மகாத்மா நனிசிறந்த மாய்க்கா என்னும் ஒரு சோலையிலே கனியவன் கட்சி தலைமை வகித்த கனிவுடையான் இனியவர் இல்லை எனும் சொல் அறுத்த நிலையுடையான் தனியவன் போக்கு தகவையின் நோக்கெனும் சாதனையே துணிந்தவர் தமிழ் துயரம் களைய தூக்கம் மறந்தவர் தன்மான சிகரத்தின் அடையாள கல்வெட்டம் பணிந்தவர் பாதை வகித்தே பயணம் தொடர்ந்தவர் வணங்கியவர் வகுத்த பாதை வலுவாது நடப்போம் சங்கநதி தமிழ் இனத்தின் செல்வர் சன்னதியாய் கூட்டுறவு அமைத்த தந்தை எங்களரும் பெருமகனார் துன் சம்பந்தனார் ஈந்து வந்து நஞ்சத்தை இசையின் வாழ்வை பொங்கியலும் உணர்வாலே போற்றி செய்தல் புதி விடியல் மலையகம் யாத்த நாளை மங்காமல் மறைக்காமல் எடுத்து காட்டும் மாமேதை அர்ப்பணியே நாடே போற்றும் 100 வெள்ளி பங்குடமை கொண்ட திட்டம் நுண்ணறிவை வெளிப்படையாய் கண்ட செம்மு 60 சினமென்று ஆத்திச்சூடி அடையாளம் மனசுமந்த அமைதி தென்றல் கூறுவதை திருக்குறளாய் கூறி வந்த குணக்குன்று காந்ததிய கதிரின் வீச்சு மாறுவது மாறத்தான் வேண்டுமென்ற மறுமலர்ச்சி பூங்காமின் தலைமை தச்சு எண்ணத்தின் அலைவரிசை வெள்ளை ஆடை இதயத்தின் செம்மாப்பில் இயங்கும் ஆற்றல் பின்னத்தை விரும்பாத பெருமை நெஞ்சர் பேர்மான்மை குழுவிருந்த அமைச்சின் ஏந்தல் நன்னடத்தை பயணத்தின் ஒழுக்க சீலர் நன்னறியை மறக்காத பண்பு செம்மு முன் வைத்த கால்தன்னை பின் வைக்காத மெய்ப்பாளர் முத்தமிழின் போற்றும் தோழர் இல்லறத்தை நல்லறமாய் ஏற்றுக்கொண்ட ஏராளர் திருக்குறளின் முப்பாளின் தொகையை சொல்லறமாய் வாழ்வியல் போற்றி வென்ற சுவையாளர் தன் கடமையில் ஓய்வே இன்றி நல்லறத்தை பயன்பாட்டாய் நாட்டி வைத்த நாட்டிற்கும் அமைச்சின் ஆளர் பல்லறத்தில் திருப்பணையை படையில் வைத்தார் பார்போற்றும் அவரை நாம் நினைவில் வைப்போம் 107ஆம் அகவை பிறந்த நாள் ஆனாலும் மறைந்தாலும் மறையாது அறப்பணியின் மேன்மைகள் ஆற்றிய சேவைகள் அணையா ஒளி விளக்கு அறிவனும் அகழ் விளக்கு இருளனும் இடர்களைய ஏற்றி வைத்தோம் இதயத்தில் சம்பந்தனார் முகப்படத்தை. இந்தமிழர் வாழும் வரை அணையா புகழ் என்றும் எரியும் சுடராய் தனித்தே ஒழித்திருக்கும் இதுவே தமிழரின் இணையில்லா ஆணை.
0: தமிழும் செயற்கை நுண்ணறிவும் தொடரின் நிறைவு பகுதி இன்று இடம்பெறுகிறது. செயற்கை நுண்ணறிவில் நம்பிக்கை துளிர்களை விதைக்கிறார் செயற்கை நுண்ணறிவு ஆய்வறிஞர் சிங்கப்பூர் குணசேகர்.
2: என்னை பொறுத்த வரைக்கும் செயற்கை நுண்ணறிவை தமிழோடு எடுத்து செல்வதுதான் எனது தலையாய பணி என்று நினைக்கிறேன். அதற்கு குழந்தைகள், அதாவது பிறந்திருக்கும் தற்போதைய குழந்தைகள், பிறக்க போகும் தமிழ் குழந்தைகளுக்கு இதை தரமாக எடுத்து செல்ல வேண்டும். அதற்கான புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கிறேன். புத்தகம் என்றால் அந்த புத்தகங்கள் செயற்கை நுண்ணறிவு மூலமாக தன்னையே உருமாற்றிக்கொள்ளும். கதை சொல்லும், பேசும், பாடும், ஆடும், இதையெல்லாம் சொல்ல சொல்ல அந்த குழந்தைகளுக்கு பார்க்க பார்க்க இப்படி ஒரு புதுமையாக இருக்கிறது தமிழ். அவர்கள் கண்களுக்கு வந்து நாம் பார்க்கும் பார்வை வேறு, பிறக்கும் குழந்தைகள் பார்க்கும் பார்வை வேறு. இவர்களிடம் தமிழை கொண்டு சென்றால்தான் அடுத்த தலைமுறை தமிழை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பிக்கும். அதற்கான புத்தகங்கள் இப்போது நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். அது மின் புத்தகங்களாக இருக்கட்டும், புத்தகங்களை மின் புத்தகங்களாக உருவாக்கி குழந்தைகளுக்கு பெற்றோர்களும் அதை எடுத்து காட்ட வேண்டும். அதாவது என்னைக்கு வந்து இந்த குழந்தையும் பெற்றோரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அப்போது தமிழ் அடுத்த நிலைக்கு செல்லும். அடுத்து பள்ளிக்கூடங்களில் கல்வி திட்டங்களில் தமிழை கொண்டு வருவது. இன்னைக்கு வந்து ஆங்கில முறையில் நாம் யோசிக்கிறோம் ஒழிய தமிழ் முறையில் யோசிக்கவில்லை. தமிழ் முறையில் யோசிப்பதற்கு செயற்கை நுண்ணறிவு எந்த அளவுக்கு உதவி செய்யும் என்பதை இப்போது ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது எங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும் தமிழ் மொழி மாதம் என்று செய்வார்கள். அதில் வருடா வருடம் பல திட்டங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வருடம் எனக்கு அதன் அந்த மானியம் கொடுக்கப்பட்டு தமிழில் செயற்கை நுண்ணறிவு மென்பொருட்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, உலகளாவிய முறையில் தமிழ்நாட்டில் இருக்க கல்வித்துறையாளர்களோடு அவர்களை அழைத்து எப்படி தமிழை இன்னும் நல்ல நிலைக்கு கொண்டு போகலாம், அவர்கள் நிறைய திட்டங்களை வைத்திருக்காங்க. அதே சமயத்தில் மலேசியாவுக்கு நான் வர ஆசைப்படுவதற்கு இங்கு நிறைய தமிழ் சார்ந்த எண்ணம் இங்கு அதிகமாக ஈடுபாடோடு இருக்கிறீர்கள். உங்களது அந்த எளிய முறை எனக்கு பிடித்திருக்கிறது. நாம் கடுமையாக யோசிக்காம எளிமையாக யோசிச்சாலே தமிழ் வந்து நல்ல இடத்துக்கு போயிடும். இந்த சமூகம் நாம் தோட்டப்புறத்திலிருந்து வந்தோம், இன்றைய நலநிலையில் இருக்கிறோம். அடுத்து எங்கு செல்ல போகிறோம் என்றால் இங்கு பல தொழில் முனைவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் மலேசியாவில். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் தொழில் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறார்கள். அதை எப்படி செயற்கை நுண்ணறிவோடு சேர்த்து பல தமிழ் தொழில் முனைவர்களை உருவாக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 வருடங்களில் இந்த தமிழ் அவர்களுக்கு பொருளீட்டக்கூடிய அளவுக்கு வளருமானால் நிச்சயம் தமிழையும் எடுத்து செல்வார்கள், தமிழ் சார்ந்த திட்டங்களையும் கொண்டு செல்வார்கள். இங்கு அடுத்து நிறைய தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன. அந்த தமிழ் பள்ளிகளில் எந்த செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவை நாம் எடுத்துக்கொள்வதன் நோக்கம் என்னவென்றால் வரைதல், எழுதுதல், பேசுதல், ஒன்று கூடல் மற்றும் ஒருவரோடு அவர்களை புரிந்து கொள்ளுதல், இவற்றையெல்லாம் செய்வதற்கு செயற்கை நுண்ணறிவை நாம் தரமான இடத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு இந்த மென்பொருள் தயாரிப்பாளர்கள் உதவி செய்ய வேண்டும். அவர்களிடம் தமிழையை நம்ம கொண்டு முன்பெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த தமிழை வந்து டைப் செஞ்சீங்கன்னா, தட்டச்சு செஞ்சீங்கன்னா கொசு மூட்டை மாதிரி வெளியே வரும். காரணம் யூனிகோட் முறை இருக்காது. இப்போ அதை ஒருநிலைப்படுத்திட்டாங்க. இந்த வளர்ச்சி எல்லாம் பல பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. ஒரு புத்தகம் அடிப்பீங்க, கடைசியில் எங்கேயோ ஒரு பப்ளிஷிங் பதிப்பகத்தில் கொண்டு போய் வெளியே கொண்டு வரப்போ அந்த புத்தகம் தவற அடிக்கப்பட்டிருக்கும், பலாயிரம் வெளியே. இப்போ அது கிடையாது. செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கு அப்புறம் இப்போ அதை நம்ம தரமாக கொண்டு வரலாம். என் எண்ணம் என்னவென்றால் உலகில் இருக்கும் தரமான நல்ல தமிழர்களை ஒன்றிணைத்து செயற்கை நுண்ணறிவை உயரிய இடத்தில் தமிழையும் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான். இப்பொழுது அதற்கான திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். புத்தகம், மின்னியலில் பயிற்சிகள், அடுத்து இந்த மாநாடுகளில் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கும் மாநாடுகளை போன்ற உப்சி பல்கலைக்கழகம் மற்றும் எம்டேக் இப்படிப்பட்ட மலேசிய அமைப்போடு சேர்ந்து தமிழை கொண்டு செல்வதற்கு நாங்கள் இங்கும் வந்து வேலை செய்கிறோம். இங்கே இருக்கும் தமிழ் ஆர்வலர்களையும் இளைஞர்களை வேலைக்கு எடுக்க நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இது ஒரு நல்ல முயற்சி என்று நான் நினைக்கிறேன்.
0: கடந்த சில வாரங்களாக தமிழோடு இசையும் செயற்கை நுண்ணறி உலகம், அதன் எதிர்காலம், நாம் செய்ய வேண்டியவை யாவை என்பதை மிக தெளிவாக விவரித்த குணசேகருக்கு அமுதை தமிழே நன்றி தெரிவிக்கிறது. தமிழுக்கான அவரது அயராப் பணிகள் சிறக்க வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறது.

0: நம் மனம் கவரும் மண் மணச்சிறு கதைகள் என்ற புதிய தொடர் இன்று தொடங்குகிறது. நாட்டின் மூத்த எழுத்தாளர்களுள் ஒருவரான ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கோ புண்ணியவான் இதனை நமக்காக வழங்குகிறார். கடா சுங்கைப்பட்டானியை இருப்பிடமாக கொண்ட கோ புண்ணியவான் தேடிக்கொண்டே இருப்பதில் இருப்பை உணர்வதாக கூறுகிறார். இதுவரை 3 சிறுகதை தொகுப்புகள், 2 நாவல்கள், 1 கட்டுரை நூல், 1 கவிதை நூல் ஆகியவற்றை அடையாளங்களாக பதிவு செய்திருக்கிறார். எதிர்வினை சிறுகதை நூலும் சிலஞ்சர் அம்பாட் நாவலும் 3 விருதுகளை பெற்றுள்ளன. படைப்பிலக்கிய துறையும் வாசிப்பும் இவரது சுவாசிப்பு. அவருடைய படைப்புகளை விரிவாக வாசிக்க copunyawan.blogspot.com பக்கத்தை நாடலாம். மலேசிய சிறுகதை வரலாறு 1930களில் தொடங்குகிறது. 1930 வெளியான நவரச கதாமஞ்சரி எனும் நூல்தான் மலேசிய தொடக்க கால சிறுகதை வரலாற்று ஆவணமாக கருதப்படுகிறது. 1930களிலிருந்து 1950கள் வரை எழுதப்பட்ட சிறுகதைகள் தமிழகத்திலிருந்து மலாயாவுக்கு பிழைக்க வந்த புலம்பெயர்ந்த எழுத்தாளர்களால் எழுதப்பட்டவை. அவர்கள்தான் மலாயாவில் சிறுகதை இலக்கியம் வளர முதற்புள்ளியை வைத்தார்கள் என்றாலும் அக்கதைகள் பெரும்பாலும் தமிழக மண்ணின் பின்புலத்தையே சொன்னவை. எனவே அவை இம்மண்ணின் கதைகள் அல்ல. வாழும் நிலத்தின் மண் மனம் பிரதிபலித்தால் மட்டுமே அவை மண்ணின் கதையாகின்றன. 1950க்கு பின்னர்தான் நமக்கு மலாயா நிலக்கதைகள் என்று சொல்லத்தக்க அளவுக்கு கிடைக்கின்றன. 1950களில்தான் தமிழ் நேசன் சுப நாராயணனும் பைரோஜி நாராயணனும் கதை வகுப்புகள் நடத்தி சிறுகதைகளின் வடிவ நேர்த்தியை போதித்தனர். மலேசிய சிறுகதை படைப்பிலக்கியம் சார்ந்த இவ்வுரை தொடக்க காலத்தில், அதாவது 1950களில் வெளிவந்த கதைகளின் 13 தேர்ந்தெடுத்து நிகழ்த்திய உரை, நமக்கான சிறுகதை எழுதும் வழிகாட்டிகளாக நம் வரலாறை புனைவு வழி சொல்லும் கதாசிரியர்களுக்கு நாம் நன்றியோடு சூட்டும் மகுடங்களாக இவற்றை எடுத்துக் கொள்வோம்.
1: வணக்கம். புயலுக்கு பின் ஆலிவர் சே குணசேகர். ஆலிவர் சே குணசேகரின் புயலுக்கு பின் என்ற கதை சென்னை ஸ்டார் பிரசுரத்தின் மூலம் 1953 வெளியான நினைவின் நிழல் கதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. மலாயாவில் வெளியான தொடக்க கால சிறந்த கதைகளில் ஒன்று இது. ஆலிவர் சே குணசேகர் தமிழக எழுத்தாளுமை கு அழகிரிசாமியால் சிறந்த எழுத்தாளராக அடையாளம் காணப்பட்டவர். எனவே இவர் கதைகளின் தரத்தை குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. புயலுக்கு பின் கதை காதலில் தொடங்குகிறது. பாலுவின் எதிர்வீட்டு சன்னல்தான் வின்மதி பாலுவின் காதலை அழுத்தமாக பதிவு செய்யும் ஊடகமாக திகழ்கிறது. எதிர்வீட்டு சன்னல் எந்த நேரத்தில் திறக்கப்படும் என்று பாலுவுக்கு தெரியும். அதே நேரத்தில் பாலு தன் வீட்டு சன்னல் அருகே வந்து விடுகிறார். இருவருமே பாலியத்தில் ஒரே பள்ளியில் பயின்றவர்கள். எனவே சிறு பிராயம் முதலே இருவரும் நன்கு அறிமுகமாகி விடுகிறார்கள். ஆனால் காதல் செய்ய அதற்கான காலம் கனிய வேண்டுமல்லவா? இருவரும் பருவ வயதை அடைந்தவுடன் தங்களுக்குள்ளே உரை போடப்பட்ட காதல் மலர்ந்ததை உணர்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் காதலுக்கு 1000 தடைகள் இருந்தன. பெற்றோரே முதல் தடை. அதனை விடவும் பெரிய தடுப்பு சுவர் பொருளாதார ஏற்றத்தாழ்வு. ஆக வீட்டு சன்னல் அருகே நின்று கொண்டு சமிக்ஞை வழி காதலை பரிமாறிக்கொள்கிறார்கள். உரையாடவெல்லாம் முடியவே முடியாது. பெண் பிள்ளையை பெற்றவர்கள் எவ்வளவு விழிப்பாக இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். சன்னல் திறந்திருக்கும் போதெல்லாம் வின்மதியின் தாய் சன்னலை மூடமாட்டியா என்று எச்சரித்துக் கொண்டே இருப்பார். இவ்வளவு தடைகளுக்கு அப்பால் தான் அவர்கள் காதல் நூல் கண்டில் சுற்றப்பட்ட நூல் போல வளர்ந்து பெரிதாகிறது. ஆனால் வின்மதி குடும்பம் போலல்லாமல் பாலு குடும்பமும் வசதி கொண்ட குடும்பம். இந்த வேறுபாடே காதலுக்கு சீன பெருஞ்சுவராக குறுக்கே நிற்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் பாலு ஆசிரியர் மேல் படிப்புக்கு கோலாலம்பூருக்கு போக நேர்கிறது. இந்த தருணத்தில் தான் கதைக்கான முதல் முடிச்சு விழுகிறது. வின்மதிக்கு திடீரென திருமண ஏற்பாடாகி நடந்தும் விடுகிறது. திருமணம் நடந்த சில நாட்களில் கணவன் இறந்துவிட விதவையாகி விடுகிறாள் வின்மதி. பாலு கோலாலம்பூரிலிருந்து இல்லம் திரும்பியதும் தான் அவருக்கு விபரமே தெரிய வருகிறது. வின்மதிக்கு திருமணமானதும் பின்னர் அது துர்க்கனவாகி அவள் விதவையானதும் அவனை கலங்க வைக்கிறது. ஆலிவர் சே குணசேகர் ஒரு தொழிற்சங்கவாதி என்பதால் கதையில் புரட்சியை திணிக்காமல் விட்டு விடுவாரா என்ன? பாலு அவளை மனைவியாக்கி கொள்ள விருப்பம் தெரிவித்து மனமும் நடந்தேறுகிறது. இந்த இரண்டாவது சிக்கலுக்கு தீர்வு கண்ட ஆலிவர் மூன்றாவதாக இன்னொன்றை வைக்கிறார். சுவாரஸ்யம் இல்லாமல் கதை சொல்லப்படுவது கதைக்கான லட்சணமே அல்ல. அவர்கள் இருவரும் வாழ்க்கைக்குள்ளே மாலதி என்ற பெண்ணை கதைக்குள் கொண்டு வருகிறார் சே குணசேகர். மாலதியால் விண்மதி பதட்டமடைந்து மனமுடைகிறார். ஆனால் உண்மையில் இருவருக்கும் இடையே காதல் கத்திரிக்காவெல்லாம் இல்லை என்று நிரூபணமானவுடன் பாலு விண்மதி வானில் மீண்டும் தென்றல் வீசுகிறது. புயலுக்கு பின் என்ற கதையில் அவர்கள் வாழ்வில் இருமுறை புயல் வீசுவதை புனைகிறார். மன வாழ்க்கை எந்த சிக்கலும் இல்லாமல் சுபத்தில் முடிவதுதான் புயலுக்கு பின் கதையின் சாரம். இக்கதையில் நாம் கண்டடையும் பகுத்தறிவு சிந்தனை விதவை திருமணமாகும். 50களில் அதற்கு முன்னரும் விதவைக்கு மறுமணம் நடப்பதற்கு சமூக அரசியலில் இடமே இல்லை. படைப்பாளர்களே கதைகளில் இவ்வாறான சமூக சிந்தனையை கொண்டு வந்து பெண்ணியம் பேசி பேசி பெண் விடுதலைக்கு வித்திட்டிருக்கிறார்கள். நான் வாசித்தவரை பல எழுத்தாளர்கள் விதவை திருமணத்தை ஆதரித்தே எழுதியவர்கள். அந்த காலத்தில் மரபான சிந்தனை தொடர்ச்சியை முறியடிக்க கண்டிப்பாய் புனைவுகளில் சொல்லப்பட வேண்டிய ஒன்றாய் பகுத்தறிவு சிந்தனை இருந்திருக்கிறது. புனைவின் ஊடாக விதவைக்கு மனம் செய்தால் அது உண்மை வாழ்விலும் பிரதிபலிக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கையாக இருந்திருக்கிறது. இன்றைக்கான நடைமுறை வாழ்க்கையில் அந்த மரபு உடைபட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். பெண்ணை பூட்டி வைத்த சமூகம் அக்கால சமூகம். அதனையும் சரியாக சுட்டிக்காட்டி பெண் வாழ்க்கையில் விலக்கேற்று வைக்கிறார் கதாசிரியர். இந்த இரண்டு சிக்கலையும் முன்வைத்து தீர்வு காணவே ஆலிவர் முயன்றிருக்கிறார் என்பதை அவருடைய சீரான மொழி கையொடுத்திருக்கிறது.
0: ஐநாவின் வளங்குன்றா வளர்ச்சி இலக்குகள் 17 திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பை விளக்கி வரும் மலாய பல்கலைக்கழக மொழி மொழியியல் புல மூத்த விரிவுரையாளர் முனைவர் செல்வஜோதி ராமலிங்கம் இன்று எந்த இலக்கை பற்றி விவரிக்கிறார்?
2: வணக்கம் நேயர்களே, இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற இலக்கானது 9வது இலக்காக அமைந்திருக்கின்ற தொழில்துறை புத்தாக்கமும் உள்கட்டமைப்பும் என்பதாகும். தொழில்துறை புத்தாக்கமும் உள்கட்டமைப்பும் என்று பார்க்கும் பொழுது அதன் நோக்கமானது முதலாவதாக நிலையான தொழில்துறை வளர்ச்சி, அடுத்ததாக புதிய தொழில்நுட்ப மேம்பாடு, மூன்றாவதாக அடிப்படை உள்கட்டமைப்பு விரிவாக்கம் ஆகிய மூன்று செய்திகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த 9வது இலக்காக அமைந்திருக்கின்ற தொழில்துறை புத்தாக்கமும் உள்கட்டமைப்பும் என்ற இலக்கானது அமைந்திருக்கின்றது. அதாவது தொழில்துறை மேம்பாடு காணவும் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடையவும் அதற்கு தேவையாக என்ன அமைகிறது என்றால் அடிப்படையிலே ஆங்கிலத்தில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்று கூறுவார்கள். ஆய்வும் மேம்பாடும் அதற்கேற்ற முயற்சியும் அதற்கேற்ற செயல்திறனும் தேவை என்பது யாவரும் அறிந்த ஒன்றுதான். இந்த 5 செய்திகளையும் 5 குறிப்புகளையும் நாம் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் என்றால் நாம் எந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டாலும் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அச்செயல் வெற்றி பெறும். அதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன் அதற்கு தேவையான பொருள் என்ன, அதற்கு ஏற்ற கருவி என்ன, எந்த காலத்தில் அதாவது அதற்கு உகந்த காலம் என்ன போன்ற செய்திகளை தெரிந்து கொண்டு மேற்கொள்ள போகும் செயல்முறை என்ன, அப்புறம் உகந்த இடம் ஆகிய 5 நாம் கவனமாக உற்று நோக்கி அதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கின்ற நிலையில்தான் அந்த தொழில் நமக்கு வெற்றியை கொடுக்கும். தொடர்ந்து அந்த தொழில் மேம்பாடு அடைவதற்கான வாய்ப்புகளும் அமைகின்றது. இந்த தொழில்துறை வளர்ச்சியும் இந்த புத்தாக்கம் என்பது திருக்குறளுடைய மிகவும் நெருங்கிய தொடர்பு படுத்தி நாம் பார்க்க முடிகின்ற ஒரு சூழல் இங்கு அமைந்திருக்கின்றது. வள்ளுவர் கூறுகின்றார், பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் என்ற குறள்பாவளி. இன்றைய தகவல் தொழில்நுட்பம் எந்த வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த வளர்ச்சிக்கு ஏற்றவாறு தன்னகத்தே பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு இந்த அறிவியல் உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது நான் ஏற்கனவே கூறியது போலதான் இந்த அறிவியல் வளர்ச்சி என்பது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடி பொழுதும் வளர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அடுத்த கட்டத்தில் அது

வந்த இடம் இந்த ஐந்தும் எக்காலத்திலும் எவ்வளவு வளர்ச்சி அடைந்து வந்தாலும் அந்த வளர்ச்சிக்கு ஏற்றவாறு தன்னகத்தை தகவமைத்துக் கொண்டு எந்த துறையாக இருந்தாலும் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோம் என்றால் புதியதாக கணினி அறிமுகமானது, பிறகு இணையம் அறிமுகமானது, அப்புறம் தகவல் தொழில்நுட்பம் அதோடைய ஒரு நீட்சியாக நாம் பார்த்தோம். இப்பொழுது தகவல் தொழில்நுட்பத்தையும் முந்தி சென்று கொண்டிருக்கிறது செயற்கை நுண்ணறிவு. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் போகின்றது இந்த தொழில்துறை என்பது. அதாவது தொழில் புரட்சி என்பது மனித நாகரிகம் அடைந்த பொழுது எவ்வாறான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கான வளர்ந்திருந்தானோ இந்த காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு காலகட்டமாக ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட நிலையிலே, அதாவது கற்காலமாக இருந்தாலும் சரி, மனிதன் நாகரிகம் அடைந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, எந்த காலத்திலும் பொருந்துகின்ற இந்த 5 கூறுகளானது ஏற்ற பொருள், ஏற்ற கருவி, காலம், அதனுடைய செயல்முறை, இடம், இந்த 5ஐயும் வைத்துக் கொண்டு நாம் ஒரு துறையில் இறங்கினால் நிச்சயமாக அது நமக்கு பயனை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும் என்பது இந்த குரல் ஒன்றே நமக்கு வந்து சான்று பகிர்கிறது என்றால் அது மிகையாகாது. இது 9வது இலக்காக அமைந்திருக்கின்ற தொழில்துறை புத்தாக்கமும் உள்கட்டமைப்பும் என்ற ஒரு இலக்கை நாம் எப்படி வள்ளுவருடைய குரல் வழி நாம் அதனை பார்க்க முடியும் என்ற செய்திகளை இப்பொழுது நாம் பார்த்திருக்கின்றோம்.

0: தமிழ் மருத்துவத்தையும் தமிழ் சிந்தனையையும் உலகெங்கும் உவகையோடு பரப்பும் அல்மா வேலாயுதத்தின் உரை தொடர்கிறது.
1: ஒரு உணவு என்று உட்கொண்டால் அந்த உணவில் நமக்கு நிறைய வாயுக்கள் இருக்கிறது. அந்த உணவில் கண்ணுக்கு புலப்படாத விஷங்கள் இருக்கிறது, கண்ணுக்கு புலப்படாத அழுக்குகள் இருக்கிறது. நாம் சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளும் எந்த துர்நாற்றமும் எடுப்பதில்லை, மிகை நாற்றமும் எடுப்பதில்லை. ஆனால் மலம் போனால் துர்நாற்றம் வீசுகிறது, சிறுநீர் போனால் துர்நாற்றம் வீசுகிறது, விந்து வெளியே வந்தால் துர்நாற்றம் வீசுகிறது, கண்ணீர் உப்பு கரைக்கிறது, வேர்வை வந்து நாற்றம் எடுக்கிறது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்று சொல்வார் பட்டினத்தார். இன்னும் ஒருபடி மேலே திருமூலர் சொல்கிறார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, உன்னை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் உன் உடம்பை பற்றி அறிய வேண்டும். திருமூலர் சொல்லுகிறார், உயிர் வளர்க்க உடம்பு வளர்த்தேன் என்று சொல்கிறார். இந்த உடம்பை நான் வளர்க்கிறேன் எதற்காக? என் உயிர் அங்கே இருக்க வேண்டும், இந்த உடம்பு கெட்டு போய்விடக்கூடாது. ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டிலே பல இடத்தில் ஓட்டை விழுந்து மழை பெய்தால் தண்ணீர் வந்து தேங்கி விடுகிறது. அங்கே நாம் இருப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்க மாட்டோம். அப்படி இருக்காத நேரத்தில் அந்த வீட்டை விட்டு நாம் காலி செய்து கொண்டு போய்விடுவோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டில் நாம் வாழ இயலாது. அதுபோல இந்த உயிர் இருக்கிறதே, இந்த உடம்பு நன்றாக இருந்தால் தான் இந்த உடம்பில் தங்கி இருக்கும். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், உயிர் வளர்க்க உடம்பு வளர்த்தேன் என்று சொல்கிறார். அந்த உயிர் வந்து இந்த உடம்பில் உள்ள அத்துணை அவயங்களும் நல்லபடியாக இயங்கினால், இது ஆங்கிலத்தில் சொன்னால் மனித உடம்பு என்பது ஒரு அட்டானமஸ் பாடி, அதாவது தான் தன்னை தானே சரி செய்து கொள்கிற ஒரு தானி இயங்கி இயந்திரம். ஒரு வாகனம் வாங்குகிறோம், ஒரு காடி வாங்குகிறோம், அந்த காடியை சர்வீஸ் செய்கிறோம். 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை அந்த பாடியை வந்து அந்த காரை வந்து பாடி வாஷ் செய்கிறோம், ஏர் வாஷ் செய்கிறோம், இன்ஜின் ஆயில் மாற்றுகிறோம், பிரேக் ஆயில் மாற்றுகிறோம். இதெல்லாம் ஏன் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் என்று சொன்னால், மெல்ல மெல்ல இன்றைக்கு ஆங்கில சொல்லி தமிழாக மாறிக்கொண்டு வருகிறது. ஒரு 50,000 கிலோமீட்டர் அல்லது 100,000 கிலோமீட்டர் அந்த காடியை வாகனத்தை நாம் ஓட்டிவிட்டால் டிங்கரிங் பெயிண்டிங் கூட செய்கிறோம். ஆனால் நாம் இவையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய இந்த உடம்பை என்றைக்காவது கழிவு சுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமா? தினம் இரண்டு, வாரம் இரண்டு, மாதம் இரண்டு, வருடம் இரண்டு என்று ஒரு நான்கே நான்கு வார்த்தைகளில், நான்கே நான்கு வரிகளில் மொத்தமாக மருத்துவத்தை சொன்ன மொழி இந்த உலகத்தில் தமிழ் மொழிதான். தினம் இரண்டு என்று சொன்னால் தினந்தோறும் காலையும் மாலையும் குளிக்க வேண்டும், இரண்டு வேளை மலம் கழிக்க வேண்டும். வாரம் இரண்டு சொன்னால் வாரம் இரண்டு முறை தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். தலைக்கு, அக்குள் பகுதிக்கு, அடிவயிற்றுக்கு, பிறப்புறுக்கு, மலம் வெளியே போகக்கூடிய குதம், இந்த 5 இடங்களில் எண்ணெய் தேய்த்து பிறகு உடல் முழுக்க தேய்த்து கோடை காலங்களில் 30 நிமிடமும் குளிர்காலங்களில் 20 நிமிடமும் எண்ணெய் தேய்த்து காலை 8 மணிக்குள் குளிக்க வேண்டும். எண்ணெய் குளியலுக்கும் ஒரு விதிவைத்தான். பெண்களுக்கு செவ்வாயும் வெள்ளியும், ஆண்களுக்கு புதனும் சனியும். ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நாம் மிரண்டு போய்விடுகிறோம். அவ்வளவு பெரிய ஆராய்ச்சி இருக்கிறது அந்த கிழமைகளில், ஏன் இந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக. அதே போல மாதம் இரண்டு என்று சொல்கிறான், மாதம் இரண்டு தான் தாம்பத்தியத்துக்கு உகந்தது என்று சொல்கிறான். அப்படி இருந்தால் நாம் சத்தை இழந்து விடாமல் வாழ முடியும் என்று சொல்கிறான். ஆண்டுக்கு இரண்டு முறை நாம் உடல் கழிவுகளை நீக்க வேண்டும் என்று சொல்கிறான். வேதிக்கு மருந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் தமிழர்கள். இப்படிப்பட்ட அறிவியல் மொழியில் ஒரு மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி, இஞ்சியை பற்றி சொல்லும் பொழுது அந்த இஞ்சி சாறை தெளிவெடுக்க வேண்டும். இஞ்சியை அரைத்து அந்த சாறை எடுத்து வைத்து விட்டு 15 நிமிடம் கழித்து பார்த்தால் தெளிவு இருக்கும். அந்த தெளிவில் தேனை கலந்து குளித்து வந்தால் செரிமான பிரச்சனைகள் வராது. பழமொழியில் கடவுளை இணைத்திருக்கிறான் பாருங்கள். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலையில் கெடுக்காய் மண்டலம் உண்டால் ஊளை ஊன்றி நடக்கும் கிழவனும் கூளை எறிந்து மிடுக்காய் நடப்பான் என்று சொல்கிறார்கள். வயதான காலத்தில் நமக்கு செரிமான கோளாறுகள் வரும், வாயு தொல்லைகள் வரும், பசி எடுக்காமல் போகும். அதனால் காலையில் இஞ்சி, காலையில் இஞ்சி சாறில் தேன் கலந்து சாப்பிட வேண்டும். காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, கடும்பகல் சுக்கு என்று சொன்னால் பசி தீவனத்தை தூண்ட வேண்டும். சுக்கு கஷாயம் குடிக்க வேண்டும் உணவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக. மாலையில் கடுக்காய், உணவுக்கு பிறகு இரவு தூங்க போகும் பொழுது கடுக்காயை ஒரே ஒரு தேக்கரண்டி நாம் வெந்நீரில் கலந்து குடித்து விட்டு படுத்தோம் என்று சொன்னால் காலையில் மலம் போய்விடும் என்று சொல்வார்கள். தாய் ஊட்டாததை கெடுக்க ஆயிட்டும் என்று சொல்கிறான். தாய் ஊட்டாததை, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொன்னதை கடுக்காயை பற்றி சொல்லும் பொழுது தாய் ஊட்டாததை கடுக்காய் ஊட்டும் என்று சொல்கிறார்கள். தாயை விட கடுக்காய் மேம்பட்டது என்பதற்காக சொல்லவில்லை. கடுக்காயை மலம் போகாத குழந்தைகளுக்கு, பசி எடுக்காத குழந்தைகளுக்கு கடுக்காயை இரண்டு சிட்டிகை தேனில் கலந்து கொடுத்தால் அது மலம் ஒழுங்காக போய்விடும், அதனுடைய கழிவுகள் எல்லாம் வெளியேறிவிடும். அப்பொழுது தாய் உணவு கொடுத்தால் அது உண்ணும். அதற்கு முன்பாக மலம் ஒழுங்காக போகவில்லை, அதன் கழிவுகள் எல்லாம் தேங்கி இருக்கிறதுனால் தாய் உணவு கொடுத்தால் கூட உண்ணாது. அதனால் தாய் ஊட்டாததை கடுக்காய் ஊட்டும் இந்த பழமொழிதான்.
0: மே 21 நாள் மலேசிய கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் தலைநகரில் கவியரசர் கண்ணதாசனின் நூற்றாண்டை நோக்கிய பயணத்தின் தொடக்க விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த தன்முனைப்பு பேச்சாளரும் நற்றமிழ் வீச்சாளருமான பாரதி பாஸ்கர் ஆற்றிய சிறப்புரையின் அடுத்த பகுதி.
2: தகப்பனார்களுக்கு பேச தெரியாது, அம்மாக்களாவது தன் கஷ்டத்துல சொல்லிடுவாங்க, அது எங்களுக்கே நடந்தது. அப்பவும் கண்ணதாசன் தான் வந்தது. எங்களுடைய மகள் படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு போற நாள் அது. நான் ஒரு வாரம் முன்னாடியே அழ ஆரம்பிச்சுட்டேன். கிளம்புற அன்னைக்கு அவளை ஏர்போர்ட்ல கொண்டு விட்டாச்சு. அவ விமானம் ஏறி அந்த உள்ள போன பிறகு நாங்க திரும்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகுதான், பூட்டின வீட்டை திறந்த பிறகுதான் அந்த வெறுமை முகத்தில் அடிக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இல்ல படிக்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சவங்க இங்க யாராவது இருந்தா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். அவளை அங்க விட்டுட்டு நாங்க வரோம், போன் கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், டிவி வைக்கிறோம். அப்ப பாருங்க, சில சில கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டு காற்று எதிரொலி மாதிரி, காலத்தின் ஆசீர்வாதம் மாதிரி நமக்கு வந்து சேரும். அப்படி வந்தது பார் மகளே பார் அந்த பாட்டு, அது ரொம்ப அழகா அழுவாச்சு பாட்டது. ஆனா அந்த பாட்டுல கரெக்டா அது வந்தது. பார் மகளே பார், நீ இல்லாத மாளிகையை பார் மகளே பார், உன் நிழல் இல்லாதை பார் மகளே பார், உண்பதற்கு உணவை எடுத்தால் உன் முகத்தை காட்டுகின்றாய், உறங்குவதற்கு படுக்கை போட்டால் ஓடி வந்து எழுப்புகின்ற, கருமணியில் வாழ்கின்றாய், உன் சிரிப்பினிலே வாழ்த்துகின்றாய், கண்ணிழந்த தந்தை தன்னை என்ன செய்ய எண்ணுகின்றான் பாட்டு. மகள் கிளம்பி போன பிற மீன வெறிச்சனா இருந்தது இல்ல, அவள் அவளுக்கு ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பான். இளம் பிள்ளைகளுக்கு தெரியும், இளம் பிள்ளைகளுடைய சிரிப்பு வீட்டை நிறைக்கிறது. திடீர்னு கலந்து போயிருந்த ஒரு நாடு சிட்டுக்குருவிகள் குஞ்சுகள் போன பிறகு எம்டி நெஸ்ட்ல வாழறது மாதிரி அப்பா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். வீட்டினுடைய வெறுமையை எப்படி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. வார்த்தைகள் வராமல் வாழ்க்கையில் நாம் தவித்த ஒரே நாள் அந்த நாள் தான். இந்த கண்ணதாசன் அந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். நீ இல்லாத மாளிகையை பார் மகளே, மாளிகையில சின்ன வீடுதான், ஆனா அவ இல்லாட்டா அது வீடாது. உன் நிழல் இல்லாமல் வாடுவதை, அந்த நிழல் வீட்டுல வரலாம் வீடு வாடுகிறது என்பதை ஒரு வரிக்குள் இவ்வளவு கவித்துவமாக இத்தனை காலம் கடந்தும் சொல்ல முடிந்தால் இன்றைக்கு அப்பாக்களை நினைக்கின்ற மகள்களும் மகள்களை பிரிந்திருக்கிற அப்பாக்களும் இந்த தந்தையர் தினத்திலும் நினைப்பதற்கான வார்த்தைகளை கவியரசு கண்ணதாசன் தான் நமக்கு தகுந்த. ஜெயபோக அவர் சொல்கிறார் அது எப்படி என்றால், உள்ளூர் பஸ்ஸில் உலக அழகி வந்ததை போல இருக்கும் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் என்று சொல்லுங்க. உள்ளூர் பஸ் நம்ம ஊர் பஸ் எடுத்துக்கீங்களேன், எனக்கு மலேசியா பஸ் பத்தி தெரியாது, அன்னூர் பஸ்ல என்ன கூட்டம் எடுத்து கூட்டம், சில பேர் சவுரி முடிய போட்டு சீட்டு பிடிக்கிறதால பட்டிமன்ற பேச்சாளர்கள் அப்படி இருக்கிற ஒரு இடத்துல எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு வெறுப்பு, இந்த பயணம் எவ்வளவு முடியும் அப்படின்னு போய் உட்காரும். பக்கத்து சீட்ல பார்த்தா உலக அழகி இருந்தா அப்படி இருக்கும்ல, கண்ணதாசனுடைய பாடல்வர்கள் அப்படி இருக்கும்னு எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்லிட்டு. இக்கலைக்கு அக்கறை பச்சைன்னு ஒரு பாடம், அதான் ஒரு பாட்டு இதுல, இக்கலைக்கு அக்கறை பச்சை இல்லாத பொருள் மீது எல்லாருக்கும் ஆசை வரும், இக்கலைக்கு அக்கறை பச்சை என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. இப்படி ஒரு பல்லவி எழுத முடியுமாங்க சொல்லிட்டு அடுத்த ஒரு வேலை புரியுதுன்னா, இல்லாத பொருள் மீது எல்லாருக்கும் ஆசை வரும், அதுதான் அவருடைய பொருள். அதுக்கு அடுத்தது இன்னொரு பொருள் சொல்றாரு, என் வீட்டுல நான் போய் என் கண்ணாடி பின்னாடி நிக்கிறேன், என் முகம் தெரியல சுவாமி, நான் யார பார்த்து எந்த நேரம் பராமப்படுறேனோ அந்த முகம் தான் என் கண்ணாடியில தெரியுது. என் வீடு பார்த்து அந்த கார் வாங்கினேன், முதல் ஒரு 6 மாசம் கொண்டாடுவாங்க பாருங்க, அந்த ஐயா தான் தொடைப்பாரு, அந்த அம்மா வந்து கம்மாவது கதவு சாத்திருச்சுன்னா இன்றைக்கும் வாழ்க்கையை பார்க்க முடியும். நான் சொல்லும் போது உங்க எல்லாருக்கும் ஒரு சம்பவம் ஞாபகம், பெருசா ஜெயிச்சிருக்க மாட்டோம், சும்மா ஒரு அடிதான் மேல போயிருக்கோம், அதையே இன்னும் முழுசா வைக்கல, ஒரு கால் தான் வச்சிருக்கோம், இன்னொரு கால வைக்க இடம் இல்லை, எவனாலும் வழி விட்டா இடம் விட்டா ஏறலாம், அதுக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஒரு பொறாமப்படுவாங்க பாருங்க. கடைசியில தள்ளியே விட்டுருக்காங்க, யார் தள்ளி விட்டதுன்னு தெரியாம நம்ம நண்பன்ட்டே போய் சொல்ற பாத்தியாடா, நான் இப்பதான் ஒரு அடி வச்சு ஏறுவேன், எவனோ தள்ளி விட்டானோ அவன் தான் மச்சம், உனக்கு தள்ளினதே அவன் தான். பொறாமை நிறைந்த இந்த உலகத்தில் இருப்பதிலே சந்தோஷமாக வாழ முடியும் என்ற பாடத்தை ஒரு கவிஞன் ஒரு சமூகத்துக்கு கொடுத்து சென்றார் என்றால் அதை விட நமக்கு பெரிய சொத்து என்னங்க இருக்கு, நம்ம எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்ல.
0: அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம், வன்புகழ் குடியேற காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன் பிறப்பு உரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம். புலவர் ஆ முத்தையனாரின் கவிதையோடு அமுதை தமிழே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த ஞாயிறு சந்திப்போம், தமிழோடு உயர்வோம், வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். இவ்வாண்டு அக்டோபர் 6 தொடங்கி 8 தேதி வரை நாடு முழுவதும் உள்ள 4 ஆண்டு மாணவர்களுக்கான மெட்ரிக்ஸ் தேர்வு ஒரு சேர நடத்தப்படும். மலாய், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் என முதன்மை பாடங்களுடன் தேசிய வகை பள்ளி மாணவர்களுக்கான சீனம் அல்லது தமிழ் மொழியும் அந்த தேர்வை உட்படுத்தியிருக்கும் என கல்வி அமைச்சின் தேர்வு வாரிய இயக்குநர் அப்துல் அசீஸ் மாமட் தெரிவித்தார். ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பன் பிஹெச் நடப்பு ஆதரவு போக்கு அடிப்படையில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் 56 தொகுதிகளை வகைப்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு மாநில தொகுதியின் தனித்துவம், சவால்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட பகுதிகளின் மீது கவனம் செலுத்துவதை உறுதி செய்யவே அந்த மதிப்பீடு வழங்கப்படுவதாக பிஹெச் தலைமைச் செயலாளர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியன் இஸ்மாயில் தெரிவித்தார். சீனாவுக்கு 229 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான டுரியானை ஏற்றுமதி செய்ய மலேசியா இலக்கிட்டுள்ளது. சீனாவில் டுரியானுக்கான தேவை அதிகரித்திருப்பதை தொடர்ந்து அந்த இலக்கு வரையப்பட்டதாக மலேசிய வெளி வாணிக மேம்பாட்டுக் கழகம் மார்க்கெட்டின் வர்த்தக ஆணையர் நிக்மன் ரஃபி சஹார் தெரிவித்தார். 2024 சீனாவுக்கான சந்தை வாய்ப்பை மலேசியா பெற்றதிலிருந்து புதிய டுரியான் பழங்களின் ஏற்றுமதி பெருமளவில் அதிகரித்துள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் படகு கவிழ்ந்ததில் 20 பலியாகினர். 100 மேற்பட்டோரை காணவில்லை. விபத்தின் போது அருகிலிருந்த மீனவர்களால் 80 பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக இலிபோ எல்லை அதிகார தரப்பு கூறியது. இலிபோவில் இருந்து சன்குரு நோக்கி பயணித்த அக்கப்பலில் 200 இருந்தனர். மேற்காசிய நாடுகளின் மோதலால் வளைகுடா நாடுகள் கடும் பாதிப்பு எதிர்கொண்டுள்ளதை அடுத்து ஓபெக் பிளஸின் 7 உறுப்பு நாடுகள் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்கும் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். ஆகஸ்ட் ஒதுக்கீடு குறித்து விவாதிக்க சவுதி அரேபியா, ரஷ்யா உட்பட இதர 5 நாடுகள் மெய்நிகர் சந்திப்பை நடத்த திட்டமிட்டுள்ளன. விளையாட்டு, இளையோர் பூப்பந்து போட்டி. நாட்டின் 19 காத்திருப்பை தேசிய கலப்பு இணையினர் அஹ்மர் ரெட்ஸ்வன் ஜுல்வாக்கரிசால் லோ ஜி யூ நிறைவேற்றி வரலாறு படைத்துள்ளனர். அவர்கள் சீனாவின் ஜெங் வெய் கங், லி மெங்ஹான் இணையை 21-15, 22-20 என வென்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் நாம செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, ஞாயிற்றுக்கிழமைகள்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளூர் கலைஞர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் தாளம் நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்பாகும். அந்த வகையில இன்றைக்கு தாளம் நிகழ்ச்சி 12:15 தொடங்கி ஒளிபரப்பாக உள்ளது. தாளம் நிகழ்ச்சியை கேட்கணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து இணைந்திருக்கணுங்க, அவ்வளவுங்கதான். ரொம்ப கஷ்டமான பொறுப்பெல்லாம் உங்க கையில எடுத்து கொடுக்க மாட்டோம், ஏன்னா உங்களுக்கு நிறைய பொறுப்புகள்லாம் இருக்கும் இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை பொழுது நிறைய திட்டங்கள் எல்லாம் வைத்திருப்பீங்க, அதோடு சேர்த்து இதையும் கேட்டிருக்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாங்க ஒரு மெல்லிசையான பாடலை கேட்டு வரப்போறோம். சின்மயி, சாதனா சர்க்கம் மற்றும் சௌமியா கொண்டு வரும் பாடல்.

0: லிங்கம்ஸ்.
1: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
2: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
3: 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம்.
4: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
3: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
5: கவரும் மனம், கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெங்கி நிலே.
0: லிங்கம்ஸ்.

0: நேரர்வது வாராந்திர நிகழ்ச்சி தாளம்.
1: இது கலைஞர்களின் தளம். ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள தாளம் நிகழ்ச்சி நம்ம உள்ளூர் கலைஞர்களுக்காகவே இடம்பெற்று வருதுங்க. உள்ளூர் கலைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்து நம்ம மின்னல் எஃப்எம்ல கொடுத்துட்டே இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. தாளம் நிகழ்ச்சி வாயிலா இப்போ வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கிற நிறைய பேர்கள் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய கலைஞர்கள் வந்து அவங்களுடைய படைப்பை வழங்க போறாங்க. ஒரு பலத்த கைத்தட்டரோட நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் தொடக்கமா யார கூப்பிட போறோம் பாடுறதுக்கு அப்படின்னா, அபிஷேக பிரியன் ஹெமித்ரா மேடைக்கு வர போறாங்க. சாப்பிட்டாச்சு? ரொம்ப தெம்பா பாட வந்திருக்கீங்க. அதற்கு முன்னாடி பாட விட மாட்டோம், முதல்ல ஒரு சில கேள்விகள் இருக்கு, கேள்விகளுக்கு பிறகு நீங்க பாட தொடக்கலாம். சரியா? சரி, உங்ககிட்ட இப்ப நான் வந்து ஒரு சூழல் கொடுப்பேன், அதுக்கு ஏத்த பாட்டை நீங்க பாட போறீங்க. வார்த்தையால பதில் சொல்லி நம்ம பாத்துருப்போம்ல, இப்ப பாடலாலே பதில் சொல்லி காட்ட போறீங்க. முதல்ல அபிஷேக பிரியன், உங்களை யாராவது திட்டுறாங்க,
2: நான் அறிவேன் உன்னை அன்றி யார் அறிவேன், அது அம்மா பாட்டு இல்ல?
1: எப்படியோ திட்டவங்க கூட மனசு மாறிடுவாங்க. சரி, அடுத்து ஹெமித்ரா, உங்களை வந்து பாராட்டுறாங்க, ஏன்னா ஹெமித்ரா திட்டத்துக்கு மனசு வராது, பார்த்தாலே தெரியுது. பாராட்டுனா என்ன பாடுவீங்க?
3: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் நான் மயங்குறேன்.
1: இப்படி பாடினா யாரா இருந்தாலுமே மயங்கிடுவாங்க. சரி, அடுத்து அபிஷேக பிரியன், உங்க அறிவுக்கும் ஸ்டைலுக்கும் திறமைக்கும் நான் அடிமை அப்படின்னு உங்க முன்னாடி யாரா சொன்னாங்கன்னா என்ன பாடுவீங்க?
2: நான் தான் சகலகல வல்லவன், இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ,
1: அவ்வளவுதான் சொல்லிட்டாங்கன்னா அந்த பாடலையும் பதில் சொல்லி கிளம்பிடலாம். சரி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மித்ரா அப்படின்னு சொன்னா என்ன பாடுவீங்க?
3: அழகான சின்ன தேவதை,
1: என்ன பாட போறீங்க எங்களுக்காக? பாட தயாரா இருக்கீங்க? இப்போ
4: தயார்.
1: இத உங்களுக்காக ஹெமித்ரா மற்றும் அபிஷேக பிரியன்.

0: சரி, ரொம்ப நல்லா பாடி இருந்த ஹெமித்ரா மற்றும் அபிஷேக பிரியனுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து இந்த மேடையில பாட போற பாடகர்கள் யாரு அப்படின்னா, நம்ம நிமலன் மற்றும் ராஜஸ்ரீ இங்க வர போறாங்க. நிமலன் ராஜஸ்ரீ கிட்ட இப்போ நான் கேள்வி கேட்க போறது கிடையாது, வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் வந்துட்டு அவங்க மனசுல இருக்கிற பாடல உங்களை பாட சொல்ல போறாங்க, சரியா? அந்த பாடல் நீங்க பாடி காண்பிக்க போறீங்க எங்களுக்காக. இப்போ திவ்யா தானே உங்க பேரு? திவ்யா, இந்த யார்கிட்ட பாட சொல்ல போறீங்க? திவ்யா,
1: ராஜஸ்ரீ.
0: ராஜஸ்ரீ கிட்ட சொல்லுங்க திவ்யா, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: கண்மணி அன்போடு காதலன் பாட முடியுமா? உங்க குரல்ல கேட்கணும்னு ஆசையா இருக்கு.
2: கண்டிப்பா கண்டிப்பா.

0: வாவ் வாவ் வாவ் திவ்யா, திருப்தி ஆயிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? மனசுல ஏதாவது ஒரு கவலைகள் இருந்தா இந்த பாடல் கேட்டா சரியாயிரும். இப்ப நீங்க பாடும் போது எங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு.
1: ரொம்ப நன்றி.
0: சரி, இப்ப நிமலனை யாரு பாட வைக்க போறீங்க? என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, நிமலன் பாடுவாங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேரு?
2: என்னோட பெயர் ஹரிஸ்வராஜ்.
0: ஹரிஸ்வராஜ் வந்துட்டு நிமலனை என்ன பாடல் பாட வைக்கலாம்னு இருக்கீங்க?
2: ஐயோ ஆனந்தமே என்ற பாடலை வந்து அண்ணன் பாடணும்னு ஆசையா கேட்டுக்கிறேன்.
0: ஆனா நீங்க சொல்லும் போது அதுல ஒரு காதல் தெரியலையா? ஐயோ ஆனந்தமேன்றதை வந்து ரொம்ப பயத்துல போற மாதிரி, ஐயோ தப்பிச்சா போதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு.
2: அண்ணன் சொல்லி கொடுங்க.
0: சொல்லி நான் சொல்லி கொடுக்கணுமா? பரவாயில்ல, நான் அந்த முயற்சியில இறங்க விரும்பல. இப்ப நிமலன் வந்து பாட்டை பாடி காட்ட போறாரு. நிமலன், பாட தயாரா இருக்கீங்களா? நிமலன்.

0: காதல்னா இப்படி இருக்கணும் ஹரிஷ்வா, தெரியுதா எப்படி பாடினாரு பாத்தீங்களா? ஓகே, ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்குமே பாடினதுக்கு. மேடையில நீங்க நிக்கிறதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். மேடை படைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். எந்த மேடை படைப்பாளரை பார்க்கும்போது இல்ல மேடை பாடகரை பார்க்கும்போது உங்களுக்கு ஆசை வந்திருக்கு, இவங்களை மாதிரி நம்ம ஒரு நாள் வந்து பாடணும், பாடகர்னா இவங்க தான் அப்படின்ற மாதிரி யாரை பார்த்து ரொம்ப அட்மயர் பண்ணிருக்கீங்க நீங்க?
1: உள்நாடுனா சந்தீஷ் அண்ணன், அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பெர்ஃபார்மரா நல்லா இருக்கும். வெளிநாடுனா டிஎஸ்பி, அது ரொம்ப யூனிக்காக தான் இருக்கும், பட் அவரோட வே ஆஃப் பிரசன்டிங் ஹிம்செல்ஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டேஜில் பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு
0: நெருப்பாக இருக்கும்ல டேவி ஸ்ரீ பிரசாத் அப்படின்னா. நிவல் எனக்கு எப்படி?
2: எனக்கு பார்த்தீங்கன்னா மலேஷியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்தீஷ் தான், ஏன்னா அவரும் வந்து நிறைய இது விஷயம் அவர்கிட்ட கற்றுருக்காங்க, எப்படி இந்த பெர்ஃபார்ம் பண்ணுறது இது பண்ணுறது. அது இந்தியன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலா, அவர் மாற்றி மாற்றி படிப்பாங்க அந்த டைமில், ஸோ அது ரொம்ப பிடிக்கும்.
0: இப்போ எங்களுக்காக பிடிக்கிற மாதிரி என்ன பாட்டு பாடலாம்னு இருக்கீங்க ரெண்டு பேரும்?
1: ஓகே, நாங்கள் வந்து புதுசாக வெளிவந்த பாடல் பொட்டலை முட்டாய் அப்படின்னு பாட்டு பாடுறோம்,
2: ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருக்கு, ஸோ அது
0: கண்டிப்பா. இதோ உங்களுக்காக ராஜஸ்ரீ மற்றும் நிமலன்.

0: ராஜஸ்ரீ மற்றும் நிமலனுக்கு ரொம்ப நன்றி. தாளம் இது கலைஞர்களின் தளம். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு மனிதரை வார்த்தையால காயப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப சுலபம், ஆனா சிரிக்க வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வேலையை ரொம்ப சரியா செஞ்சிட்டு இருக்கிற நம்ம விக்டர் விமல் அடுத்து வந்து மேடைக்கு வரப்போறாரு. இவர் வந்து ஒரு மீமிக்ரி கலைஞர், பல குரல்ல வந்து பேசக்கூடியவர், பல திறமைகள் இவருக்குள்ள இருக்கு, அதையும் தாண்டி நல்லா பாடுவாரு, பிறகு ஒரு நிகழ்ச்சி நல்லா தொகுத்து வழங்குவாரு. இப்படி பல திறமைகள் இருக்கிற நம்ம விக்டர் விமல மேடைக்கு அன்போடு நாங்க இப்ப வரவேற்கிறோம்.
1: நன்றி கிஷன், ஒரு கைதட்டல் கொடுங்க. ரொம்ப சிறப்பா நிகழ்ச்சி நமக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு.
2: நடிகர்கள்

0: கைத்தட்டினாதான் தெரியும். அத எப்பேற்பட்ட அருமையான பாட்டு, நான் உணர்த்துமா? சரி, அடுத்த நடிகர் வர என்ன சொல்றான்னு பாப்போம். அடடே ஐயா, உங்க எல்லாத்தையும் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க பாத்தீங்களா, ஒருத்தர் நிக்கிற உட்காந்துருக்காரு பாருங்க. முடியெல்லாம் அழகா வலிச்சு சீவி நெஞ்சில குங்கும போட்டோட மங்களகரமா இருக்காரு. அவரை பார்க்கும் பொழுது அப்படியே என்னுடைய தம்பிய ஞாபகத்துக்கு வராரு. என் தம்பி சொன்ன உடனே நீங்க நினைக்க வேண்டாம், 5 வயசு நினைக்க வேண்டாம், என் தம்பிக்கும் அவரு வயசு தான் இருக்கும். அந்த தம்பிக்கு நான் ஒரு அருமையான பாட்டு உங்களுக்காக நான் பாடலான் இருக்க. என்ன பாட்டு தெரியுமா? கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போடா கைவீசு, முட்டாய் வாங்கலா கைவீசு. நான் வரட்டுமா? இதுக்கப்புறம் பாடுறனா கல்லூட்டு அடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் பிசாம போறதே எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். வரட்டுமா? அடுத்து ஒரு நடிகர் வராரு, என்ன சொல்றான்னு பாப்போம்.
1: அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அருமையான நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறக்க மனம் கூடுதில்லையே.
0: அடுத்து ஒரு பெண் நடிகையை கூப்பிடலாம் இருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு
2: பாப்போம். ராகவா, உன்னை பார்த்த உடனே மாமா, அருண் மாமா, உங்களுக்காக இந்த பாட்டு நான் பாடுறேன். ஸ்நேகிதனை ஸ்நேகிதனை ரகசிய ஸ்நேகிதனை, என்ன பாட்டு பாடணும்னு பாம்பு மாதிரி படம் எடுக்கிறீங்க. சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் சேவிக்கடும் ஸ்நேகிதனை.
0: மிமிக்ரி கான்செப்ட் முடிஞ்சிருச்சு, கொடுத்த நேரம் அவ்வளவுதான். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி.
3: பல குரல்ல ஒரே நேரத்துல பேசுறது அப்படின்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவரை பார்க்கும் போதுதான் எப்படி ஒரு திணறாம இப்படி பேசுறாரு அப்படின்னு தான் இருந்தது. நம்ம மேடையில வந்து அசத்தி இருந்த அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த வேளையில இப்போ வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கலாம், இல்ல பயணத்துல இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க. உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. தாளம், இது கலைஞர்களின் தளம். அடுத்த கட்டமா இப்போ ஹெமித்ரா நம்ம மேடைக்கு வரப்போறாங்க. பல மேடையை நீங்க பாத்திருக்கீங்க, குறிப்பா நம்ம நாட்டுடைய புகழை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு பாடகி நீங்க இல்லையா? ஸ்ரீனிவாஸ் அவர்கள், உங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அது என்னவா
4: இருக்கும்? நான் வந்துட்டு சீசன் 3 வந்து கெஸ்டா போயிருந்தேன். சோ அப்பதான் வந்துட்டு லைக் நான் முன்பே வா பாடிதான் வந்துட்டு சருக்கு வந்து என்னோட சாங் நான் பாடுற விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அந்த ஸ்டேஜ்ல சொன்னாரு, நீ ஒரு கான்டெஸ்டன்டா இருந்தா கண்டிப்பா நீ டாப் 5 வந்து வின்னரா வருவேன்ட்டு. சோ அந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வச்சுதான் நான் வந்துட்டு சீசன் 4 நான் வந்து கலந்துகிட்டேன். ஸோ நான் ஃபினாலே வரைக்கும் வந்து செகண்ட் ரன்ற வரைக்கும் வருவேன் நான் எதிர்பார்க்கல. ஸோ சாரோட வார்த்தை தான் வந்து படிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் சாருக்கு ரொம்ப நன்றி.
3: மலேசியாவை பிரதிநிதிச்சு போன உங்களுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். எங்களுக்கு பெருமையை தேடி தந்திருக்கீங்க இல்லையா? சரி, மேடையில் நீங்கள் பாடும்போது இசைத்துறையில் உங்களுக்கு ஒரு ஐடல் அப்படின்னா அது யாராக இருப்பாங்க?
4: சுவர்ணலதா அம்மா.
3: சுவர்ணலதா அம்மா, அவங்களுடைய ஒரு பாடல் எங்களுக்காக ஒரு 2 லைன் பாட முடியுமா?

0: சுவனலதா அம்மா இப்போ இருந்திருந்தா நிச்சயமா உங்களை கட்டி பிடிச்சு உங்களுக்கு வாழ்த்துக்களே சொல்லியிருப்பாங்க. இந்த அழகான பாடலை எங்களுக்காக பாடுறதுக்கு ரொம்ப நன்றி அமித்ரா. இப்போ அடுத்த கட்டமா நம்ம பார்வையாளர்களுக்கு என்ன பாடல் பாடலாம்னு இருக்கீங்க?
1: உன் பார்வையில்
0: பாட தயாரா இருக்கீங்களா? இதோ உங்களுக்காக ஹெமித்ரா ஒரு பலத்த கைத்தட்டலோடு.

நன்றி பிருந்தா, ரொம்ப நன்றி இந்த பாடல் எங்களுக்காக பாடினதுக்கு. ஆக தனித்திறமையை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு தாளம் நிகழ்ச்சி நம்ம வழங்கிட்டு இருக்கோம். உங்களில் ஒருவர் இதே மாதிரி அடுத்த வாரமும் இருக்க போகுது. இப்போ அடுத்த கட்டமா நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா நிமலன் வரப்போறாரு.

வார இறுதி நாட்கள் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கோம். குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது குடும்பத்தோட இருக்கலாம், இல்ல வெளியே எங்கேயாவது இப்ப பயணத்துல இருப்பீங்க, நம்ம தாளம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டே போயிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் எங்களோட இணைந்திருந்த எல்லோருக்குமே நன்றி. தாளம் நிகழ்ச்சி இப்போ ஒரு நிறைவுக்கும் வந்தாச்சு. இங்க இருக்கிற பார்வையாளர்கள் நீங்க தான் இன்றைக்கு வந்து எங்களை உற்சாகப்படுத்திருந்தீங்க, அதனால உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கங்க. இப்போது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாங்க. தாளம் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் பிரேமா கிருஷ்ணன். தாளம், இது கலைஞர்களின் தளம்.

0: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சத்தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் 1/2 கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுங்களையும் விக்கிறாங்க. தெரியல,
0: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
3: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
4: தொழுகை நேர அறிவிப்பு.
5: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21. கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21.
6: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
7: ரவி, சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
8: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
7: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
8: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
7: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
8: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
9: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவை.

இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லணும். பாடல்களும் தகவல்களும் நிகழ்ச்சி அங்கங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதனைத் தொடர்ந்து இசையும் இசையும் அங்கத்தில் உங்களோட பேச கிஷன் ராஜ் ரொம்ப அவளோட காத்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியை கேளுங்க. இப்ப நான் கிளம்புறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். அடிதான் இருப்பேன்.

0: மடானி அரசாங்க நிர்வாகத்தில் ஊழலும் அதிகார முறைகேடும் பொறுத்து கொள்ளப்படாது. மலேசியா முதல் முறையாக உலக புறநகர் மேம்பாட்டு நாளை அனுசரிக்க உள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஊழலை ஒழிப்பதிலும் அதிகார முறைகேட்டை தவிர்ப்பதிலும் நடப்பு அரசாங்கம் கண்டிப்புடன் உள்ளது. இதனால் தம்மை பதவியிலிருந்து விலக்க அரசியல் கட்சிகளுள் சில சதி செய்வதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் சாடியுள்ளார். மக்களின் பணத்தை கொள்ளையடிப்பதையோ தனிப்பட்ட தேவைக்காக அதிகாரத்தை பயன்படுத்துவதையோ மடானி அரசாங்க நிர்வாகம் பொறுத்து கொள்ளாது. இது குறிப்பிட்ட சில தரப்பினரிடையே மன நிறைவை ஏற்படுத்தியுள்ளதாக நம்பிக்கை கூட்டணி தலைவருமான அவர் கூறினார். எனினும் இந்த அரசியல் அழுத்தம் தம்மை அசைக்க இயலாது என்றார் அவர். நிலத்தையும் திட்டத்தையும் மானியத்தையும் பெறுவதற்காக தலைமைத்துவம் அதிகார முறைகேட்டில் ஈடுபடாமல் இருப்பதை உறுதி செய்யும் தெளிவான கொள்கையுடன் தமது நிர்வாகம் செயல்படுகிறதென அவர் திட்டவட்டமாக கூறினார். ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சிங்காராங் தொகுதி மக்களுடனான சந்திப்பில் பிரதமர் உரையாற்றினார். மற்றொரு நிலவரத்தில் உதவிகள் தேவைப்படும் மக்கள் அவற்றை பெறுவதை உறுதி செய்யும் முயற்சிகளுள் ஒரு பகுதியாக அமனா இக்தியா மலேசியா AIMக்கான ஆதரவை அரசாங்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். குறிப்பாக புறநகர் சமூகத்தினர் அரசாங்க முனைப்புகளில் இருந்து விடுபடாமல் இருப்பது உறுதி செய்யப்படும் என அவர் கூறியுள்ளார். AIMஇன் மக்களுடனான விருந்து நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்றினார். மலேசியா முதல் முறையாக உலக புறநகர் மேம்பாட்டு நாளை கொண்டாட உள்ளது. மகிழ்ச்சியான, செழிப்பான, ஆற்றல்மிக்க புறநகர் சமூகத்தை உருவாக்குதல் எனும் கருப்பொருளில் நாளை பகாங் மாரான் துன் அப்துல் ரசா அரங்கில் இந்த கொண்டாட்டம் அனுசரிக்கப்படுகிறது. நாட்டின் மேம்பாட்டை உந்தச் செய்வதிலும் நீடித்த மேம்பாட்டு இலக்கு SDGயை அடைவதிலும் புறநகர் மக்களை அங்கீகரிப்பதற்காக இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. துணை பிரதமரும் புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜயீத் ஹமிடி அதனை அதிகாரப்படியாக தொடக்கி வைக்க உள்ளார். இவ்வாண்டு அக்டோபர் 6 முதல் 8 நாள் வரை நாடு முழுவதும் ஒரு சேர செயல்படுத்தப்படும் 4 ஆண்டு மாணவர்களுக்கான மலேசிய கற்றல் மானியல் மெட்ரிக் சோதனையில் முதல் குழுவாக 400,000 மாணவர்கள் அமர்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலாய் மொழி, ஆங்கில மொழி, கணிதம், அறிவியல் முதன்மை பாடங்களுடன் தேசிய வகை பள்ளி மாணவர்களுக்கான சீனம் அல்லது தமிழ் மொழியை இந்த தேர்வு உள்ளடக்கியிருக்கும் என கல்வி அமைச்சின் தேர்வு வாரிய இயக்குநர் அப்துல் அசீஸ் மமான் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பாடத்திற்கும் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் எழுத்து தேர்வு நடத்தப்படும். தொடர்புடைய மாணவர் அனைவரும் இந்த தேர்வில் பதிவு செய்துள்ளதை பள்ளிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் கூறினார். காசா நெருக்கடியை கையாள்வதில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்னெடுத்துள்ள அரசதந்திர அணுகுமுறைக்கு ஆதரவு நல்க வேண்டும் என மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகம் UPNM பேராசிரியர் டாக்டர் மிசான் அஸ்லாம் தெரிவித்துள்ளார். நன்னெறி தேர்வு, பன்னாட்டு சட்டத்துக்கு உட்பட்ட விவாதம், அரசதந்திர அழுத்தம், மனிதநேய உதவிகளை அனுப்புவதில் கடப்பாடு ஆகியவற்றை அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் இஸ்ரேலை நிறுத்திய தென்னாப்பிரிக்காவின் நடவடிக்கைக்கு மலேசியா ஆதரவு தெரிவித்ததையும் அவர் எடுத்துரைத்தார். அரசியல் களத்தில் மட்டும் மலேசியா குரல் எழுப்பவில்லை, மாறாக மனிதநேய வன்முறைக்கு எதிரான கடப்பாட்டை உறுதிப்படுத்தும் பன்னாட்டு சட்டம் மீதான ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளதென அவர் கூறினார். 2030க்குள் சீனாவுக்கான டுரியான் ஏற்றுமதி மதிப்பை 932.3 மில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்த மலேசியா இலக்கிட்டுள்ளது. பெய்ஜிங்கில் உள்ள மலேசிய தூதரகத்தின் வர்த்தக ஆணையரும் மலேசிய வெளி வாணிக மேம்பாட்டுக் கழக மாற்றின் ஆலோசகருமான நிக்மான் ரஃபி சஹார் தெரிவித்துள்ளார். புதிய உறைந்த டுரியான் ஏற்றுமதி வலுவாக வளர்ச்சியடைந்துள்ள வேளை சீன பயணீட்டாளர்களிடையே அதற்கான தேவை அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆண்டுதோறும் சீனாவுக்கு 28.5 பில்லியன் ரூபாயின் மதிப்பிலான டுரியான் பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். #SatuBolaSatuDunia.
0: வெனிசுலா நிலநடுக்கம். அமெரிக்காவின் அரசு சாரா நிறுவனம் அமைத்துள்ள கள மருத்துவமனையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட 400 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதோடு 30க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனையடுத்து அதன் சேவைகள் கட்டம் கட்டமாக உள்நாட்டு மருத்துவக் குழுவிடம் ஒப்படைக்கப்படும். சிகிச்சை பெற்றவர்களுள் பெரும்பாலோர் இடிபாடுகளில் இருந்து காயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள். அவர்களுள் பலருக்கு விலா எலும்பு முறிவும் கால்களில் கடுமையான காயங்களும் ஏற்பட்டுள்ளன. மேற்காசிய மோதல் காரணமாக விநியோகத் தொடர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இறக்குமதி சார்ந்த நாடான இந்தியா தற்போது உள்நாட்டு கச்சா எண்ணெய் விரிவாக்கத்திற்கு முனைந்துள்ளது. இவ்வாறு அதன் பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். உலகின் 3ம் மிகப்பெரிய எண்ணெய் இறக்குமதியாளராகவும் பெட்ரோலிய எரிவாயுவை கொள்முதல் செய்வதில் 2ம் நிலையில் உள்ள நாடாகவும் விளங்கும் இந்தியா, ஹோர்முஸ் நீரினை மூடப்பட்டதன் விளைவாக குறிப்பிடத்தக்க தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் எதிர்நோக்கியுள்ளது. இவ்வேளை அமெரிக்க ஈரான் தற்காலிக ஒப்பந்தம் மூலம் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளும் விலை உயர்வும் திரும்ப பெறப்பட்டு வருகின்றன. எனினும் உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாடு இந்தியா அதன் உள்நாட்டு விநியோகத்தை விரிவுபடுத்துவதற்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். அமெரிக்கா நியூயார்க்கில் ஏற்பட்டுள்ள வெப்ப அலையை தொடர்ந்து அந்நாட்டு அவசர சிகிச்சை சேவை மையங்களில் அதிக வெப்பம் சார்ந்த உடல் பாதிப்பை உட்படுத்திய அவசர நிலை அழைப்புகள் அதிகரித்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்கள் பலர் அளவுக்கு அதிகமான வெப்பம் காரணமாக நீரிழப்பு, தலை சுற்றல், உடல் சோர்வு உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்நோக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர குறைந்த வருமானம் பெறுவோர் குளிரூட்டிகள், போக்குவரத்து, சுகாதார பராமரிப்பு உள்ளிட்ட அணுகலை பெற போதிய வசதி இல்லாத காரணத்தால் கடும் வெப்பத்தின் பெரும் ஆபத்தை எதிர்நோக்கும் தரப்பினராக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அல்பினிய தலைநகர் டிரானாவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் குடும்பத்திற்கு சொந்தமான சொகுசு விடுதிக்கு எதிராக 1000க்கணக்கானோர் பேரணியில் ஈடுபட்டனர். மே இறுதி தொடங்கிய இந்த எதிர்ப்பு பேரணி தொடர்ச்சியாக 35ம் நாளாக நடைபெறுகிறது. டிரம்பின் புதல்வி இவாங்கா, அவரது கணவர் ஜேரட் குஷ்னு ஆகியோருடன் தொடர்பு படுத்தப்படும் சொகுசு விடுதி கட்டுமானத்தில் ஊழல் நிகழ்வதாக கூறி அந்நாட்டு பிரதமர் அடி ராமாவை பதவி விலக கோரிக்கை எழுந்துள்ளது. அந்த சொகுசு விடுதி அமையவிருக்கும் இயற்கை வளப்பகுதி அரிய வகை இளஞ்சிவப்பு நிற பிளமிங்கோ பறவைகளின் சரணாலயமாக விளங்குவதால் அந்நாட்டு மக்கள் இத்திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். விளையாட்டு ஆசிய இளையோர் பூப்பந்து. இதன் வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் செல்லும் மலேசியாவின் 19 ஆண்டு காத்திருப்பு நிறைவேறியுள்ளது. ஜப்பான் யட் சுஷிரோவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் தேசிய ஆடவர் கலப்பு இடையினர் ஆஹ்மர் ரிட்வான் ஜுல்கஃபர் ரிசால் லோ ஜியோ அந்த வரலாற்றை படைத்தனர். அவர்கள் சீனாவின் ஜெங் வெய்காங், லீ மெங் ஹான் இணையை 21-15, 22-20 எனும் புள்ளிகளில் வீழ்த்தினர். இந்த ஆட்டம் 43 நிமிடங்களில் நிறைவடைந்தது. கடைசியாக 2007 மலேசிய இணையினர் தன் வி கியோங், வூன் கேவே கிண்ணத்தை வென்றனர். நாட்டிற்கு மீண்டும் கிடைத்துள்ள இந்த வெற்றி பொருள் பொதிந்ததாக அமைந்துள்ளது. மடானி அரசாங்க நிர்வாகத்தில் ஊழலும் அதிகார முறைகேடும் பொறுத்துக் கொள்ளப்படாது. மலேசியா முதல் முறையாக உலக புறநகர் மேம்பாட்டு நாளை அனுசரிக்க உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேங்க. இன்றைக்கு ஜூலை மாதத்தின் 5ஆம் நாள் உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் எங்களோட மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. அப்புறம் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? சரியான நேரத்துக்கு சாப்பிட்டுருங்க. ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு அதிக நேரத்தை செலவு பண்ற ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு நன்றி சொல்லிட்டு இன்றைக்கு வீட்டில் தான் நாங்கள் சாப்பிட்டு இருக்கோங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சி. உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடலை தொடர்ந்து வழங்குறதுக்காக நாங்கள் ரொம்ப தயாராக காத்துட்ருக்கோம்.

0: மசாலையில தயார் பண்ணது.
1: சாப்பிட்டு பார்த்து
2: சொல்றேன்.
1: அப்படி ஒரு டேஸ்ட்.
3: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலில் சுவை சேர்க்கட்டும்.
4: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சாதனா செல்லையா பாதை.
5: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
6: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
7: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
5: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன்.
6: அமைதியா இருங்க.
1: அப்படின்னா அது என்ன?

விவேகம் படத்துக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, வார இறுதி நாட்கள்லாம் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு, எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அழைத்து பேசலாங்க. சொல்லிய 3228275733 அல்லது 4768. இப்போ என்ன பிறந்தநாள் கொண்டாட்டமா, இல்ல வாழ்த்துகள் சொல்லணுமா, பாடல் கேட்கணுமா, அழைத்து பேசுங்க. நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி சொல்லிய 3228275733 அல்லது 4768.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: சொல்லா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் டோர்.

0: வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? வார இருக்கு நல்லா எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: முப்பது நாளும்
0: வேலையா?
1: ஆமா.
0: என்ன வேலை செய்யறீங்க?
1: காட் வேலை செய்யறீங்க சார்.
0: ஓ, இப்பயும் வேலையில இருந்தா பேசுறீங்களா?
1: ஆமா, வேலையில இருந்தாங்க சார் பேசுறேன்.
0: அங்க வந்து நீங்க வானொலி வாங்கி வச்சிருக்கீங்க கேக்குறதுக்கு?
1: ஆமா இருக்கு. 6:30 மணிக்கு சார்.
0: குடும்பத்தோட அதுக்கு பிறகு இருக்கலாம் சந்தோஷமா, அப்படியா?
1: ஆமா அப்படிதாங்க சார்.
0: சரி, ஒவ்வொரு நாளும் வேலை செய்யறீங்களா, எப்பதான் நீங்க ஓய்வு எடுப்பீங்க? அப்போ
1: சொந்தமா ஓய்வு எடுத்தாங்க சார், எங்கேயாவது போயிருந்தா இருந்தா சொந்தமா லீவ் எடுத்தாதான்.
0: நான் ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தர் இப்படி இருப்பாங்கல்ல, கடுமையா உழைக்கிறவங்க, 7 நாளும் வேலைக்கு போறவங்க.
1: ஆமாங்க சார்,
0: உண்மையான உழைப்பாளி. உங்களுக்காகவே பாட்டு கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணும் தோணுது இப்போ?
1: விஜய் பாட்டு
0: தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: வந்து கணேஷ் வந்து போட்டிஷன்ல இருந்து பேசுறேன்.
1: கணேஷ் சொல்லுங்க, நிறைய பேர் வந்து இங்க இருந்து அங்கதான் வருவாங்க இல்லையா?
0: ஆமா.
1: உங்களுக்கு அங்கிருந்து எங்க போகணும்னு தோணுது? இல்ல அங்கேயே இருந்துடலாமா?
0: வந்து வீட்லயே படுத்துங்களா வச்சுப்பேன்.
1: கடல் பக்கம் போய் போய் எனக்கு சலிச்சு போச்சுங்க அப்படின்ற மாதிரியா?
0: அப்படியே வீட்லயே படுத்துட்டு ஓய்வா இருக்க வேண்டியதான்.
1: ஓய்வா இருக்க வேண்டியதான், வெளியே எதுக்கு போயிட்டு ரொம்ப அலைச்சலுங்க.
0: ஆமா, இப்ப ரொம்ப ஜாமா வேற இருக்கும்.
1: சரி, இன்றைக்கு எங்க போயிட்டு இருக்கீங்க? வெளியே பார்த்து ரசிக்கும் போது என்ன பாட்டு கேக்கணும்னு தோணுது உங்களுக்கு இப்போ?
0: ரஜினி படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்களேன், ஜெயிலர் படத்துல இருந்து.
1: ஞாயிற்றுக்கிழமை வேற, சொல்லவே வேணாம், நெரிசல் அதிகமா தான் இருக்கும். பொறுமையா பத்திரமா போங்க.
0: ஓகே, நன்றி.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திடணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பி இருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: இசையமிசையம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் பானு பேசுறேன், சிரம்பான்ல இருந்து அழைக்கிறேன்.
0: சிரம்பான்ல இருந்து அழைப்பு வந்திருக்கு. என்ன பாட்டு கேக்கிறதுக்காக இப்போ இங்க அழைச்சிருக்கீங்க?
1: எனக்கு கண்கள் இருந்தால சாங் வேணும். இது வந்து என் கணவருக்கு 3rd ஏழாம் மாதம் பிறந்த நாள், அவருக்கும் அப்புறம் 28th 6ஆம் மாசம் என் பையனோட பிறந்த நாள். அவங்க 2 பேருக்கும் சேர்த்து கேக்குறேன்.
0: சேர்த்து ஒரே பாடல், ஆனா 2 பேர் பேருமே சொல்லலையே.
1: கணவர் பேர் வந்து தினேஷ் பாஸ்கரன், பையன் பேர் வந்து அகரன்.
0: நல்ல தமிழ் பெயர். அவங்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. இப்ப பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாமா?
1: கண்டிப்பாக.
0: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஜொஹூர் மக்கள் எங்கிருந்தாலும் ஜூலை 11 நடைபெறவிருக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலில் தவறாமல் வந்து வாக்களிக்குமாறு பிரதமரும் நம்பிக்கை கூட்டணி பிஹெச் தலைவருமான டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். நேர்மை மிகுந்த வெளிப்படையான அதேவேளை இனம் மதம் பாராமல் அனைத்து மக்களுக்கும் சேவையாற்றும் கடப்பாடு கொண்ட நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். இதனிடையே ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பரப்புரைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் நேரில் களமிறங்கினார். குறிப்பாக மாச்சப் லயங் லயங் சட்டமன்ற தொகுதிகளுக்கான பிரதமரின் வருகை அவற்றில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு உற்சாகத்தை அளித்துள்ளது. மேற்காசிய போரினால் வளைகுடா நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஓபெக் பிளஸின் 7 உறுப்பு நாடுகள் அவற்றின் எண்ணெய் உற்பத்தி அளவை அதிகரிக்கக்கூடும் என சுவிட்சர்லாந்து பொருளகத்தின் மூலப்பொருள் ஆய்வாளர் ஜியோவானி ஸ்டவுனோவோ தெரிவித்துள்ளார். ஆகஸ்டிற்கான எண்ணெய் வெளியீட்டு அளவை பற்றி கலந்துரையாட சவுதி அரேபியா, ரஷ்யா உட்பட 5 உறுப்பு நாடுகள் ஞாயிற்றுக்கிழமை மெய்நிகர் சந்திப்பை நடத்துகின்றன. கொங்கோ ஜனநாயக குடியரசில் கசாய் ஆறும் சன்குரு ஆறும் சேரும் நீரிணையில் படகு கவிழ்ந்ததில் 20 பேர் பலியாகினர். 100 அதிகமானோர் காணாமல் போனதாக சின்குவா செய்தி வெளியிட்டுள்ளது. விபத்து நிகழ்ந்தபோது அருகில் இருந்த மீனவர்கள் 80 பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதாக இலேபோ நிர்வாகி பிரான்சுவா கபுலா கூறினார். சம்பந்தப்பட்ட படகில் 200 அதிகமானோர் பயணம் செய்ததாகவும் பொருட்கள் அதிகம் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. விம்பிள்டன் டென்னிஸ். நடப்பு வெற்றியாளர் ஈகா ஸ்வியாடெக்கை வீழ்த்தி சிறந்த 16 பேர் பங்கேற்கும் சுற்றுக்கு நுழைந்ததன் மூலம் பிலிப்பீன்ஸ் வீராங்கனை அலெக்சாண்ட்ரா இயலா விம்பிள்டன் அரங்கில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். சற்றும் பதற்றமின்றி லாவகமாக விளையாடிய இயலா போலந்தின் அந்த 3 நிலை ஆட்டக்காரரை 3 சுற்றில் 7-6, 6-2 என வீழ்த்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்காக நாங்க வழங்கியிருந்தோம். நிறைய பேர் வந்து நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் வந்து கேட்டிருந்தீங்க, அழைத்து பேசுற வாய்ப்பு முடிஞ்சிருச்சா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு பிறகு நீங்க மூன்று மணிக்கு பிறகு அழைக்கலாங்க, அழைத்து நீங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம், பாடல் கேட்கலாம். இப்போ 2:15 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேயரின் குரல் உங்களுக்காகவே இடம்பெற போகுது. தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரசனைக்கு நன்றி.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சாதனா செல்லையா பாதை.
1: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
2: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
3: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதி எடுத்தோம்.
1: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன்.
4: அமைதியா இருங்க. அப்படின்னா அது என்ன?

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே,
1: அதுவா?
2: ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.
3: அன்பு வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் நாம ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில சந்திக்க போகின்றோம். இன்றைக்கு ஒரு இளைய குரல் உங்களை சந்திக்க போகுது. அமங்க SMK பண்டார் தூன் உசேன் ஆன் 2 சேர்ந்த நாமியா விக்னேஸ்வரன், 16 வயதுதான். அவங்க ஒரு நடன மாணவியும் கூட. ஆக இசையோடு வாழ்வியலையும் சேர்த்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை வழங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம்.
4: வணக்கம். அடுத்து வரக்கூடிய அரை மணி நேரம் நீங்கள் என்னோடு ஒரு அழகான இசை பயணத்தில் இணைய போகிறீர்கள். நான் உங்கள் நாமியா விக்னேஸ்வரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM. வாங்க இன்றைய பயணத்தை ஆரம்பிக்கலாம். வாழ்க்கைனா என்ன? சில பேருக்கு அது ஒரு போராட்டம், சில பேருக்கு அது ஒரு கனவு. ஆனா நம்ம உண்டிப்பா பார்த்தால் வாழ்க்கை ஒரு இசை, ஒரு நடனம். ஏன்னா ஒரு பாடலில் எப்படி உயர்வும் தாழ்வும் இருக்குமோ அதே மாதிரி வாழ்க்கையிலும் சந்தோஷமும் சோகமும் இருக்கு. ஒரு நடனத்தில் எப்படி ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குமோ அதே மாதிரி வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதனால்தான் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்க்கை, ஒரு இசை, ஒரு நடனம். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் போது அது அழும் சத்தம் கூட ஒரு இசைதான். அம்மாவின் தாலாட்டு, பள்ளியின் முதல் மணி, நண்பர்களின் சிரிப்பு, இப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு தொடக்கமும் இசையில் தான் ஆரம்பிக்கிறது. இந்த அழகான பயணத்தை முதல் பாடல் ஹேராம் திரைப்படத்திலிருந்து இசையில் தொடங்குதம்மாவுடன் தொடங்கலாம்.

நாம் எவ்வளவு உயர்ந்தாலும் நம்முடைய வேர்களை மறக்கக்கூடாது. இசையும் நடனமும் நமக்கு நினைவூட்டுகின்றன. பரதநாட்டியத்தின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு கதை இருக்கிறது. கர்நாடக இசையின் ஒவ்வொரு ராகத்திலும் ஒரு உணர்வு இருக்கிறது. அவை வெறும் கலைகள் அல்ல, தலைமுறைகளை கடந்து நமக்கு வந்த ஒரு பொக்கிஷம். அதனால்தான் நாம் எவ்வளவு உயரம் சென்றாலும், எவ்வளவு நவீனமாக வாழ்ந்தாலும் நம்முடைய வேர்களை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. வேர்கள் உறுதியாக இருந்தால்தான் வாழ்க்கையும் உறுதியாக இருக்கும். மார்கழி மாதத்தின் காலை பொழுது கோலங்கள், கோவில் மணி ஓசை, பக்தி பாடல்கள் இவை எல்லாம் ஒரு கலாச்சாரத்தை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையின் அடையாளத்தையும் நினைவூட்டுகின்றன. நம்முடைய பெற்றோர், ஆசிரியர்கள், குடும்பம், பண்பாடு இவைகள்தான் நம் வாழ்க்கையின் முதல் ஆசிரியர்கள். வேர்கள் உறுதியாக இருந்தால்தான் மரம் உயரமாக வளரும். அந்த அழகான உணர்வுகளோடு நம் பாரம்பரியத்தையும் பக்தியையும் வாழ்க்கையின் அழகையும் நினைவூட்டும் சங்கமம் திரைப்படத்திலிருந்து மார்கழி திங்கள் பாடலை கேட்போம்.

வாழ்க்கையில் இளமை என்பது ஒரு அழகான பருவம். கனவுகள், இலக்குகள், புதிய நட்புகள், முதல் காதல், இவை எல்லாம் வாழ்க்கைக்கு புதிய நிறங்களை சேர்க்கின்றன. ஆனால் அந்த பருவத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கனவுகள் அழகானவை, ஆனால் அவற்றை நனவாக்க உழைப்பும் அவசியம். ஒரு நடன கலைஞர் மேடையில் சில நிமிடங்கள் மட்டுமே தோன்றுவார், ஆனால் அதன் பின்னால் இருக்கும் ஆயிரக்கணக்கான மணி நேர பயிற்சியை நாம் பார்ப்பதில்லை. அதுபோல நம்முடைய வெற்றிக்கு பின்னால் விடாமுயற்சியே இருக்கிறது.

Takeda Dome, Takeda Dome, Dim, Takeda Dome, Dim, Takeda Dome.

படையப்பா படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டீர்கள். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் எல்லா மனிதர்களும் ஒரு காரணத்திற்காகவே வருகிறார்கள். சிலர் நம்மை சிரிக்க வைக்கிறார்கள், சிலர் நம்மை சிந்திக்க வைக்கிறார்கள், சிலர் நம்மை மாற்றுகிறார்கள், இன்னும் சிலர் நம்மை விட்டு பிரிந்த பிறகும் அழகான நினைவுகளாக வாழ்கிறார்கள். நம் வாழ்க்கையும் ஒரு நடனம் மாதிரிதான். சில நேரம் வேகமாக ஓடணும், சில நேரம் மெதுவாக நடக்கணும், சில நேரம் விழுவோம், ஆனா மீண்டும் எழுந்து ஆட ஆரம்பிக்கணும். அதுதான் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம். இவர்கள்தான் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான மலர்கள். நன்றி சொல்ல தெரிந்த வாழ்க்கை தான் உண்மையான செல்வம். சரியா கண்மணி? ஓகே கண்மணி. திரைப்படத்திலிருந்து அடுத்து வரும் பாடல் இதோ உங்களுக்காக.

இழந்த பிறகு ஏங்குவதை விட இருக்கும் போதே அன்பை வெளிப்படுத்துங்கள். ஒரு மனிதரின் மதிப்பு அவர்கள் நம்மோடு இருக்கும் போது எல்லோருக்கும் புரிவதில்லை. ஆனால் அவர் நம்மை விட்டு தூரமாக போகும்போது அவர் கொடுத்த அன்பு, நேரம், அக்கறை எல்லாம் நினைவுக்கு வரும். வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிக பெரிய பாடம் என்னவென்றால், நேசிப்பவர்களிடம் அன்பை வெளிப்படுத்த நாளைக்காக காத்திருக்க வேண்டாம். இன்று இருக்கும் தருணமே நமக்கு கிடைத்த மிக பெரிய பரிசு.

ஆனந்தமுல பால கோட்டி பிரகாஷ விரக நரகஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் இங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை குறும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா.

0: இதுவரை நான் பகிர்ந்தது பாடல்களை பற்றியோ நடனத்தை பற்றியோ மட்டுமில்லை, நம்முடைய வாழ்க்கையை பற்றிதான். வாழ்க்கையில் சில நேரங்களில் ஸ்ருதி மாறலாம், சில நேரங்களில் தாளம் தவறலாம், சில நேரங்களில் நாம் விழுந்து விடலாம். ஆனால் இசை நின்றுவிடக்கூடாது, நடனம் முடிந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் பல மனிதர்களை சந்திக்கிறோம். ஒரு நல்ல நடன கலைஞர் இசையை நிறுத்த மாட்டார், மீண்டும் தாளத்தை பிடித்து தனது பயணத்தை தொடர்வார். அதுபோல நாமும் வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும். இந்த அரை மணி நேரம் என்னோடு பயணம் செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நான் உங்கள் நாம்யா விக்னேஸ்வரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சி தயாரிப்பு பொன்கோகிலம்.

0: அப்பே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: சொல்லுங்க. சில மாதங்களுக்கு பிறகு
5: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். இளையோர் இன அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தும் அரசியலை நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை ஜோஹோர் சட்டமன்ற தேர்தலை தங்களது எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்கும் தளமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இளையோர் சிக்கல்களை கையாளக்கூடிய ஆற்றலை அடிப்படையாக கொண்டு தலைவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தினார். தேசிய நுட்ப தொழிற்கல்வி டிவெட் மன்றத்திற்கு மாற்றாக டிவெட் ஆணையம் அமைப்பதும் அதனுடன் தொடர்புடைய சட்ட வரைவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதும் இந்த ஆண்டின் இறுதிக்குள் இறுதிப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது டிவெட் கொள்கைக்கான கூறுகளையும் அதன் செயலாக்கத்தையும் மேலும் முழுமையாகவும் திறம்படவும் செயல்படுத்துவதற்கு வழிவகுக்கும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது சயீத் ஹமிடி தெரிவித்தார். 2025 December 31 வரை மலேசியாவின் பொது தனியார் உயர்கல்வி கழகங்களில் பன்னாட்டு மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை 12.6 விழுக்காட்டை மட்டுமே குறிக்கிறது என்று உயர்கல்வி அமைச்சு கூறியது. உயர்கல்வி அமைச்சின் தரவு சேகரிப்பு அமைப்பு MyMOHES இன் படி மீதமுள்ள 87.4 விழுக்காட்டினர் மலேசிய மாணவர்கள் என்று அது தெளிவுபடுத்தியது. தென்கொரியா ஸ்பேஸ் எக்ஸ் Falcon 9 மூலம் தனது 4வது நடுத்தர புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை செலுத்த உள்ளது. அந்த 500 கிலோகிராம் செயற்கைக்கோள் வேண்டன்பர்க் விண்வெளி தளத்திலிருந்து பாய்ச்சப்பட உள்ளதாக கொரிய விண்வெளி நிர்வாகம் கூறியது. இந்த செயற்கைக்கோள் ஒவ்வொரு 3 நாள்களுக்கும் கொரிய தீபகற்பத்தை முழுமையாக படமெடுக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. மெக்கோங் வட்டாரத்தில் உள்ள அரசாங்கங்கள் எல் நினோ காலநிலை தாக்கத்தை எதிர்கொள்ள தயாராக உள்ளன. இந்த பகுதியில் உள்ள மக்களுள் 65 விழுக்காட்டினர் விவசாயிகள். எனவே அவர்களுக்கு உதவ அதிகாரிகள் சுற்றியுள்ள வட்டாரங்களிலிருந்து தண்ணீரை கொண்டு வருவதாக பென்டி மென்சி வட்டார ஆளுநர் ஓம் ரெட்ரே கூறினார். விளையாட்டு. 2026 உலகக்கிண்ண கார்பந்து. பிரெஞ்சிடம் தோற்ற போதிலும் தனது அணியினர் சிங்கங்களை போன்ற போராட்ட மனப்பான்மை கொண்டிருந்ததாக பராகுவே தலைமை பயிற்றுநர் குஸ்டாவோ அல்ஃபாரோ பாராட்டியுள்ளார். தனிநபர் திறமையாலும் பினால்டி மூலம் மட்டுமே பிரான்ஸ் வெற்றி பெற முடிந்தது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில இந்த பக்கமா கிஷனு கூட பேசிட்டு இருக்கேங்க. முதல்ல அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்காக கொடுத்துருந்தோம், எனக்கு வாய்ப்பு கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. அடுத்து 4 மணி வரைக்கும் நீங்க அழைத்து பேசலாம். தொடர்ந்து அழைக்கணும், பாடல் கேட்கணும் அப்படின்னா சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 யாருக்காக என்ன பாட்டு வாழ்த்து சொல்லணுமா, இந்த பக்கமா அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்காக நாங்க வழங்கியிருக்கோம். இப்ப அடுத்த பாடல் அனிருத் கொண்டு வராரு, கேட்கலாம்.

0: வணக்கம். யார், எந்த மாநிலத்தில இருந்து அழைச்சிருக்கீங்க?
1: பாட்டுச்சேன்ல இருந்து பாரதி பேசுறேன்.
0: பாரதிக்கு தான் முதல் அழைப்பா?
1: ஆமா, காத்துக்கிட்டு இருந்தேன்.
0: காத்துக்கிட்டு இருந்து இப்ப கிடைச்சிருச்சு உங்களுக்கு வாய்ப்பு.
1: ஆமா ஆமா.
0: யாருக்காக பாட்டு கேட்கணும்னு நினைச்சீங்க?
1: நாளைக்கு சாலாம்ல என் தம்பி மகன் இருக்காரு, அவருக்கு தீபன் பேரு, அவருக்கு பிறந்த நாள். ஜொகூர்ல என் தங்கச்சி மகளுக்கும் 6ஆம் தேதி பிறந்த நாள். 7ஆம் தேதி வந்து என் தங்கச்சி 57 வயசு அவங்களுக்கும் பிறந்த நாள். 14ஆம் தேதி இன்னொரு தங்கச்சிக்கு 51 வயசு அவங்களுக்கும் பிறந்த நாள். எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றேன். எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்.
0: ஜூலை மாதம் நிறைய பேருக்கு பிறந்த நாள் இருக்கும் போலயே?
1: ஆமா ஆமா, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி நல்லா படைக்கிறீங்க. பாட்டு நாங்க கேட்க வேண்டியதில்லை, நீங்க அருமையான பாட்டை கொடுத்துருக்கீங்க.
0: இப்ப நீங்க பிறந்தநாள் வாழ்த்து சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி.
1: தொடர்ந்து
0: நீங்களும் அழைக்கலாங்க. 3 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: கொண்ட எந்த உணவு உங்கள் வாயிலிருந்து?
1: எங்க அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்பெல்லாம் யாரும் கருவாட்டுக்கறி சமைக்கிறதே இல்ல.
2: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டுக்கறி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டுக்கறி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
1: பாபாஸ் கருவாட்டுக்கறி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
2: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மணமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டுக்கறி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
3: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ்.
4: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சாதனா செல்லையா. பாதை
5: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
6: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
7: அங்கதான் கேக்காம சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதி எடுத்தோம்.
5: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அமைதியா இருங்க.
8: அப்படின்னா அது என்ன?

0: ராதா சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்லணும்?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க. நாளைக்கு வந்து என்னுடைய அண்ணி சீலா அவங்களுக்கு பிறந்த நாள், மற்றும் என்னோட தம்பி சிவன் பிள்ளை அவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேங்க.
0: அன்னிக்கு நாத்தனார் கேக்குறீங்க?
1: ஆமாங்க.
0: சரி, அண்ணி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னது?
1: அண்ணி வந்து அம்மாவுக்கு சமையல் சொல்றாங்க, உங்களுடைய சமையல் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும்,
0: எல்லாமே பிடிக்கும். சரி சரி, இப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க? கண்டிப்பாங்க, வந்துட்டே இருக்கு, எங்கயோ போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, பாத்து பத்திரமா போங்க. சரியா? நன்றிங்க. இப்ப நீங்களும் பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா பாத்து பத்திரமா போங்க. பயணத்துல இருக்கும் போதுதான் சில பாடல்கள் வந்து கேட்கும் போது கேட்டுட்டே இருக்கலாமே அப்படின்னு தோணும், பயணம் இன்னும் நீளக்கூடாதான்னு தோணும், இந்த பாட்டு இப்ப வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற விஷயம் கூட தோணும். உங்களுக்கு இப்ப என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது? யாருக்காவது வாழ்த்து சொல்லணுமா? இப்பவே நீங்க அழைக்கலாங்க, நம்ம நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சுழியம் 3 2 2 8 2 5 3 3 4 7 6 8
2: பழையாத மூங்கிலில் ராகம் அலைந்து நுழையுதே.
3: நுழையுதே.

0: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: யார் பேசுறீங்க?
1: என் பேர் விசாலாட்சி.
0: விசாலாட்சி, ஏன் பயந்து பயந்து பேசுறீங்க இல்ல சிரிச்சுட்டே பேசுறீங்களா? அப்பாவோட உடல்நலம் தான் முக்கியம், பிரச்சனையே இல்ல. கலப்படம் நிகழ்ச்சி மறுபடியும் வரும், நீங்க மறுபடியும் சந்திக்கலாம் சரியா? நீங்க காணொளிகள் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்ல பாக்கலாம் சரியா? அத பார்த்து மனச தேத்திக்கோங்க. இப்போ யாருக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு ரஜினி பாட்டு, அனிருத் பாட்டு.
0: ஓ, மனசுலாயோ பாட்டா? சுத்தி வளைச்சு அது மனசுலாயோன்னு நீங்க சொல்லி இருந்திருக்கலாம்.
1: அந்த பாட்டு தான் கேக்கலான்னு இருந்தேன்.
0: சரி, அந்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேக்கலாமா?
1: ஓகே, தேங்க் யூ.
0: அப்பா உடம்ப பாத்துக்க சொல்லுங்க சரியா?
1: ஓகே ஓகே, தேங்க் யூ.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: This is Singam Dance.
1: ஜோஷுவா பேசுறேன், பூச்சி உங்களை இந்தியா.
2: யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க ஜோஷுவா?
1: என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்து ஆபரேஷன் பண்ணி வந்தாங்க, அவங்க சீக்கிரம் குணம் ஆகணும்னு நான் வேண்டிக்கிட்டேன்.

இன்றைக்கு அழைத்து பேசுற வாய்ப்பை இசை மிசை நிகழ்ச்சி உங்களுக்காக நாங்க வழங்கியிருந்தோம். நிறைய பேர் அழைச்சிருந்தீங்க, எல்லோருக்குமே நன்றி. இந்த அளவில் மணி ஆச்சுங்க, மணி 4 போகுது, நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு நளினி அச்சுதன் தயாரா காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நீங்க அவங்க நிகழ்ச்சிக்கும் அழைக்கலாம். நிறைய பேருக்கு இப்ப திருமணம் நடந்துட்டு இருக்கு, புதுமண தம்பதிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்து. இப்ப கூட கல்யாணத்துக்கு போயிட்டு இருப்பீங்க, இல்ல புதுமண தம்பதிகள் கூட இப்ப பயணத்துல இருக்கலாம். உங்களுக்காகவே அடுத்த பாட்டு வந்துட்டு இருக்கு, பார்த்து பத்திரமா போங்க. மீண்டும் நாளைக்கு இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் உங்களோட பேசுறதுக்காக கிஷன் காத்துட்டு இருப்பேன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரே கிருஷ்ணன். மலேசியாவும் சிங்கப்பூரும் அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் புதிய இலக்கவியல் குடிநுழைவு முறையையும் கூடுதல் தடங்களையும் அறிமுகப்படுத்த இலக்கிட்டுள்ளன. எல்லை நுழைவாயிலில் கூட்ட நெரிசலை களைவதை இது நோக்கமாக கொண்டுள்ளதென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நாட்டில் போதைப்பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருள்களை அதிக அளவில் உட்கொள்பவர்களில் 68.1% எஸ்பிஎம் சான்றிதழ் வைத்திருப்பவர்கள் உட்பட இடைநிலை பள்ளி படிப்பை முடித்த மாணவர்களே என தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனம் AADK-இன் தலைமை இயக்குநர் டாக்டர் ரோஸ்லின் ஜூசோ கூறினார். ஆகவே இளம் வயதில் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுப்பதில் பள்ளிப் பருவம் முக்கியமான காலகட்டமாக உள்ளதென அவர் தெரிவித்தார். கடந்த மாதம் கிடா கூரன் ஹோபார்ட் முகாமில் பயிற்சியில் ஈடுபட்ட இரு ராணுவ வீரர்கள் பலியாக காரணமான வெடிகுண்டு வெடித்த சம்பவம் குறித்த விசாரணை அறிக்கை இம்மாத மத்தியில் தற்காப்பு அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னரே அமைச்சர் மேலதிக நடவடிக்கைகளை எடுக்கும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ மொமன் ஹலீத் நோடின் கூறினார். ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அந்த வட்டாரத்தில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை நிறுத்துவதில் பன்னாட்டு அமைப்புகள் தவறியுள்ளதாக கடுமையாக சாடியுள்ளார். அதேவேளை இஸ்ரேல் இலக்கு வைத்து நடத்தும் தாக்குதல்கள் குறித்து அந்த அமைப்புகள் தொடர்ந்து அமைதி காப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மேற்காசிய போரின் போது பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட பெரும் ஆற்றல் விநியோக அதிர்வால் பாதிக்கப்பட்ட இந்தியா உள்நாட்டு கச்சா எண்ணெய் ஆய்வுகளை விரிவுபடுத்தி வருவதாக அதன் எண்ணெய் அமைச்சர் தெரிவித்தார். தற்போது சுமார் 250,000 சதுர கிலோமீட்டர் அளவிலான ஆராயப்படாத பகுதியை ஏலத்திற்கு விடுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி கூறினார். 2026 ஃபீஃபா உலகக் கிண்ணம். ஆஸ்திரேலியா நாக் அவுட் சுற்றில் அடைந்த தோல்வியை அடுத்து எழுந்த விமர்சனங்களையும் மீறி அந்நாட்டு கார்பந்து கூட்டமைப்பு அதன் பயிற்றுநர் டோனி போப்போவிச்சுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. எகிப்துடனான ஆட்டத்தில் சிறந்த கோல் காவலர் பேட்ரிக் பீச் மாற்றப்பட்டது பேசு பொருளானது. இருந்தும் போப்போவிச்சின் முடிவை அந்த கூட்டமைப்பின் தலைமை நிர்வாகி மார்டின் குக்ல தற்காத்து பேசியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

இதா இசை உங்களுக்காக தொடங்கியாச்சு. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆனா என்னென்ன நாளைக்கு திங்கட்கிழமை வேலை நாள் ஆரம்பம். அப்படிதான் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் என்னங்க பண்றது, வேலை நாள் வரும்போது வேலைக்கு போய்தானே ஆகணும். அதனால இன்றைக்கு வந்து நல்ல ஓய்வை எடுத்துக்கோங்க, சரியா? நல்ல ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு உற்சாகமா நீங்க வேலைக்கு போகலாம். 2026 பாதியை நாம வந்து கடந்து வந்துட்டோம். ஜூலை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்று 8:00 வரைக்கும் தீரா இசையோடு பயணிக்க போறோம். உங்க மனசை பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை மிக சரியா தான் நாங்க செய்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு நம்புறோம். மாலை 5:00 வரைக்கும் உங்க மனசு நேசிக்கும் பாடல்களை நீங்க இந்த நேரம் மின்னலில் இந்த பாடலை விரும்பி கேட்டா நல்லா இருக்குமே, இந்த பாடல் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா, மனசுல ஒண்ணு தோணும்ல, அதை நீங்க அழைச்சு சொல்லுங்க. உங்களுக்காக அந்த விருப்ப பாடலை ஒளியேற்ற நாங்க காத்திருக்கோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3228257 5733 4768 90 வெளிவந்த பாடல்கள், அதாவது 1990 இருந்து 2007 வரைக்குமான பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். தீரா இசையில் உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேரிகளை கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.
2: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30. எழுத்து சாதனா செல்லையா. பாதை
3: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
4: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
5: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
3: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன்.
6: அமைதியா இருங்க. அப்படின்னா அது என்ன?

0: வணக்கம் மின்னலம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: முருகன் ஆசிரியர் பேசுறேன்.
1: ஆசிரியர் முருகன் பேசுறீங்க, சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு பாண்டியன்ல இருந்து பாண்டியனா கொக்கா கொக்கா அந்த பாடல் போட முடியுமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு அந்த பாடல கொடுக்காம எங்க எங்க நாங்க போக போறோம் சொல்லுங்க.
0: இதயத்தோடு இணைஞ்சிருக்கோம் நாங்க எல்லாரும்,
1: இதயத்தோடு எப்போதுமே இணைஞ்சிருங்க.
0: இன்னைக்கு வந்து எனக்கு அவார்டு கொடுத்தாங்க எஸ்எம்சில ஸ்ரீமுருகன் சென்டர்ல, அதை வாங்கிட்டு இப்பதான் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன்.
1: அப்படியா? அதுக்கும் இங்க இருந்து நாங்க வாழ்த்து சொல்லிக்கிறோம்.
0: ரொம்ப
1: சரிங்களா, உங்கள் சேவை எப்போதுமே தொடரட்டும்.
0: நன்றிமா, உங்களுடைய தமிழ் வாழ்க்கை.

0: என்னோட பேர் வந்து ராஜேஷ்ங்க மேடம். நான் வந்து தெல்லோயின் தான் ஹீரியர் பேலார் இருந்து கூப்பிடுறேன்.
1: சொல்லுங்க ராஜேஷ்.
0: இப்ப வந்து சத்யாலாமுக்கு வந்து டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிறேன். நான் பெங்களூர்ல வேலை செய்யறேன், வந்து சீனியர் டிவேட் லெக்சரரா வேலை செய்யறேன். அதான் பாட்டு ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு கால் பண்ணேன்.
1: கேளுங்க கேளுங்க, தாராளமா. என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து காதலுக்கு மரியாதை படத்துல இருந்து என்னை தாளாட்டு வருவாளோ அந்த பாடல் வேணும் மேடம்.
1: அந்த பாடல் சரிங்க, உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துறோம். அப்படி பாடல்களை கேட்டுக்கிட்டே பயணம் செய்யுங்க.
0: ஆமாங்க மேடம், நான் ஏற்கனவே வந்து வானொலி ஆறுல வந்து நான் இவ்வாறு இசைக்குழுல வந்து நான் பாட்டு பாடி இருக்கேன் மேடம் ஏற்கனவே.
1: அப்படியா? அப்படின்னு நீங்க பாடி காட்டணுமே, கொஞ்சம் பாடுங்களேன்.
0: ஓகே ஓகே, கேன் மேடம்.
1: பாடுங்க.
0: என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சம் பூ மஞ்சம் தருவாளோ, தங்கத்தே

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
1: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்ங்க, யாருங்க?
0: நான் உமா பேசுறேன்.
1: உமா, எங்க இருந்து?
0: நாங்க வந்து கேரள, நாங்க இப்ப ஜேபி போய்கிட்டு இருக்கோம்.
1: நீங்க நேத்துல போயிருக்கணும்.
0: ஆமா, நேத்து வந்து போக முடியல, ஏன்னா நேத்துக்கு வந்து மேமாங் ரோடு ரொம்ப ஜாம், அது ஒரு வேலை. அதனால இன்னைக்கு போறோம். ஆனா எனக்கும் ஆசைதான், பரவாயில்ல. நம்ம சார்பில் நிறைய அக்கா இருக்காங்க, அங்க போயிருக்காங்க, இப்ப அவங்கள பக்கத்தான் போறோம்.
1: அப்படியா? அங்க போய் விவரம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா?
0: கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து இன்னைக்கு என்னோட தங்கச்சி பையனுக்கு கல்யாணம், இப்பதான் கல்யாணம் முடிச்சிட்டு நாங்களாம் ஜேபிக்கு போய்கிட்டு இருக்கோம். எங்க அக்கா பாக்க போறோம். என் கூட வந்து என்னோட கூட பிறந்த சிப்ளிங்ஸ், ஹஸ்பண்ட் எல்லாம் காடியில போய்கிட்டு இருக்கோம்.
1: யாருக்கு திருமணம் சொன்னீங்க?
0: என்னோட தங்கச்சியோட பையனுக்கு. அவங்க திருமண வாழ்த்துக்கள். இன்னைக்கு அவங்களுக்கு கேஸ், அவங்களுக்கு ஒரு ஒரு பாட்டு கேட்க, ஏதாவது ஒரு திருமண பாட்டு போட்டாலே ஓகே தான்.
1: திருமண பாடல் தான் வேணும். சரியா?
0: ஓகே.
1: பொண்ணு மாப்பிள்ள பேர் என்னங்க சொல்லல?
0: பொண்ணு மாப்பிள்ள பேரு
1: தினேஷ். வினோதினிக்காக உங்களுக்கு ஒரு திருமண பாடல் வேணும், அதை நாங்க கொடுக்கறோம்.
0: அப்புறம் உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். எங்க அக்கா இப்பதான் சொல்லிக்கிட்டு வந்தாங்க, மின்னல்லாம் வந்து நம்ம கடவுள் மாதிரி நம்ம குரல் நம்மளே கேட்க வைக்கிறாங்க. எவ்வளவு ஒரு புண்ணியமான காரியம் பண்றீங்க. ஆக்சுவலி உங்களெல்லாம் வந்து கையெடுத்து கொண்டு
1: வேற நிகழ்ச்சியில பேசுறது தெரியல.
0: ரொம்ப டைம்ஸ் எங்களுக்கு மின்னல் வந்து கூட பறந்த ஒரு பரப்பு மாதிரி.
1: நன்றிங்க, நன்றிங்க.
0: ரொம்ப டைம்.
1: என்ன பேர் சொன்னீங்க?
0: உமா. என் பேரு
1: உமா. பேச முடியாம பண்ணிட்டீங்க, நன்றி உமா.
0: Thank you so much.
1: அங்க கார்ல இருக்கிற எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க.
0: Okay, thanks. Yeah, of course. Thank you.

0: வணக்கம், நளினி பேசுறது?
1: ஆமா, நளினி தான் பேசுறேன். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: நான் சுசி கிளங்கிலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சுசி.
0: ஓகே, எனக்கு என்ன பாட்டு வேணும்னா, வான்மதி பாட்டுல இருந்து அஜித் பாட்டு வேணும். வைகரையில் வந்தது என்ன வான்மதி அப்படி வரும்
1: அந்த பாட்டு, அப்படிதான் வரும்.
0: ஆமா, அது ரொம்ப நாளாச்சு கேட்கவே இல்ல. ரொம்ப ரொம்ப நாளாச்சு.
1: சரிங்க, கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல? வெள்ளம் முடிஞ்சிருச்சா?
0: ஓகே ஓகே, நான் வந்து இப்ப வெளியே வந்துட்டு இருக்கேன், டிரைவ் பண்ணிருக்கேன்.
1: ஓ, அப்படியா? பாத்து பத்திரமா?
0: இல்ல இல்ல, நான் பார்க்கிங்ல தான் இருக்கிறேன்.
1: ஓ சரிங்க,
0: ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே
1: சரிங்க, பாடல கேளுங்க, குடுக்குறோம்.
0: ஓகே ஓகே,
1: நன்றி சுசிலா.

கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி
0: நலமா இருக்கோம்? யார் பேசுறீங்க?
1: நான் வந்து கங்கா தேவி, மலாக்கால இருந்து பேசுறேன்.
0: ஆஹா, மலாக்கால இருந்து முதல்லயும் ஒரு நேயர் கூப்பிட்டுருந்தாங்க, சொல்லுங்க கங்கா தேவி.
1: சரி, இன்னைக்கு போட்ட பாட்டல் எல்லாம் சிறப்பா இருந்துச்சு. நாங்க இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு ஜோஹர் போயிட்டு நான் அந்த வே டு மலாக்காக்கு போயிட்டு இருக்கோம்.
0: பாருங்க, முதல்ல ஒருத்தவங்க வந்து கோலாலம்பூர்ல இருந்து ஜோஹருக்கு போயிட்டு இருக்காங்க, நீங்க ஜோஹர்ல இருந்து மலாக்காக்கு போயிட்டு இருக்கீங்க.
1: வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். அது எங்க தம்பிதான் காடி ஓட்டுறாரு. அவங்க ஒய்ஃப் மனைவி வந்து பக்கத்துல உமா தேவி உட்கார்ந்து இருக்காங்க.
0: சரி,
1: அவங்கதான் சொன்னாங்க, நீ பாட்டு ஒண்ணு கேளுங்க, நீ நல்லா நல்லா இருக்கும், நளினி தான் பேசுறாங்கன்னு. சரி சரி, உங்ககிட்ட பேசுறப்ப
0: தம்பி தம்பி மனைவியா?
1: தம்பி மனைவி உமா, உமா தேவி அவங்க பேரு.
0: உமா தேவி சொல்லி இருக்காங்க வேற. வணக்கம் உமா தேவி, கேக்குதா?
2: வணக்கம் வணக்கம் சார்.
0: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: மழையா இருக்கு, அப்ப மழையில மழையில பாட்டு எடுத்து போட்டு விட்டுங்க.
0: சரிங்க, மழைக்கு தோதா ஒரு பாடல் கொடுக்கணும் உங்களுக்கு. சரிங்க, கொடுக்கணும். பாத்து பத்திரமா, மழையில பாத்து பத்திரமா பயணம் செய்யுங்க.
1: நன்றி,
0: உங்கள் கணவருக்கும் நன்றி. உங்க தம்பி தம்பி
3: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க.

0: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை. லிங்கம் உலகளவில் மலேசியாவின் நன்மதிப்புக்கு மக்களின் நல்லிணக்கமே அச்சாணியாக உள்ளது. பிரதமர் பெருமிதம். டீசல் உதவித்தொகை திட்டத்தை மேம்படுத்த அரசாங்கம் தயார். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசியா உலகளவில் மதிக்கப்படுவதற்கு இந்நாட்டு மக்களின் ஒற்றுமையே அச்சாணியாக உள்ளது. பல்லின மக்களிடையே காணப்படும் அமைதியும் அணுக்கமான ஒத்துழைப்பும் மலேசியாவை அனைத்துலக நிலையில் அனைவரின் மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய நாடாக விளங்கச் செய்வதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். மேலும் பல்வேறு வியூகத் துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்வதில் உலக நாடுகளின் நம்பிக்கையை பெற்ற நாடாக மலேசியா மிளிரச் செய்துள்ளதாக அவர் கூறினார். இதனை அரசு தந்திர பொருளாதார ரீதியான நல்லுறவுகளின் வழி காணலாம் என அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக ஆற்றல் துறையில் துர்க்மெனிஸ்தானில் உள்ள உலகின் மிகப்பெரிய எரிவாயு சேமிப்பு கிடங்குகளில் ஒன்றை அணுகும் வாய்ப்பை மலேசியா பெற்றுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவும் சிங்கப்பூரும் புதிய இலக்கவியல் குடிநுழைவு முறையை தொடங்க இலக்கிட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் கூடுதல் நுழைவுகளும் திறக்கப்படும். நாட்டின் எல்லையில் நிலவும் நெரிசலை முழுமையான அளவில் கையாள்வதே இதன் நோக்கம் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். இத்திட்டம் தொடர்பான நுட்ப வசதிகள் உள்ளிட்ட கூறுகள் தயாரானவுடன் தனது சிங்கப்பூர் சகா லோரன்ஸ் வாங்குடன் இணைந்து அந்த புதிய இலக்கவியல் முறை அதிகாரப்படியாக தொடக்கி வைக்கப்படும் என்றவர் கூறினார். இது தேர்தல் கொள்கை அறிக்கையோ புதிய அரசியல் வாக்குறுதியோ அல்ல. காரணம், இது புதிய அறிவிப்பாக இருந்தால் மட்டுமே தேர்தல் குற்றமாக கருதப்படும் என பிரதமர் தெளிவுபடுத்தினார். பூடி டீசல் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் சபா, சரவா, லபுவான் ஆகிய பகுதிகளில் இருந்து கூடுதல் 100 லிட்டர் கோரி வாகன மூட்டிகள் முன்வைத்த 22,000 விண்ணப்பங்களுக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாக 2ம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா ஹசிசான் தெரிவித்தார். இது நாடு முழுவதும் ஒப்புதல் வழங்கப்பட்ட 200,000 விண்ணப்பங்களில் ஒரு பகுதி என அவர் கூறினார். பூடி டீசல் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் அரசாங்கம் தகுதியுடைய மலேசியர்களுக்கு மாதந்தோறும் 200 லிட்டர் சலுகையை வழங்கியது. எனினும் அந்த எரிபொருளை சற்று கூடுதலாக பயன்படுத்தும் தரப்பினருக்கு உதவும் வகையில் அது 300 லிட்டருக்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கெடா கூரூனில் அமைந்துள்ள ஹோபார்ட் முகாமில் கடந்த மாதம் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் ராணுவ வீரர் இருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கை இம்மாதம் மத்தியில் தற்காப்பு அமைச்சிடம் ஒப்படைக்கப்படும் என தற்காப்பு அமைச்சர் மொமர் கலி நூடின் தெரிவித்தார். அவ்வறிக்கை இறுதி செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அவ்வறிக்கையில் அம்முகாமில் மேற்கொள்ளப்பட்ட பயிற்சி அணுகுமுறை, இதுவரை நிகழ்ந்த 2வது சம்பவம் உள்ளிட்ட கூறுகள் மதிப்பிடப்படும் என்றார் அவர். மேலும் இதர பலவீனங்கள் குறித்தும் கருத்தில் கொள்ளப்படும் என அமைச்சர் கூறினார். கடந்த ஆண்டு டிசம்பர் 31 வரையில் நாட்டின் பொது தனியார் உயர்கல்விக் கூடங்களில் இணைந்த மாணவர்களில் 12.6% மட்டுமே வெளிநாட்டு மாணவர்கள் என உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு பொது தனியார் உயர்கல்விக் கூடங்களில் 1,264,541 மாணவர்கள் இணைந்துள்ளனர். அதில் 159,138 மாணவர்கள் மட்டுமே வெளிநாட்டு மாணவர்கள், எஞ்சிய 87.4% அல்லது 1,105,403 மாணவர்கள் மலேசியர்கள் என உயர்கல்வி அமைச்சின் மை முகேஸ் தரவு காட்டுவதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேற்கு காற்றினால் நாட்டின் சில பகுதிகளில் இவ்வாறு புதன்கிழமை தொடங்கி கடுமையான வானிலை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. வானிலை சூழலை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டின்படி ஜூலை 8 தொடங்கி 10 வரை வட சபா, சரவா, கூட்டரசு பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதோடு தென்சீன கடலிலும் புகேட் நீர்ப்பகுதியிலும் வட மலாக்கா நீரிணையிலும் கடல் கொந்தளிப்பு ஏற்படலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் barita.rtm.gov.my.
0: தைவான் ராணுவம் கால் நூற்றாண்டுக்கு பின் தனது பட்டதாரிகளுக்காக கம்யூனிச எதிர்ப்பு நாட்டுப்பற்று வகுப்புகளை மீண்டும் முடுக்கிவிட்டுள்ளது. அதிகரிக்கும் சீனாவின் ராணுவ அச்சுறுத்தலுக்கு எதிராக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தற்காப்பு அமைச்சு தெரிவித்தது. நாட்டிற்கு எதிரான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை பற்றிய தெளிவான புரிதலையும் ராணுவத்தினரின் நோக்கத்தை அறியவும் இது முக்கியம் என அமைச்சு கூறியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வரை சீனாவின் 110 அதிகமான ராணுவ கடற்படை கப்பல்கள் தைவான் எல்லையில் கண்டறியப்பட்டன. சீனாவும் ரஷ்யாவும் இம்மாதம் அவற்றின் கூட்டு கடற்படை பயிற்சியை நடத்த உள்ளன. அத்துடன் பசிபிக் பெருங்கடலில் குறிப்பிடப்படாத பகுதிகளில் கண்காணிப்பையும் மேற்கொள்ள உள்ளதாக பெய்ஜிங் தற்காப்பு அமைச்சு கூறியது. அணுக்கமான பொருளாதார அரசதந்திர உறவுகளை பேணும் அவ்விரு நாடுகளின் உறவும் அமெரிக்காவின் அண்மைய செயலாக்கத்திற்கு பின் வலுப்பெற்றுள்ளது. யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் தொடரும் இந்த காலகட்டத்தில் அண்மைய ஆண்டுகளாக மேற்கொள்ளப்படும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கத்திய நாடுகள் சந்தேகிக்க வித்திட்டுள்ளது. மோஸ்கோவின் போர் நடவடிக்கையில் பெய்ஜிங் ஆதரவு வழங்கியிருக்கும் என அமெரிக்கா உட்பட யுக்ரைனின் மேற்கத்திய நாடுகள் பல நம்புகின்றன. நேட்டோ மாநாட்டை முன்னிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்காராவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தினூடே துருக்கிக்கான ஆயிரக்கணக்கான போர் விமான இயந்திரங்களின் கொள்முதல் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இரு நாடுகளின் உறவை பாதித்த F-35 திட்டம் மீதான விவகாரம் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கை இல்லை என இஸ்தான்புலை தளமாக கொண்ட எடம் சிந்தனை குழாம் இயக்குநர் சினென் அல்கன் தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த மாதம் ரஜீப் தைப் எடோவினின் மகிழ்ச்சியடையும் செய்தி பகிரப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இதில் துருக்கிக்கான F-110 போர் விமானத்தையும் F-35 போர் விமான திட்டத்தில் நாட்டை மீண்டும் இணைப்பதையும் பற்றிய கேள்விகள் எழுப்பப்பட்டன. அமெரிக்க பசிபிக் வட்டாரங்களை பாவி சூறாவளி கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து குவாமிலும் வட மரியானாவிலும் மக்கள் அவசர மையங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த சக்தி வாய்ந்த சூறாவளி மணிக்கு 260 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றை கொண்டு வரும். இது 5வது நிலை சூறாவளியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் அல்லது மாலையிலிருந்து தொடர்புடைய பகுதிகளில் வெப்பமண்டல புயல் வேகத்துக்கு காற்று வீசும் என கணிக்கப்பட்டுள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதன் விளைவாக கனமழையும் வெள்ளமும் ஏற்பட வாய்ப்புள்ளது. உலகக்கிண்ண கார்பந்து. பராகுவே அணியினர் சிங்கத்தைப் போல களத்தில் வேட்டையாடியதாக தலைமை பயிற்றுநர் குஸ்டாவோ அல்ஃபாரோ கூறியுள்ளார். 16 அணிகள் சுற்றில் பிரான்சிடம் 1 சுழியம் என தோல்வியடைந்தாலும் தமது அணி விளையாட்டாளர்களை அவர் பாராட்டினார். பராகுவேயின் தற்காப்பை தகர்த்தி கோல் புகுத்த பிரான்ஸ் தவறியதாக அவர் கூறினார். பின்னர் நடுவர் உதவி காணொலி VAR சரிபார்த்த பின் வழங்கப்பட்ட பெனால்டி வாய்ப்பின் மூலம் பிரான்ஸ் கோல் புகுத்தி வெற்றியை உறுதி செய்தது என அல்ஃபரோ கூறினார். பிரான்ஸ் அணி தலைவர் கிலியன் எம்பாப்பே அந்த வெற்றி கோலை அடித்தார். காலிறுதிச் சுற்றில் பிரான்ஸ் மொரோக்கோவை சந்திக்கிறது. இவ்வேளை 1954 ஆண்டுக்கு பின் முதல் முறையாக காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேற தேசிய அணிக்கு உதவும் நம்பிக்கையில் சுவிட்சர்லாந்து அணி தலைவர் கிரானிட் சாக்கா உள்ளார். வரும் 8 நாள் அந்த அணி கொலம்பியாவுடன் பொருதுகிறது. உலகளவில் மலேசியாவின் நன்மதிப்புக்கு மக்களின் நல்லிணக்கமே அச்சாணியாக உள்ளது. பிரதமர் பெருமிதம். டீசல் உதவித்தொகை திட்டத்தை மேம்படுத்த அரசாங்கம் தயார். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்று 7:30 உங்களுக்காக சாதனா செல்லையா எழுத்தில் பாதை அப்படிங்கிற தலைப்பில் வானொலி நாடகம் இடம்பெறும். இணைந்திருக்க ரசிக்க தவறாதீங்க. நீங்களும் வானொலி நாடகம் சிறுகதை எல்லாம் எழுதுவீங்களா? அப்புறம் என்னங்க, தாராளமா எழுதி அனுப்புங்க. வானொலி ஒலிபரப்புக்கு ஏற்ற மாதிரியான எழுத்து படிவங்கள் நிச்சயமாக ஒலிபரப்பில் இணைத்துக் கொள்ளப்படும். storybox.minnal@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. தீரா இசையோடு இணைந்திருக்கோம். பாடல்களை கொண்டு கடந்த கால நினைவுகளை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியும். அது என்னன்னா, நாம் பிறந்து வளர்ந்த காலகட்டம்னு இருக்கும். அந்த காலகட்டங்களில் காதுகளில் கேட்டு கேட்டு அப்படியே நம்ம ரசித்த அந்த பாடல்கள் மனசில் அப்படியே ஒட்டி கொண்ட அந்த பாடல்கள் மீண்டும் கேட்கும் போது நீண்ட நாளுக்கு பிறகு நம்முடைய அந்த பழைய நட்பு, நம்முடைய நண்பராகட்டும் தோழியாகட்டும் மீண்டும் சந்திச்சா ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல, அந்த மாதிரியான உணர்வு இந்த பாடல்களை கேட்கும் போது எப்போதுமே உங்களுக்கு உருவாகும். அப்படியே ஒரு உணர்வை நாங்க உங்களுக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா தீரா இசைக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி என்னங்க இருக்க போகுது. பாடல்களை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம், நீங்க அங்கிருந்து ரசிச்சுக்கிட்டே இருங்க.

0: லிங்கம்ஸ் மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சாதனா செல்லையா பாதை.
1: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
2: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
3: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதி எடுத்தோம்.
1: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன்.
2: அமைதியா இருங்க. அப்படின்னா அது என்ன?

0: மக்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7291919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் FM.

நேரம் இப்போது மாலை மணி 5:28 ஆயிருச்சு. சரிங்க, முதல்ல நம்ம கேட்டிருந்த பாடல் அருண்மொழி சொன்னலதா இணைந்து வழங்கியிருந்தாங்க. முதல்ல நமக்கு ஒரு அழைப்பு வந்திருந்தது என்னன்னா, இன்னைக்குதான் மகனுக்கு போய் பெண் பார்த்து பெண்ணை வந்து நிச்சயம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மாப்பிள்ளை வீடு எங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம், ஆனா ஞாபகத்துல இல்லைங்க. சரி பரவாயில்ல, அதை விட்டுருவோம். ஆனா பெண் வீடு வந்து மலாக்கால, மலாக்காவிலிருந்து பெண் பேர் வந்து தனீஸ்வரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாப்பிள்ளை பேரு மணிரத்னம். ஆக மணிரத்னம் தனீஸ்வரியை வந்து நிச்சயம் பண்ண அவங்க குடும்பத்தாரோடு போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சினவாங் கடந்து நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்க என்ன சொன்னோம், சரி வானொலியில பெண்ணுக்கிட்டே நாங்க சொல்லிடுறோம், தனீஸ்வரி கேட்டுக்கோங்க, மணமகன் வீட்டார் வந்து சினவாங் தாண்டி வந்துகிட்டு இருக்காங்க உங்களை நிச்சயம் பண்ணுவதற்காக. அதுக்கப்புறம் கேட்டிருந்தாங்க ஒரு பாடல், நல்ல ஒரு பாடலா கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக உங்களுக்கு ஒரு பாடலும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். உன்னிமேனன் கல்பனா குரல்ல வருதுங்க பாடல் உங்களுக்காக.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
2: அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7 29 19.
3: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் FM.

ஹலோ திரையில இருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். சரிங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தீரா இசையில் நீங்கள் சென்று வர இயற்கை சார்ந்த ஒரு இடத்தை உங்களுக்கு நாங்கள் அடையாளம் காட்டிக்கிட்டே இருக்கோம். நம் நாட்டிலேயே அத்தனை இடங்கள் இருக்குங்க நாம் சென்று வர. பரபரப்பான அந்த வாழ்க்கை முறையிலிருந்து கொஞ்சம் வெளிவந்து மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு வரலாம். இன்றைக்கு நாங்கள் யோசிக்கும் போது எந்த இடத்தை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போது திரங்கானு மாநிலம் அதற்கான சிறந்த தேர்வுகளில் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இங்க இருக்கிற கடற்கரைகள், அமைதியான அலைகள், தென்னை மரங்கள், பொன்னிற மணல், அப்புறம் நீல நிற கடல், அமைதியான வாழ்க்கை முறை, இதெல்லாமே மனசுக்கு புத்துணர்ச்சி தருது. இங்க வந்து நிறைய கடற்கரை பகுதிகள் இருக்கு. பந்தாய் பினாரி, தெலோ பிடாரா, பந்தாய் பத்துபூரோ, அதுக்கப்புறம் பந்தாய் ஜம்பால், பந்தாய் கமாசி, இதெல்லாமே இருக்கு. ஆனா இன்றைக்கு நாம வந்து பந்தாய் பினாரி பற்றி சொல்ல போறோம். சுருக்கமா சொல்றோம், சூரிய உதயத்தை ரசிக்க மிக அழகான இடம் இது அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட தென்னை மர வரிசைகள் மற்றும் மீனவர் கிராமங்களின் அந்த இயற்கையான அழகு இருக்கு. கடற்கரையோர சாலையில் பயணம் செய்ய ஏற்ற அமைதியான சூழல் இருக்கு. தனியா உட்கார்ந்து சிந்திக்க, சிலருக்கு வந்து சில சமயங்களில் மனசுக்கு அமைதி கொடுக்கணும், நான் தனியா இருக்கணும், என்னை யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். ஆக அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த இடம் மிக சிறப்பான ஒரு இடமாக இருக்கும். அல்லது தனியா உட்கார்ந்து புத்தகம் படிக்க பிடிக்கும், அல்லது மன அமைதியை அனுபவிக்க மிக சிறந்த இடம் இது அப்படின்னு சொல்லப்படுது. பந்தாய் பினாரி திரங்கானு மாநிலத்தில் இருக்கு. வாய்ப்பு இருந்தா போய் பார்த்துட்டு வாங்க.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க.

ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் ஒரு நேய தேர்வு செய்த பாடல்கள் ஒளியேறும். அது எப்படின்னா, கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திரா இசை நிறைவடைந்த பிறகு ஒரு காணொலி நாம வந்து மின்னலின் டிக்டாக்ல பதிவு செய்திருந்தோம். அதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு மிக சரியான பதிலை சொல்லி இன்றைக்கான நேயராக தேர்வாகி இருப்பவர் சுராசியைச் சேர்ந்த அம்பிகா கணபதி. அவங்க தேர்வு செய்து கொடுத்திருக்கும் பாடல்களை தான் மாலை 6 மணி தொடக்கம் இரவு 7 மணி வரைக்கும் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. இன்றைக்கும் ஒரு கேள்வி உங்களுக்காக காத்திருக்கு. இப்போ நாங்க சொல்ல மாட்டோம். நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகு 8 மணிக்கு பிறகு ஒரு காணொலி பதிவிடப்படும். அதுல கேள்வி கேட்டிருப்போம். அந்த கேள்விக்கான பதிலை, மிக சரியான பதிலை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வாரத்துக்கான அதிர்ஷ்டசாலி நேயர் நீங்க தாங்க. உங்களோட தான் நாங்க பேச போறோம் அடுத்த வாரம். உங்களுடைய தேர்வு பாடல்களை தான் 6 மணி தொடக்கம் இரவு 7 மணி வரைக்கும் நாங்க ஒளியேற்ற போறோம். ஆக இன்றைய நிகழ்ச்சியை ரொம்ப கண்ணும் கருத்துமா மாலை 4 மணியிலிருந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கான கேள்விக்கு மிக சாதாரணமா நீங்க பதில சொல்லிடுவீங்க. அதை தொடர்ந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6 மணிக்கு பிறகு அம்பிகா கணபதியோடு நாம பேச போறோம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். தேசிய நுட்ப தொழில் திறன் கல்வி டிவேட் மன்றத்திற்கு மாற்றாக டிவேட் ஆணையம் அமைப்பது உட்பட அது தொடர்பான சட்ட வரைவை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பது தொடர்பில் இவ்வாண்டு இறுதிக்குள் முடிவு செய்யப்படும் என துணை பிரதமர் டதோசரி டாக்டர் அகமது ஜஹீர் அமிரி தெரிவித்தார். இதன் மூலம் டிவேட் தொடர்பான சட்ட கொள்கை செயலாக்கங்கள் முழுமையான அளவில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய இயலும் என அவர் கூறினார். மலேசியா இஸ்லாமிய விவகாரங்களை கையாள்வதில் மற்ற முஸ்லிம் நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக உள்ளதாக பிரதமர் துறையின் சமய விவகார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசன் தெரிவித்துள்ளார். பல்வேறு தரவுகளும் புள்ளி விவரங்களும் நிபுணர்களும் இஸ்லாமிய சமய விவகாரங்களில் மலேசியாவின் ஆற்றலை அங்கீகரித்துள்ளதாக அவர் கூறினார். அமைச்சர் என்ற முறையில் தாம் வெளிநாடுகளுக்கு செல்லும்போது மலேசியா தொடர்ந்து கவனிக்கப்படுவதை உறுதி செய்ய முடிவதை அவர் சுட்டிக்காட்டினார். நேபாள பிரதமர் 36 வயது பலேந்திரா ஷா பதவியேற்ற 100 நாள்களில் அரசாங்கம் ஆட்டம் கண்டுள்ளது. அந்நாட்டின் முன்னாள் ரேப் சொல்லிசை பாடகரான அவர் பதவியேற்ற 2வது நாளில் முன்னாள் பிரதமர் கே பி ஷர்மா ஒலியையும் அவரது முன்னாள் உள்துறை அமைச்சரையும் காவல்படை கைது செய்தது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் நிகழ்ந்த கொடூர ஆர்ப்பாட்டத்தில் இருவரும் ஈடுபட்டதாக விசாரணை செயற்குழு கண்டறிந்தது. இதனைத் தொடர்ந்து ஷர்மா ஒலி பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்கிருந்த 21 ஜோர்டா நாட்டவர் வெளியேற்றப்பட்டனர். கராகாஸ்க்கு மனிதநேய மருத்துவ உணவு ஆகிய உதவிகளை கொண்டு சென்ற கத்தார் விமானம் மூலம் அவர்கள் அம்மான சென்றடைந்தனர். ஜோர்டான் வெளி விவகார அமைச்சும் ராணுவ துருப்பும் இணைந்து இந்த முயற்சியை மேற்கொண்டன. இந்த மனிதநேய உதவிகளோடு ஜோர்டான் 100 பேர் அடங்கிய தேடி மீட்பு பணியாளர் குழுவை அங்கு அனுப்பியிருந்தது. விளையாட்டு கார்பந்து. அடுத்த மாதம் நடைபெறும் 2026-2027 பருவ மலேசிய லீக்கை முன்னிட்டு திருங்கானு எஃப்சி அதன் இரு முன்னணி விளையாட்டாளரை நிலைநிறுத்தியுள்ளது. கோல் காவலர் முகமது ரஹாடி அல்ஸி ரஹாலிமுடனும் தற்காப்பு ஆட்டக்காரர் முகமது அலீஃப் ஜக்காரியாவுடனும் 2028 மே வரை ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அந்த அணி அதன் அதிகாரப்படி முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

0: மாலை 6 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் திரா இசையோடு நாம் இணைகின்றோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் 6 மணிக்கு என்ன இருக்கும், ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்கள். அந்த நேயரை எப்படி நாங்க தேர்வு செய்வோம்னா, கடந்த வாரம் திரா இசையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அந்த கேள்விக்கு மிக சரியான பதில சொன்ன ஒரு நேயர் தான் இந்த வாரத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நீங்க மின்னலின் சமூக வலைதளங்கள்ல பாத்திருந்தீங்கன்னா யார் இன்றைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்பிகா கணபதி சிராஸ்ல இருந்து அவங்களுடைய தேர்வு பாடல்கள் தாங்க இன்றைக்கு மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நம்முடைய தீரா இசையை அலங்கரிக்க போகுது. அவங்களோட தான் நம்ம பேச போறோம். ஓரிரு பாடல்களை முதல்ல கேட்டுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நாம அம்பிகாவோடு பேசலாம்.
1: யார் பார்த்தது நெஞ்சோடு

0: உதவி செய்கிறது. மைண்ட் ஆப்ஸ், இ-டியூஷன், AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
2: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: ஞாயிற்றுக்கிழமை தீரா இசை நம்மை இணைத்து வைத்திருக்கின்றது. ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல் பட்டியலை இன்றைக்கு நமக்காக அனுப்பி வச்சிருக்காங்க சராசை சேர்ந்த அம்பிகா கணபதி. வணக்கம் அம்பிகா.
1: வணக்கம் நளினி, எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் நளினி, ரொம்ப நன்றி. பாடல தேர்வு செய்து இந்த வாரம் போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: அதாங்க பதில நீங்க சொன்னீங்க, சரியான பதில. நாங்க உங்களை தேர்வு செய்துட்டோம். சரி, மனசு எப்படி இருக்கு?
1: மனசு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மின்னல் எஃப்எம்ல நம்ம ஒரு விஷயம் கலந்துகிட்டு அதுல பங்கு பெற்று நம்ம வந்து அதுல வெற்றி ஆகி நம்ம தேர்வு செஞ்ச பாட்டு வந்து எல்லாரும் கேக்குறப்ப அது ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் தானே நளினி?
0: ஆமா, நிச்சயமாங்க நிச்சயமாங்க. நண்பர்கள் குடும்பம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்க, இன்னொரு கேட்டுட்டு இருப்பாங்க.
1: ஆமா, சொல்லியாச்சு, எல்லாருக்கிட்டயும் சொல்லியாச்சு.
0: சரி அம்பிகா, இன்னும் சில பாடல்களை கேட்டுட்டு வரலாம், இன்னும் விரிவா பேசலாம்.

0: லிங்கம்ஸ்
1: சுவையான மசாலை, லிங்கம்ஸ் மசாலை தான்.
2: பொன்னிறமாய் புரியும் லிங்கம்ஸ் அப்பளம், முழு உளுந்து லிங்கம்ஸ் ஊறுகா வகைங்க.
0: லிங்கம்ஸ்
1: டேஸ்டே தனி.
3: ஆஹா என்பார்கள், ஓஹோ என்பார்கள், லிங்கம்ஸ் சுவைத்த எல்லாரும்.
4: அன்றும் இன்றும் இனி என்றும் குடும்ப மகிழ்வின் உச்சம்.
5: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
3: நம்பிக்கையின் மறுபெயரால் பலமரும் லிங்கம்ஸ் தான்.
0: லிங்கம்ஸ்.
6: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: இன்றைய தீர இசையில் அம்பிகா கணபதி சுராசை சேர்ந்தவங்க, இவங்களுடைய தேர்வு பாடல்களை தான் நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அம்பிகா சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க, எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, அதுக்கப்புறம் எங்க படிச்சீங்க, குடும்பம் பத்தி சொல்லுங்க.
1: நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரள தான், இப்ப உள்ள தாத்தா வீடு. அதுக்கப்புறம் வங்சமோஜுல படிச்சேன், செக்ஷன் ஒன்ல படிச்ச பிறகு தென் அப்பாக்கு வந்து காஜாங்கு இடம் மாற்றம். சோ நம்ம காஜாங்குல இருந்தோம், காஜாங்க என்னோட ஹை ஸ்கூல்ல முடிச்சுட்டு அங்க மேற்கொண்டு படிச்சுட்டு இருந்தேன். சோ அந்த டைம்ல ஹஸ்பண்ட் மீட் பண்ணோம். சீக்கிரமா கல்யாணம்ன்றது நடந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு, காதல் திருமணம். ஆனா அது ரொம்ப யங் ஏஜ்லயே நடந்ததுனால அது சீக்கிரமா அந்த திருமணம் வந்து நடக்கிற ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தவறிட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல. சோ அன்னிலிருந்து நான் ஒரு சிங்கிள் மாதரா பிள்ளைங்களை பாத்துக்கிட்டு வளர்த்துட்டு ஆளாக்கிட்டு என் பட்ட படிப்பையும் முடித்து விட்டு இப்போ ஒரு கம்பெனில HR எக்ஸிகியூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நளினி,
0: அந்த காலகட்டம் நீங்க கடந்து வந்திருக்கீங்க.
1: என்ன சொல்லுவாங்க, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வந்து நம்ம மீண்டு வரணும். அது மீண்டு வந்தாதான் அந்த வாழ்க்கையை வந்து நம்மளால வாழ முடியும். மீண்டு வரலன்னா அந்த வாழ்க்கையில நம்ம தோத்துருவோம். நம்ம மீண்டு வந்தே ஆகணும், கடந்து வரணும். கடவுளோட ஆசீர்வாதம், முன்னோர்களோட ஆசீர்வாதம், இந்த பிரபஞ்சத்து மேல வந்து எனக்கு நிறைய நம்பிக்கை உண்டு. என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இன்னமும் அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க.
0: அந்த நம்பிக்கை தாங்க உங்களை வாழ வச்சிட்டு இருக்கு.
1: ஆமா, அந்த நம்பிக்கையில கடந்து வந்தாச்சு லைஃப, இன்னமும் அது அழகா கொண்டு போய்கிட்டே இருக்கும்.
0: சொல்லுங்க அம்பிகா, அடுத்து எந்த பாடலை கேட்கலாம்? நீங்களே உங்க பாணியில ஒரு அறிவிப்பு பண்ணுங்க.
1: எனக்கு வந்துட்டு எல்லா பாடலுமே நான் பார்த்து பார்த்து தேர்வு செஞ்ச பாடல்கள் தான்.
0: தெரியுது தெரியுது.
1: எனக்கு வந்து காற்றின் மொழி பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுல ஏன் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஒருத்தவங்களால வந்து பேச முடியாது, கேட்காது, ஆனாலுமே அந்த லைஃப வந்து ரொம்ப அழகா கொண்டு போவாங்க. அந்த வரிகள் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நளினி, எனக்கு அது அப்படியே ஒத்து போகிற மாதிரி அந்த பாடல். சோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து காற்றின் மொழியிலிருந்து பாடலை நம்ம கேட்கலாம்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109079

0: சிராஸ்கோலம் பொறை சேர்ந்த அம்பிகா கணபதி தேர்வு செய்து கொடுத்திருக்கும் பாடல்களை நாம கேட்டு ரசிக்கிட்டே இருக்கோம், அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். அம்பிகா சொல்லுங்க, இந்த நட்பு அப்படிங்கறது வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது. சில சமயங்கள்ல குடும்பத்தா இருக்கிட்ட கூட சில விஷயங்களை சொல்ல முடியாது, ஆனா நம்ம தோழியிடம் சொல்லுவோம், நம்ம நண்பரிடம் சொல்லுவோம், மனசுக்கு நெருக்கமானவங்க, நம்பிக்கைக்குரியவங்க, அந்த மாதிரி நான் சொல்றேன். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நட்பு அப்படின்னு சொன்னா சட்டுன்னு உங்க ஞாபகத்துக்கு வரவங்க யாரு?
1: நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க நிறைய லைஃப்ல. நான் கஷ்டப்படும் போதும் இப்ப வரைக்குமே நிறைய உறவுகள் இருக்காங்க. ஆனா அதுல ஒரு உறவும் வந்து நான் கண்டிப்பா சொல்லணும், அவர் பேரை தாராளமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர் பேரு வந்து அருள் ரேமன். சோ எனக்கும் அவருக்குமே வந்து ஒரு 27 வருஷம்குள்ள நட்பு தான். அந்த நட்புல வந்து நிறைய விஷயம் நாங்க வந்து பேசியிருக்கோம், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கோம், சண்டை நிறைய போட்டிருக்கோம். ஆனாலுமே சுத்தி சுத்தி சுத்தி எங்க உறவு இன்ன வரைக்குமே ஒரு செதுக்குன ஒரு சிலை போல அப்படியே நின்று கொண்டே இருக்கு. ஒரு நல்ல நட்பு நளினி. அவங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தனியா நின்று வாழ்றது வந்து சுலபமான ஒரு விஷயம் இல்ல. அவங்க ஒரு பேக் போனா நின்றாங்க. இத செய்யுங்க, இத பண்ணலாம், இப்படி பண்ணீங்கன்னா சரியா இருக்கும், கவலைப்படாதீங்க, பாத்து இதை தாண்டி வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப ஊக்கம் கொடுத்த ஒரு நட்புனா அந்த நட்பு நான் கண்டிப்பா இப்ப வரைக்குமே சொல்லுவேன். நளினி
0: இப்ப அவங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்களா?
1: அவங்க கேட்பாங்க, ஏன்னா அவங்க வந்து மின்னல் எஃப்எம் ஓட தீவிர ரசிகர். அவரு மின்னல் எஃப்எம் இல்லாம அவர் இருக்கவே மாட்டாரு. மார்னிங் டு நைட் கண்டிப்பா கேட்பாரு. அவர் கேட்டே ஆகணும்.
0: அதாங்க, சில நட்பு இருக்கும், ஆனா திருமணத்துக்கு பிறகு அந்த நட்பு வேண்டாம் அப்படின்னு அப்படியே போயிரும். ஆனா இந்த மாதிரியான நட்பு வந்து திருமணத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி தொடர்ந்து இருக்கு நட்பு வந்து அது காலாகாலத்துக்கும் நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து இருக்கிற நட்பு அது வந்து புரியாது அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமா நளினி, ஏன்னா இவங்க வந்து என்னோட 17 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே எங்களோட நட்பு தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு, அழகா போய்கிட்டேதான் இருக்கு. என்ன மாதிரி சலசலப்பு இருந்தாலுமே எங்க நட்பு அங்கே இருக்கு, அப்படியே நிக்குது. அது வரைக்கும் இந்த பிரம்மச்சத்துக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் 17 வயசுல இருந்து ஒரு நண்பன் நட்பா இருக்கும் போது அது ரொம்ப பெரிய விஷயம்ல.
0: நிச்சயமாங்க,
1: அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு நட்பு இருக்கு லைஃப்ல.
0: சரி சொல்லுங்க அம்பிகா, அடுத்து எந்த பாடல கேட்கலாம் சொல்லுங்க?
1: ஓகே நளினி, நம்ம அடுத்த பாடல் நேயர்களுக்காக பூசு மஞ்சள் கனவே கலையாத பாட்டு கொடுக்கலாம்.
0: கொடுத்துடலாம்.

0: உங்களோடு நாம் இணைந்திருக்கின்றோம். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தீர இசைக்கு பிறகு நாம் கேட்டிருந்த கேள்விக்கு காணொலியில் அதற்கான மிக சரியான பதிலை சொல்லியிருந்தாங்க. சுராசையைச் சேர்ந்த அம்பிகா கணபதி அவங்க தான் இன்றைக்கு நம்மோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் இன்றைக்கு நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகும் ஒரு காணொலி பதிவு செய்யப்படும். அங்க வந்து நாங்க ஒரு கேள்வி கேட்டிருப்போம். அந்த கேள்விக்கு மிக சரியான பதிலை நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தீர இசையில் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் உங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் போக போகுது. ஆக இன்றைக்கு தீர இசை முடிந்ததும் காணொலி எப்போ வரும் அப்படின்னு காத்திருங்க. காத்திருந்து என்ன கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்விக்கான மிக சரியான பதில வந்து பதிவு செய்யுங்க. மின்னலின் டிக்டாக் கணக்குல தான் இந்த காணொலி பதிவிடப்படும். ஆக இணைந்திருந்து பதில் சொல்ல மறந்துடாதீங்க. சரி அம்பிகா, சொல்லுங்க அம்பிகா, உங்களுடைய பிள்ளைகள் அவங்க 2 வயசு இருக்கும் போது உங்க கணவர் தவறிட்டாரு, ரொம்ப சிரமப்பட்டு அவங்களை வளர்த்திருப்பீங்க. இப்போ என்ன வயசு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அம்மாவுக்கு எப்படி துணையா இருக்காங்க சொல்லுங்க.
1: பிள்ளைங்க அதுதான், அவரு வந்து இந்த உலகத்தை விட்டு போறாரு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதோ என்னவோ தெரியல. அழகான என்னோட வாழ்க்கையை நான் நடத்துறதுக்காக இந்த 2 பிள்ளைங்களை வந்து எனக்கு பொக்கிஷமா கொடுத்துட்டு போயிருக்காரு. என் மகள் திவ்யா, அவங்களுக்கு வந்து இப்ப 25 வயது. அவங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும், ஏன்னா நாளைக்கு அவங்களோட பர்த்டே, 25 வயது ஆகுது அவங்களுக்கு. அடுத்தது வந்து என்னோட சன், அவருக்கு வந்து 24 வயசு, விஸ்வா அவர் பேரு. இவங்க 2 பேரும் வளர்த்து ஆளாக்குறதுக்கு என்னோட குடும்பம் வந்து ஒரு பக்க பலமா இருந்தாங்க. எல்லா சூழ்நிலையிலயும் அம்மா அப்பா என் தங்கைகள் வந்து ரொம்ப நின்றாங்க எனக்காக, நின்று அந்த பிள்ளைங்களை வளர்த்தாங்க, ஆளாக்குறாங்க. நான் வந்து ஓடிக்கிட்டே இருந்தேன், நளினி, நான் வேலைக்கு போகணும், நான் குடும்பத்தை பாக்கணும், என் பிள்ளைங்களுக்கு வேண்டியத ஒரு அப்பாவா அம்மாவா நின்று நான் செய்யணும். நான் ஓடி இருக்கிற கட்டத்துல அந்த சின்ன வயசுல 2 தங்கைகள் அவங்க வந்து பாத்துக்கிட்டாங்க, கலைவாணி கலை அரசின்னு. அங்கிட்டு என் அம்மா அப்பா கணபதி இத்திராணி, தாத்தா பாட்டி பாசம், சித்திங்க பாசம், அப்படிதான். இன்ன வரைக்குமே என் தங்கைங்களை வந்துட்டு அம்மான் தான் கூப்பிடுவாங்க, சித்தின்னு கூப்பிட்டது இல்ல, அம்மா. 2 பேருமே அம்மான் தான் கூப்பிடுவாங்க. வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு என் மகள் வந்து டிகிரி பண்ணிட்டு இருக்காங்க, முடிச்சிட்டாங்க. என் சன் வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சு முடிச்சு ஒரு ஒர்க்குக்கும் போயிட்டாரு. அவங்கவுங்க லைஃப அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி அழகா டிசிப்ளினா கொண்டு போயிட்டு இருக்காங்க. பெருமையா இருக்கு, ஒரு தாயா தனிச்சு நின்று அப்பா இல்லாம வளர்க்கிற பிள்ளைங்க எப்படி வளருவாங்க. ஒரு பக்கத்துக்கு கவலை இருக்கும் போது, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, அப்பாவும் நீங்களா அம்மாவும் நீங்களா இருக்கிறப்போ கரெக்டா நாங்க 2 பேரும் கரெக்டா வந்துருவோம், ஏமா கவலைப்படுறீங்க அப்படின்னு ஒரு என்ன வந்து புஷ் பண்றது அவங்க 2 பேரும் தான். பேசிக்க இப்ப நேரம்னுதான், ஏன்னா எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கும். நான் பிள்ளைங்களுக்காக ஓடுறேன், பிள்ளைங்க வந்து அவங்க கனவை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அப்பப்ப பாக்குறது கொஞ்சம் கொஞ்சம் குறவுதான். இங்க 3 பேத்துக்குள்ள இருக்கிற அந்த பாசம்க்கு வந்து ஒரு எல்லையே இல்லாதது.
0: உங்க சின்ன பிள்ளைங்களா இருந்திருந்தாலும் உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆதரவா இருந்திருக்காங்க, ஆறுதலா இருந்திருக்காங்க அந்த வார்த்தைகள்.
1: ஆமா, ரொம்ப ரொம்ப, ஏன்னா அவங்க இல்லாம, உதாரணத்துக்கு அவர் இறக்குறப்போ இவங்க 2 பேரும் இல்லாம இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி எங்க போய் முடிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. இந்த 2 பிள்ளைகள்னால நம்ம வாழணும், வாழ்ந்தே ஆகணும், நிப்போ, நம்மளால முடியும், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சதுதான் நளினி.
0: இரும்பு பெண்மணி தான் நீங்க அம்பிகா, இவ்வளவு கடந்து வந்திருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டு இன்னைக்கு சொல்றீங்க, ஆனா அன்றைக்கு நீங்க எப்படி இருந்திருப்பீங்கல்ல?
1: அந்த நேரத்துல நிறைய பாத்திருக்கேன். ஆனா நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைங்க, நல்ல நட்பு இருந்தாங்க. அப்போ பாத்துக்கலாம் நாங்க இருக்கோம், ஏன் கவலைப்படுற. சில சொந்தக்காரங்களும் இருந்தாங்க, அவங்களும் நின்று, ஆனா மெயினா நான் நின்று நளினி.
0: அதே உறுதியோட இருங்க அம்பிகா,
1: கண்டிப்பா அங்கதான் நிப்பேன்.

0: ஆசிரியர் தேர்வு செய்த பாடல் பட்டியலை இன்றைக்கு நமக்காக அனுப்பி அவருடைய தேர்வு பாடல்களை நாம எல்லாருமே கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அம்பிகா கணபதி சிராசை சேர்ந்தவங்க, அவங்களோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க அம்பிகா, நிறைவா நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு,
1: எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன நடந்தாலுமே வாழ்க்கைய எதிர்கொள்ளுங்க. வாழ்க்கை ரொம்ப இனிமையானது. இந்த வாழ்க்கை ஒரு வாட்டி தான் நம்ம வாழ போறோம், அதை சந்தோஷமா வாழவும். மின்னல் எஃப்எம்ல இந்த கலந்துகிட்டு இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறப்போ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கும். தொடர்ந்து மின்னல் எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருங்க.
0: ஆமாங்க, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. இன்றைக்கு தீரா இசை நிறைவடைந்த பிறகு ஒரு காணொலி பதிவு செய்யப்படும். அங்க வந்து நாங்க கேட்கும் கேள்விக்கு மிக சரியான பதில சொல்லி அடுத்த வர தீரா இசைக்கு நீங்க தாங்க தேர்வாகணும். காத்திருக்கோம், நாங்க காணொலியை பதிவு செய்த பிறகு நீங்க பதில சொல்லுங்க. நன்றிங்க அம்பிகா, ரொம்ப நன்றி உங்களோட பேசியது, இந்த வாய்ப்பு கிடைச்சது.
1: ரொம்ப ரொம்ப நன்றி நளினி. எனக்கு உங்ககிட்ட பேசுறது எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு உங்க ரொம்ப பிடிக்கும். எனக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது உங்ககிட்ட பேசுறது, என்ன பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நளினி. ரொம்ப நன்றி.
0: நன்றி அம்பிகா, மீண்டும் வாய்ப்பு இருந்தா சந்திக்கலாம் வேற ஒரு நிகழ்ச்சியில.
1: கண்டிப்பா நளினி, ரொம்ப ரொம்ப நன்றி நளினி.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஃபெல்டா குடியேறிகளின் 2ஆம் தலைமுறையினருக்கு வீட்டு மனைகளை வழங்குவது தொடர்பான நெடுநாள் சிக்கல்கள் களையப்படும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்துள்ளார். இருப்பினும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு மாநில அரசின் ஒத்துழைப்பு அவசியம். ஏனெனில் நிலம் தொடர்பான விவகாரங்களும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதும் மாநிலத்தின் அதிகார வரம்புக்குட்பட்டவை என்றார் அவர். மற்றொரு நிலவரத்தில் டிஏபி ஒருபோதும் மலாய்க்காரர்களின் உரிமைகள் குறித்து கேள்வி எழுப்பியதில்லை என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். அதேவேளை அந்த கட்சியை இனவாத அமைப்பாக சித்தரிக்க முயலும் சில தரப்புகளின் கூற்றையும் அவர் மறுத்தார். இதற்கு சான்றாக பண்டார் மலேசியாவில் உள்ள 20.23 ஹெக்டேர் நிலம் மலாய் இருப்பு நிலமாக அரசாங்க பதிவேட்டில் இடம்பெறச் செய்யும் தனது எண்ணத்துக்கு டிஏபி மறுப்பு தெரிவிக்க என்று நம்பிக்கை கூட்டணி பிஹெச் தலைவருமான அவர் எடுத்து காட்டினார். தொடர்பு அமைச்சு மலேசிய பல்லுடக ஆணையம் MCMC மூலம் பல்வேறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களை உள்ளடக்கிய முதன்மை வலையமைப்பு MOCN திட்டத்தை நாடு முழுவதும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. இதன் வாயிலாக இணைய அணுகல் குறைவாக உள்ள பகுதிகளில் அதன் சேவையை மேம்படுத்த இயலும் என்று அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபடில் நம்பிக்கை தெரிவித்தார். கத்தார் போக்குவரத்து அமைச்சு எல்லா கடல்வழி போக்குவரத்தும் முழுமையாக மீண்டும் தொடங்கப்படும் என்று அது உடனடியாக செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளது. இதனுடன் பாதுகாப்பு கருதி எல்லா கப்பல் உரிமையாளர்களும் நடைமுறையில் உள்ள விதிமுறைகளையும் உத்தரவுகளையும் பின்பற்றுமாறும் அது வலியுறுத்தியது. சீன கடற்கரை பகுதியில் தங்கள் ஆண்டு கூட்டு கடற்படை பயிற்சிகளை மேற்கொள்ளவிருப்பதாக பெய்ஜிங்கும் மாஸ்கோவும் அறிவித்துள்ளன. அந்த பயிற்சி திங்கட்கிழமை தொடங்கும் என்று ரஷ்யா தெரிவித்தது. இந்த பயிற்சி சீனாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள முதன்மை ராணுவ துறைமுகமும் கடற்கரை சுற்றுலா நகரமுமான கிங்டவ் அருகிலுள்ள கடல் பகுதியிலும் வான்வெளியிலும் திட்டமிடப்பட்டுள்ளதாக சீன தற்காப்பு அமைச்சு கூறியது. விளையாட்டு பஹாங்கில் 3 விளையாட்டுகளின் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக 3.5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேசிய நிலையில் மாநிலத்தின் பெயரை பறைசாற்றக்கூடிய அதிகமான விளையாட்டாளர்களை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று மந்திரி பசார் டத்தோஸ்ரீ வான்ரோஸ்டி வான் இஸ்மாயில் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி கொண்டு வந்த பாடல் அது. தீரா இசையில் எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் நண்பக்கு நன்றிங்க. தீரா இசையில் தொடர்ந்து 7:30 வரையில் பாடல்களை நாம உங்களுக்காக கொடுக்க போறோம். 7:30 பாதை அப்படிங்கிற தலைப்பில் வானொலி நாடகம் உங்களுக்காக ஒளியேறும்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 09079
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:29. கோலாலம்பூர், புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:29.
2: கோழி ரெண்டாங் சேருது எப்படின்னு யாரும் சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
3: அட, எதுக்காக எல்லாரையும் கேக்குற? புதுசா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ் வந்திருக்கு.
2: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸா?
3: ரெண்டாங் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பேக்கெட்லயே குறிப்பிட்டிருக்காங்க.
2: அப்ப அதை பார்த்து செஞ்சிடலாம்.
3: முக்கியமா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், அதோட கோழி, தேங்காய் பால், வெள்ளை பூண்டு, வெங்காயம், இஞ்சி, செராய், லங்குவாஸ், எலுமிச்சையில மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
4: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவை.
0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ டியூஷன், AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 09079 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனாப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

ஹரிஹரன் பவதாரணி கொண்டு வந்த பாடல். அது இன்றைக்கு நமக்கு அழைச்சு பேசியிருந்த எல்லா நேர்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திருமணத்துக்கு போயிட்டு வரோம், திருமணத்துக்கு போயிட்டு வரோம், நிச்சயதார்த்துக்கு போயிட்டு வரோம், பின் பார்க்க போயிருந்தவங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரும் போது பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க. இந்த சாலை விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அதை பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க. அவசரம் எதுவும் இல்லை, நீங்க மெதுவா நிதானமா நல்லபடியா வந்து சேரணும் வீட்டுக்கு. அதுதான் எங்களுடைய பிரார்த்தனையும் கூட. உங்க கூடவே பாடல்களின் வழியா நாங்க உங்க கூடவே வந்துகிட்டே இருக்கோங்க.

0: யாரு சுவையை மந்திரம் பாரு
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒண்ணா இணைக்குதா அம்மாவை போல் ஒன்ன அணைக்குதா ஆமான பாபா
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா மைனாப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம் இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 1-9-7-29-19

0: நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை நேரம் 7:30.
1: மின்னலின் வானொலி நாடகம் எழுத்து சாதனா செல்லையா பாதை
2: ஹலோ சொன்ன டைம்க்கு வர்ற பழக்கமே இல்ல தானே உனக்கு ஈஸ்வரி.
3: நான் நேரத்துக்கு தான் கிளம்புனேன், ஆனா அம்மா கடைசி நேரத்துல வேலை வச்சுட்டாங்க.
2: சரி, தாராவும் மகாவும் எங்க?
3: என் கூட தான் கார்ல இருக்காங்க. நீ கிளம்பிட்டியா?
2: நான் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க, ஓரத்துக்குள்ள இருட்டிடும் தெரியுமா.
3: சரி, புலம்பாத வரும்.
4: வித்யா, வித்யா சீக்கிரம் வா.
5: நம்ப வந்ததே லேட்டு,
4: அவ்வளவு சீக்கிரமா வர சொல்ற?
3: நீ சும்மா இருக்கியா?
4: டிராபிக் அப்படி இருக்கு.
3: நீ வேற ரொம்ப ஸ்லோவா டிரைவ் பண்ணுவ. நம்ம இங்க இருந்து கிளேபாங் போறதுக்குள்ள கண்டிப்பா விடுஞ்சிரும்.
4: அப்ப நீ டிரைவ் பண்றியா சொல்லு.
3: ஏய், டெய்லி வேலைக்கு டிரைவ் பண்ணிட்டு தானே இருக்கேன். இங்கேயும் இந்த டிரைவிங் வேலை வேண்டாம், ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல, நீ ஏன் டிரைவ் பண்ண?
4: அதானே, இல்லாட்டி டிரைவ் பண்ணி சீக்கிரமா போயிருவோம்னு நினைச்சேன்.
2: ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும்?
3: வித்யா, போறது 2 நாள் தான் ட்ரிப். ஏன் இவ்ளோ பெரிய பேக்?
2: தேவையான விஷயம் அவ்வளவு இருக்கு, பெரிய பேக்னா கொஞ்சம் நல்லது தானே.
5: சரி சரி, வாங்கப்பா சீக்கிரம் கிளம்புவோம், எனக்கு வர ரொம்ப பசிக்குது.
3: ஏய், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா? ஐயோ ஈஸ்வரி, இங்க இருந்து கிளேவாங்க மேக்ஸ் போடு, எவ்வளவு நேரம்னு பாப்போம்.
4: பூச்சி போ.
5: என்னாச்சு?
2: ஏன் என்னாச்சு? எவ்வளவு நேரம் கட்டுது?
3: 2 மணி நேரம். ரோட்ல இவ்வளவு காலியா இன்னைக்கு?
4: நம்ம மாதிரி தான் நிறைய பேரு விடுமுறைக்கு போவாங்க, அதுக்குத்தான் சொன்னேன் சீக்கிரம் வான்னு. வித்யா சொன்ன மாதிரி விடிஞ்சுதான் போய் சேருவோம் போல.
2: இங்க இப்படியே பேசி பாதி நேரம் ஓடிடுச்சு. சரி வாங்க கிளம்புவோம், பாத்துக்கலாம்.

0: இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமே,
1: அவ்வளவு மோசமா பாடிட்டோம்.
2: அவ அப்படி சொல்ல வரல, எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சா பல விஷயத்துல இருந்து நமக்கு நேரம் மிச்சமாகும்.
0: நேரம் பாரு, இன்னைக்கு ஃபுல்லா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு.
1: அது நாங்க சொல்லணும் தாரா, ஒரு கார் எப்படியாச்சும் வாங்கி அடுத்த திருப்பே நான் உங்களை எல்லாரும் கூட்டு போவேன். இந்த ஈஸ்வரி காரி நம்பி வந்ததுக்கு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு சொல்றா பாரு.
0: தாரா, முதல்ல நீ காடி வாங்கு, அப்புறம் ட்ரிப்பை பத்தி பேசு. ஓகே? எப்பா, இந்த டிராபிக்கோட சத்தத்தை கூட தாங்கிடலாம் போல, ஆனா உங்க ரெண்டு பேரோட புலம்புலதான் என்னால தாங்க முடியல.
2: என்ன மகா,
0: இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு தெரியுமா வித்யா?
1: என்ன?
0: சும்மா இருக்கிறது. இவ்ளோ நேரத்துக்கு இப்படியே உட்கார்ந்து இருக்கிறது. என்ன, ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு? ஐயோ கடவுளே, பைத்தியமே புடிச்சிடும்டி.
1: அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் சொல்ற?
0: நமக்கு நிஜமாவே வேற வழியே இல்லையா?
2: ஈஸ்வரி, கார் கொஞ்சம் பெட்ரோல் ஸ்டேஷன் நிப்பாட்டு, கூகுள் மேப்ஸ்ல வேற அல்டர்னேட்டிவ் பாதை இருக்கான்னு
0: பாப்போம். சரி.
1: இவ்வளவு காடின்னு
0: பாரு. ஏன், காடியே பாத்துது இல்லையா?
1: கடவுளே, இன்னைக்கு எவ்வளவு காடி இருக்குன்னு பாருன்னு சொன்னேன்.
0: இன்னொன்னு பழைய பாதை, ஆனா இது ரொம்ப பேர் பயன்படுத்துறது இல்லன்னு கூகுள் ரிவ்யூல இருக்கு. பழைய பாதை லைட் இருக்காது, அப்புறம் சேஃப்டிக்காக அப்படி சொல்லிருக்காங்க. நீ என்ன நினைக்கிற?
1: அந்த பாதையில போனா எவ்வளவு நேரத்துல நம்ம கிளேபாங் போயிடலாம்?
0: என்ன, ஒரு மணி நேரத்துல போயிடலாம்.
1: அப்ப அதுல போயிடலாமே.
2: ஆனா சேஃப்டியா இருக்குமா? நிறைய பேர் அந்த பாதையை யூஸ் பண்ண மாட்டேன்னு வேற சொல்லிருக்காங்க.
0: நிறைய பேருக்கு அந்த பாதை தெரியாம இருக்கலாம்னு நினைக்கிறேன்.
1: காடி ரொம்ப இல்லனா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவே போயிடலாம். நேரமாவது கொஞ்சம் மிச்சமாகலாம்ல.
0: எனக்கு போக ஓகேதான், வித்யா தான் சொல்லணும்.
2: இல்ல, நான் சேஃப்டியா தான் பாக்குறேன்.
0: நீ ஏன் வித்யா பயப்படுற? அதான் நம்ம நாலு பேர் இருக்கோம்ல, அப்புறம் நான் வாங்க தைரியமா போலாம்.
2: இல்ல மகா, எனக்கு ஏதோ வேண்டான்னு தோணுது. அதான்
0: போகலாம் வித்யா. ஏன் வேண்டான்னு சொல்ற?
2: ஏன் தெரியல, வேண்டான்னு தோணுச்சு.
0: அட என்ன வித்யா, நான் தான் சொல்றேன்ல, நம்ம எல்லாரும் இருக்கோம்னு. அப்புறம்னா
1: நீ இருப்ப,
0: நீ பேசாம இரு.
2: சரி சரி, நீங்க எல்லாரும் சொல்றதுனால போலாம்.
1: அப்ப சரி, வாங்க கிளம்புவோம். மகான் ஈஸ்வரி பக்தல உட்காந்து அப்படியே மேப்ஸ் எல்லாம் பாத்துரு. நானும் வித்யாவும் பின்னாடி அப்படியே உட்காந்து இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு பாட்டு கேட்டு அப்படியே ஜம்முன்னு வரோம்.
0: அதான பார்த்தேன். பாத்தியா ஈஸ்வரி, தாரா எப்படி பிளான் போட்டிருக்கான்னு?
1: ஏய், உனக்கு வேண்டாம் சொல்லு, நானே பாக்குறேன்.
0: பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க பின்னாடியே உட்காருங்க மாராணி.
1: அது

0: பழைய ரோடுனால ஒரு லைட் கூட வாங்க இல்ல. தாரா பின்னாடி தண்ணி இருக்கா?
1: இருக்கு. வேணுமா?
0: வேணும். வித்யா என்ன பண்ற?
1: ஏதோ ஒரு யோசனையில வரா.
0: என்ன யோசனை வித்யா?
1: உன்கிட்ட
2: ஒரு கேள்வி கேக்குறேன், நல்லா யோசிச்சு பதில் சொல்றியா?
1: நீ கேளு.
2: நீ சந்தோஷமா இருக்கியா?
1: நல்லா யோசிச்சு சொல்லணும்னா அப்பப்போ சந்தோஷமா இருப்பேன். நிறைய நேரங்கள்ல இல்ல. இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல வித்யா.
2: ஏன் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சிருக்கியா?
1: இல்லையே. உனக்கு இதுக்கு பதில் தெரியுமா?
2: இந்த கேள்விக்கு பதில் தெரியாதுன்னா பொதுவா இப்ப எல்லாரும் சொல்லுவோம். ஆனா அமைதியா யோசிச்சு பார்த்தோம்னா இப்ப உள்ள காலம் நம்மள மறந்து, பெத்தவங்களை மறந்து, ஃப்ரெண்ட்ஸ் மறந்து, ஏன் நமக்கு பிடிச்ச விஷயத்த மறந்து, கடைசியா சந்தோஷத்தையே மறந்து, ரொம்ப வேகமா ஏதோ நமக்காக பூட்டி இருக்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ள எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். பணம் சம்பாதிக்கணும், எல்லாரும் முன்னாடியும் மரியாதையோட வாழணும், எங்கேயோ போய் சேரணும். ஏன் இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம். ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்பயாச்சும் கிடைக்கிற இந்த நேரத்துல தான் இந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அதுலயும் நம்ம சண்டை போட்டுக்கிறோம். இப்படி போகலாம் அப்படி போகலான்ட்டு யோசிச்சு திரும்பி எல்லாம் முடிஞ்சதும் அதே சிஸ்டம்குள்ளதான் போயிடுறோம். அப்போ இருக்கிற மனநிலையில தான் பதில் சொல்லும் இது சந்தோஷமான வாழ்க்கையா இல்லையான்னு. அதனாலதான் இந்த கேள்விக்கு பதிலே தெரியல.
0: திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டு நம்ம தாரவை பேச்சு மூச்சு இல்லாம பண்ணிட்டே வித்யா. ஆனா அவ சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்த்தோம்னா எனக்கும் ஒண்ணு தோணுது.
1: நீ என்ன சொல்ல போறப்ப?
0: அதாவது இந்த போற பாதை இப்படியே கொஞ்ச நேரம் போகட்டும், யாருக்கும் தெரியாம காணா போன கூட நல்லா தான் இருக்கும்னு தோணுது.
1: உன்னோட விபரீத ஆசை உனக்குள்ளே வச்சுக்கோமா, எங்களை விட்டுரு. சோகமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நானே வாழ்ந்துக்கிறேன்.
0: சரி, மேப்ஸ் இன்னும் எவ்வளவு நேரம் காட்டுது? இன்னும் 50 நிமிஷம் காட்டுது.
1: ஐயோ சரி, எனக்கு பசிக்குது, நான் குரூப்போ சாப்பிட்றேன்.

0: பாதைக்குள்ள போறோம்.
1: மேப்ஸ் அப்படிதான் காட்டுது வித்யா.
2: இந்த மாதிரி காட்டு பாதனாலதான் யாரும் வரல போல இருக்கு. நான் மட்டும் தனியா வந்திருந்தனா கண்டிப்பா பயந்திருப்பேன்.
3: உன் கூட வரும்போது இப்ப எங்களுக்கும் தான் பயமா இருக்கு. பார்த்து வண்டி ஓட்டு.
2: பின்னாடி உட்காந்து பேசுறது ரொம்ப ஈஸி, வந்து காடி ஓட்டி பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு.
3: இப்ப யார் இல்லன்னு சொன்னா பார்த்து ஓட்டுன்னு தானே சொன்னேன். நானும் காடி ஓட்டிதான் வேலைக்கு போறேன், மறந்துட்டீங்களா மேடம்?
2: தினமும் இந்த மாதிரி காட்டு பாதிலியா நீ ஆபீஸ் போற? இங்க ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா?
1: ஐயோ போதும் ஈஸ்வரி, நீ கொஞ்சம் ரோட பார்த்து வண்டியை ஓட்டுறியா?
2: அப்ப தாராவ பேசாம வர சொல்லு. சும்மா பேசுறேன்னு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வர வேண்டாம்னு
4: சொல்லு. வேண்டாம் விட்டுறேன்.
3: இப்ப பாரு, தேவையில்லாம இப்ப நீ தான் பேசுற, பேசாம வண்டி ஓட்டு.
2: இல்லனா இல்லனா இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்காத ஈஸ்வரி.
2: நான் வண்டி ஓட்டிக்கிட்டு தானே இருக்கேன்.
3: யார் இல்லன்னு சொன்னா?
2: ஏய் ஈஸ்வரி, ஈஸ்வரி வண்டி எடுப்பாரு.

0: பேணிக்காவாதீங்க, பேணிக்காவாதீங்க.
1: இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்?
0: எனக்கு தெரியல. இருவிரு, எனக்கு இது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். ஈஸ்வரி,
2: முதல்ல இங்கிருந்து நம்ம கிளம்பிடுவோம். நீ காடி எடு ஈஸ்வரி.
1: எனக்கு தெரிஞ்ச பண்ண மாட்டேனா?
2: பெட்ரோல் இருக்குதானே?
1: இருக்கு, ஆனா ஸ்டார்ட் ஆக மாட்டேது. ஸ்டார்ட் பண்ண மாட்டேது. ஸ்டார்ட் ஆக மாட்டேது.
3: என்ன ஆச்சு?
1: ஸ்டார்ட் ஆகல. போச்சு போச்சு போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ண போறனோ?
0: இன்ஜின் லைட் எரியுதா பாரு.
1: எரியுது.
0: கார் போனதுக்கு நம்ம செக் பண்ணி ஆகணும்.
2: விளையாடுறியா வித்யா?
4: கேட்டீங்களா?
1: ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது?
2: எல்லாரும் அமைதியா இருங்க. ஈஸ்வரி, ஈஸ்வரி, கார்
0: காப்பாதீங்க. எல்லோரும் அமைதியா
1: இருக்கு வித்யா.
2: நம்ம காடி மேலதான் இருக்கு.
0: அது அந்த நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டி தான் தொடர்த்து.

0: நாம வந்தோம்ல அதான் தப்பு.
1: இப்ப என்ன சொல்ல வர, ஏன் தப்புன்னு சொல்ல வரையாமா?
0: உனக்கு அப்படி தோணுச்சுன்னா அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது.
1: ஐயோ நிறுத்துறீங்களோ,
0: ப்ளீஸ் ப்ளீஸ்.
1: அர்த்தம் நம்ம ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க?
2: முதல்ல நம்ம இங்க இருந்து போகணும். அந்த சிங்கம் இங்க பக்கத்துலதான் இருக்கு. ஈஸ்வரி, கார் போனட்டை திறந்து செக் பண்ணி ஆகணும். இப்படி காருக்குள்ள இருந்தா அர்த்தமே இல்ல. ஏதாவது பண்ணுவோம்.
0: என்ன வித்யா சொல்ற? வித்யா வேண்டாம், வேற யாராச்சும் வர வரைக்கும் நம்ம காடிக்குள்ளே இருக்கலாம்.
1: இந்த பக்கம் யாருமே வரல. ஈஸ்வரி,
2: இப்படி இருந்தா எவ்வளவு நேரத்துக்கு நம்ம இப்படி இருக்க போறோம்? சரி, நானே போய் செக் பண்றேன். நீங்க எல்லாரும் காடியிலே இருக்கீங்க.
0: வித்யா வேண்டாம், இதுக்கெல்லாம் பயமா இருக்கு. நீ உள்ளே இரு.
2: ஓ பயந்த வேலைக்காக அது தரோம். தைரியமா இருக்கணும். நான் போய் செக் பண்றேன். ஈஸ்வரி கதவு தர.
3: வேண்டாம் வித்யா,
2: சொன்ன கீழு. ஈஸ்வரி
0: வித்யா,
2: கதவு தர. ஈஸ்வரி சொன்ன கீழு.
0: சரி சரி சரி, நீ வேண்டாம், நான் போய் பாக்கறேன்.
2: விளையாடாத ஈஸ்வரி, நீ கதவை தர முதல்ல.
0: வித்யா சொல்றது கீழு, நான் போய் பாக்கறேன். இது ஏன் காடி? எனக்கு தான் இன்னும் நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன், நீங்க நீங்க எல்லாரும் காருக்குள்ளே இருங்க, நான் போய்
4: பாக்குறேன்.
0: போய் பாக்கணும் தாரா, நம்மனால போன் கூட பண்ண முடியல. வித்யா சொல்றதுதான் சரி, நீங்க எல்லாரும் காருக்குள்ள அமைதியா இருங்க, நான் போய் பாக்குறேன். காரை விட்டு வெளியே போகும்போது கார் டோரை லாக் பண்ணிக்கோங்க.
2: சரி, சத்தம் நம்ம பார்த்து பத்திரமா போ.
0: சரி பாத்தீஸ்வரி.

0: வயர் ஒண்ணு லூசா இருக்கு. மகா, முன்னாடி டேப் ஒண்ணு வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்துக்கொடு.
1: இரு, இதுவா?
0: ஆமா, கொடு. கார் டோரை இப்ப லாக் பண்ணு.
1: உனக்கு இதெல்லாம் தெரியுமா?
0: ஒரு காரை பத்தி பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே, அப்பா அடிக்கடி சொல்வாரு. இப்பதான் புரியுது அவர் சொன்னது எவ்வளவு நல்லதுன்னு. யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும். மகா, இப்ப ஸ்டார்ட் பண்ணி பாரு காடிய.
1: சரி, இரு.
0: ஈஸ்வரி, வண்டியில் ஏறு. ஈஸ்வரி, வண்டியில் ஏறு.
1: வா வா வா வா.

0: என்ன நடந்தாலும் கார் விட்டு கீழே இறங்காதீங்க.
1: அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, ஈஸ்வரி கால்ல காயும், நீ காடி எடுன்னு சொன்ன.

0: ஈஸ்வரி, ஈஸ்வரி
1: கேக்குதா?
0: நான் பேசுறது கேக்குதா?
1: ஈஸ்வரி
2: முடியல.

0: பயப்படாத, நாங்க இருக்கோம். மகா இவ்வளவு தூக்கி காடி கிட்ட போயிருவோம். வா வா வா வா. என்ன யோசிக்கிற மகா, தூக்கு ஈஸ்வரிய, என்னால ஒருத்திய தூக்க கூட முடியல. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: தாரா தாரா, அங்க பாரு.
2: என்னால முடியல,

0: Siapa ni? Hello?
1: Sir, tolong. Ada orang cedera kat sini. Tolong, dengar tak? Tolong.
0: Dengar Tamala?
2: Ama sir. Ini help pannunga. Yen friend rendu perku palama adipattirukku.
0: Alpha Bravo. Kami memerlukan petrol assistant dengan medic. Situasi kecemasan dengan orang awam yang berada dalam keadaan cedera. Tolong cek GPS kenderaan petrol pemakaian. Roger, bayapradinga. Adu ungala edhuvum pannadhu.
2: Kaal valikkudhu.
0: Slow-a kaal eduthu veinga. இவங்களுக்கு என்னாச்சு?
2: எங்க ஃப்ரெண்ட் ஈஸ்வரி சார் கால பலமாக்காயும் மயக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன்.
0: மெடிக்கல் அசிஸ்டன்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க.
2: அந்த சிங்கோ,
0: அதுக்கு நான் ஹெவி டோசேஜ் மயக்க மருந்து பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கேன். அடுத்த சில மணி நேரத்துக்கு அது ஒன்றும் பண்ணாது.
2: நீங்க யார் சார்?
0: என் பேர் பாரதி. பகவாய் ஜபத்தாம் பரிலத்தான் மலேசியா.
3: நேற்றுதான் ஜூல இருந்து ஒரு சிங்கோ தப்பிச்சுதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்ததுனால நாங்க இங்க ரவுண்ட்ஸ்க்கு வந்தோம்.
2: சார், ஈஸ்வரி
4: மகா, என்னாச்சு ஈஸ்வரிக்கு?
2: அவ மூச்சு விடல. ஐயோ கடவுளே, ஈஸ்வரி
0: அவங்கள கீழ படுக்க வைங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? உங்க பேரு?
2: என் பேர் மகா சார்.
0: அவங்க கால இந்த துணியை அழுத்தி பிடிங்க. உங்களுக்கு சிபிஆர் பேசிக் தெரியுமா? அப்ப அவங்களுக்கு மூச்சு கொடுங்க. சென்டர் பாயிண்ட்க்கு பிரஷர் பண்ணுங்க. கம் ஆன் குயிக், கம் ஆன் பண்ணுங்க. அப்படிதான் பண்ணுங்க.
2: நான் இங்க தான் இருக்க போறேன். ஒரு குன்னல், ஒரு குன்னல் அம்மா. ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா?
4: ஈஸ்வரி
0: கவலைப்படாதீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு கண்டிப்பா சரியாகிடும். கேட்கணும்னு நினைச்சேன், ஏன் நீங்க இந்த பாதையில வந்தீங்க? யாரும் பொதுவா அந்த பாதையில வரமாட்டாங்களே.
2: அது எங்களோட தப்பு தான் சார். இதே அப்பவே இந்த பாதை வேண்டான்னு சொன்னா, நாங்க தான் கேட்காம சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதையை எடுத்தோம்.
5: நினைச்சு பாக்குறதுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு சார். உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்.
2: அந்த சிங்கம்,
0: அது எங்களோட கண்காணிப்புல இருக்கும். அதுக்கு ஒண்ணும் இல்லை, வெறும் மயக்கம் தான். நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. ஒரு விஷயம் சொல்றேன், சீக்கிரம் போகணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாத பாதையை எடுக்காதீங்க. அதுல என்ன ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது.
2: நன்றி சார்.
5: வித்யா, மன்னிச்சிருடா.
6: எதுக்கு மன்னிப்பலாம், விடு. அவர் சொன்னதுல நான் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, சீக்கிரமா போகணும் முன்னுக்கு வரணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு குறுக்கு பாதையை தான் தேடுறோம். ஆனா எப்பவுமே குறுக்கு பாதை சரியாவே வராது. சரியான பாதை எதுன்னு தேடி போகணும். சரி வாங்க, நம்ம எல்லாரும் போலாம்.

இதுவரை நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம். இதில் புனிதா சண்முகம், தியா லக்ஷணா, திஷாலினி, ஜாக், திவ்யா, பிரேம்குமார் ஆகியோர் நடித்திருந்தனர். இவர்கள் நடிப்பில் சாதனா செல்லையா எழுதிய பாதை, தயாரிப்பு காயத்ரி கண்ணம்மா.

மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் கணேச மனசுக்கு ரொம்ப நன்றி. 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோட பேச பொன் கோகிலம் வந்திருக்காங்க. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோட இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பார்த்துக்கோங்க. இன்றைய தீரா இசைக்கு பிறகு ஒரு காணொலி நம்முடைய மின்னலின் டிக்டாக் பக்கம் பதிவிடப்படும். அங்கு ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில சொன்னீங்கன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் உங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் இடம்பெற போகுது. ஆக காத்துருங்க, நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகு நாங்க ஒரு காணொலி பதிவு செய்வோம். அங்க வந்து மிக சரியான பதில சொல்லுங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். அவ்வப்போது நடைபெறும் மந்திரி பசார்கள் முதலமைச்சர்கள் கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாடு முழுவதும் உள்ள மாநில தலைவர்களுக்கு நினைவூட்டியுள்ளார். 2nd generation ஃபெல்டா தொடர்பான நில விவகாரங்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு மாநிலமும் எதிர்நோக்கும் எல்லா சிக்கல்களும் முன்னிலைப்படுத்தப்படுவதற்கு இது வகை செய்யும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். கூட்டரசு அரசாங்கம் களத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் பூடி டீசல் முனைப்பின் செயல்பாட்டை தொடர்ந்து ஆய்வு செய்யும். மக்கள் பயன்படுத்தும் விதமும் தொடர்புடைய தரப்பினரின் கருத்துகளையும் இஃது உள்ளடக்கியுள்ளதாக 2nd generation டத்தோசரி அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். இந்த அணுகுமுறை நெகிழ்வானதாக இருக்கும் என்றும் மக்களின் உண்மையான பயன்பாட்டு தரவின் அடிப்படையில் தேவையான மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல். அனைத்து தரப்பினரும் ஆரோக்கியமான அறநெறி சார்ந்த முறையில் பரப்புரைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தப்படுகின்றனர். ஏனெனில் பரப்புரை முழுவதும் சமூக ஊடகங்களில் சிலர் இழிவான சிறுமைப்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவதை தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபடீல் சுட்டிக்காட்டினார். ஒபெக் பிளாஸில் உள்ள 7 உறுப்பு நாடுகள் மீண்டும் எண்ணெய் உற்பத்தி ஒதுக்கீடுகளை அதிகரிக்க முடிவு செய்துள்ளன. மேற்காசிய போர் காரணமாக அந்த வளைகுடா நாடுகள் பொருளாதார அழுத்தத்தை எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அடுத்த மாதம் தொடங்கி நாள் ஒன்றுக்கு 188,000 கலன் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படும் என்று அந்த அமைப்பு கூறியது. பாலஸ்தீனத்தில் அமைதி எட்டப்படும் வரை இஸ்ரேலுடன் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளப்படாது என எகிப்து அதிபர் அப்துல் ஃபத்தா அல் சிசி வலியுறுத்தினார். அனைவரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் நியாயமான அமைதியின்றி நீடித்த அமைதியும் உண்மையான நிலைத்தன்மையும் மக்களிடையே வழக்கமான உறவு ஏற்படுத்தாது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். 2026 ஃபிஃபா உலக கிண்ணம். இம்முறை சுவிட்சர்லாந்து ஆட்டக்காரர்கள் சமூக வலைதளங்களில் அதிகளவில் வெறுப்பு நிறைந்த கருத்துக்களை எதிர்கொள்கின்றனர். எந்நேரத்தில் இதுபோன்ற கருத்துகள் பதிவிடப்படும் என்பதை தங்களால் கணிக்க முடியும் என்று அவ்வணியின் பேச்சாளர் கூறினார். 16 அணிகள் சுற்றில் சுவிட்சர்லாந்து நாளை மறுநாள் கொலம்பியாவுடன் பொருதுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மின்னலின் காற்றின் வழியில மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இரவு பொழுது இன்றைக்கு மிதமான பொழுதா இல்ல உற்சாகமான பொழுதா இல்ல கொஞ்சம் சோகம்தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சில மனநிலைகள் எல்லாம் மாறி மாறி இருக்கும் இல்லையா? சரி, எந்த மனநிலைகளாக இருந்தாலும் மின்னலோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது இசை அந்த மனநிலையை கொஞ்சம் மாற்றியும் அமைக்கும். சரி, இப்பொழுது தொடக்கம் தெலுங்கு பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற காத்திருக்கின்றன. 9 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு 9:15 வழக்கம் போல இஸ்லாமிய நிகழ்ச்சி இருக்கின்றது. அதற்கு பிறகு இனிய பாடல்கள் உங்களை நாடி வர காத்திருக்கின்றன. 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு கல்லூரியில் இன்று நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய உலக கிண்ண காட்பந்தாட்டத்தை பற்றி பேச போறாங்க. யார் அந்த இளைஞர்கள், எந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்வதற்காக தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு இன்றைக்கு மலரும் நினைவுகளில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெற போகின்றன. அதனால தயாரா காத்திருங்க. நம்ம 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு என்னென்ன பாடல்களை எல்லாம் நீங்க விரும்பி கேட்க போறீங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா தான் இருக்கேன். சரி, இவ்வளவு தொடக்கம், நாம தெலுங்கு பாடல்களை கேட்போம். தொடக்க பாடலை கேட்டு விடுவோமா? விசாவி இத்திரைக்காக வருகின்றது.

ரஞ்சித் மகாலட்சுமி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 8:15 நேரம் இப்பொழுது. சரி, வாகனத்துல பயணம் செய்து கொண்டே பாடலை கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக SP பாலசுப்ரமணியம் ராதிகா கொண்டு வரக்கூடிய பாடலை நாம கேட்கலாம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45.

எஸ்பி பாலசுப்ரமணியம் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நேரம் இப்பொழுது 8:33 தெலுங்கு பாடல்களை நாம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரி, நீங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தால் உங்களுடைய பயணம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறது நீங்க உறுதி செய்து கொள்ளணும். ஏனென்றால் இரவு நேரத்துல சில நேரம் வந்து தூரமாக நீங்க செல்லணும் அப்படின்ற ஒரு நீண்ட பயணமாக இருக்கலாம். கோலாலம்பூரை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம், அல்லது கோலாலம்பூரிலிருந்து வெளியாகி பினாங்கோ அல்லது ஜோஹபாரோ இப்படியாக நீண்ட தூர பயணத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா தூக்கத்தை பாத்துருங்க. கொஞ்சம் தூக்கம் வருது அப்படின்னு சொன்னா நிறுத்தி எங்கேயாவது கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய பயணத்தை நீங்க மேற்கொள்ளலாம். அவசரமாக செல்வது அப்படிங்கறத தவிர பாதுகாப்பாக செல்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.

0: घुनर घुन घुनर है
1: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: Gaga. எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் ஆல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் வந்து மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.

0: பொதுச்சேவை ஊழியர்களுக்கு கட்டுப்படி விலை வீடுகளை வழங்கும் கடப்பாட்டை வலியுறுத்தினார் பிரதமர். புடி டீசல் களத்திலிருந்து பெறப்படும் தரவுகளின் அடிப்படையில் தொடர்ந்து ஆய்வு செய்யப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். கூட்டரசு அரசாங்கம் பொதுச்சேவை ஊழியர்களின் நலனை பாதுகாப்பதில் தொடர்ந்து கடப்பாடு கொண்டுள்ளது. அத்தரப்பினரின் வாழ்வாதார சுமையை குறைக்கும் கட்டுப்படி விலை வீடுகள் திட்டத்தின் வாயிலாக இது வெளிப்படுத்தப்படுவதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். அதேவேளையில் ஏற்றம் கண்டுள்ள தற்போதைய வீட்டு மனைகளின் விலையை சமநிலைப்படுத்தவும் நாட்டுக்காக சேவையாற்றுவோருக்கு சொந்த வீடு இருப்பதை உறுதி செய்வதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. இவ்வேளையில் இந்த கட்டுப்படி விலை வீடுகள் திட்டத்தை அரசாங்க நிறுவனங்களுக்கு சொந்தமான கைவிடப்பட்ட அல்லது பயன்படுத்தாத நிலங்களில் கட்டமைக்க அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளதாக டதோசரி அன்வார் மேலும் கூறினார். இதனிடையே அவ்வப்போது நடைபெறும் மந்திரி பசார்கள் முதலமைச்சர்கள் கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அன்வார் நாடு முழுவதுமுள்ள மாநில தலைவர்களுக்கு நினைவூட்டியுள்ளார். இரண்டாம் தலைமுறை ஃபெல்டா தொடர்பான நில விவகாரங்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு மாநிலமும் எதிர்நோக்கும் எல்லா சிக்கல்களையும் முன்னிலைப்படுத்துவதற்கு இது வகை செய்யும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். நிலம் தொடர்பான விவகாரங்கள் மாநில அதிகார வரம்பிற்கு உட்பட்டவை என்பதால் எந்தவொரு வீட்டு வசதி திட்டத்தையும் செயல்படுவதற்கு முன்னதாக அடிப்படை உள்கட்டமைப்பை வழங்குவது குறித்து மாநில அரசுடன் நெருங்கிய கலந்தாலோசனை அவசியம் என்று நிதி அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். கூட்டரசு அரசாங்கம் களத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் பூடி டீசல் முனைப்பின செயல்பாட்டை தொடர்ந்து ஆய்வு செய்யும். மக்கள் பயன்படுத்தும் விதமும் தொடர்புடைய தரப்பினரின் கருத்துகளையும் இஃது உள்ளடக்கியுள்ளதாக இரண்டாம் நிதியமைச்சர் டாக்டர் அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். இம்மாதம் முதலாம் நாள் செயல்படுத்தப்பட்ட ஒதுக்கீட்டு முறையை மேலாய்வு செய்வது குறித்து கருத்துரைத்த அவர், இந்த அணுகுமுறை நெகிழ்வானதாக இருக்கும் என்றும் மக்களின் உண்மையான பயன்பாட்டு தரவின் அடிப்படையில் தேவையான மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் கூறினார். பெறப்பட்ட தரவுகளை அரசாங்கம் தொடர்ந்து கண்காணித்து அதற்கேற்ப உரிய மேம்பாடுகளை செய்து வருவதாக டாக்டர் அமீர் ஹம்சா குறிப்பிட்டார். அரச மலேசிய கடற்படையின் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை NSMI கொள்முதல் செய்யும் திட்டம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து 1.6 பில்லியன் ரிங்கிட் இழப்பீடு கோரிக்கை குறித்து பேச்சு நடத்துமாறு தொடர்புடைய நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளதாக தற்காப்பு அமைச்சு தெரிவித்தது. இருப்பினும் தற்போது நடைபெற்று வரும் இழப்பீடு கோரிக்கை செயல்முறையை தாமதப்படுத்தும் வகையில் சாக்குப்போக்கு காட்டுவதை தமது தரப்பு விரும்பவில்லை என்று அமைச்சர் டாக்டர் முகமது காலித் நோர்டின் வலியுறுத்தினார். இத்தகைய உத்திகளுக்கு எதிராக அமைச்சு எப்போதும் விழிப்புடனும் எச்சரிக்கையாகவும் இருப்பதாக அவர் கூறினார். இவ்வாண்டு நாடு முழுவதுமுள்ள 38 நல்வாழ்வு மையங்களால் 500,000 மேற்பட்ட மக்கள் பயன்பெற சுகாதார அமைச்சு இலக்கிட்டுள்ளது. நோய் எதிர்ப்பு முயற்சிகளுக்கு வலுவூட்டுவதையும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. நடத்தைசார் புரிதல்கள், சுகாதாரம் குறித்த கல்வியை கற்பிப்பது அடிப்படையிலான இம்முனைப்பு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மக்கள் மாற வகை செய்துள்ளது. மேலும் 2020 முதல் 2025 வரையில் இம்மையங்களில் வழங்கப்படும் பல்வேறு சேவை தொகுப்புகளினால் மொத்தம் 1,660,488 பேர் பயனடைந்துள்ளதாக அமைச்சு அறிக்கை வாயிலாக கூறியது. ஜோஹர் சட்டமன்ற தேர்தல். அனைத்து தரப்பினரும் ஆரோக்கியமான அறநெறி சார்ந்த முறையில் பரப்புரைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தப்படுகின்றனர். ஏனெனில் பரப்புரை முழுவதும் சமூக ஊடகங்களில் சிலர் இழிவான சிறுமைப்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் சுட்டிக்காட்டினார். மேலும் நம்பிக்கை கூட்டணி PH சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரின் அடையாளத்தை பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்ட போலியான புலனம் உருவாக்கப்பட்டுள்ளது தொடர்பில் புகார் பெறப்பட்டுள்ளதாக மடானி அரசாங்க பேச்சாளருமான அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சதுபோலா சது துனியா.
0: மேற்காசிய போரால் வளைகுடா நாடுகள் தத்தளிக்கும் நிலையில் ஒபெக் பிளாஸின் 7 உறுப்பு நாடுகள் அதன் எண்ணெய் உற்பத்தி ஒதுக்கீடுகளை உயர்த்த முடிவெடுத்துள்ளன. முக்கிய ஒபெக் பிளாஸ் நாடுகளான சவுதி அரேபியா, ரஷ்யா, ஈராக், குவைத், கஜாக்ஸ்தான், அல்ஜீரியா, ஓமான் அமைச்சர்கள் நாளொன்றுக்கு 188,000 கலன் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படும் என முடிவெடுத்துள்ளனர். அதோடு இது இவ்வாண்டு ஆகஸ்டில் செயலாக்கம் காணும் என ஒபெக் பிளாஸ் அறிக்கை வாயிலாக கூறியது. முன்னதாக ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் போக்குவரத்தை முடக்கியதைத் தொடர்ந்து எண்ணெய் ஏற்றுமதி சில மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் அதன் எண்ணெய் உற்பத்தியை குறைக்கும் நிலைக்கு வளைகுடா நாடுகள் தள்ளப்பட்டன. பாலஸ்தீனத்தில் அமைதி எட்டப்படும் வரை இஸ்ரேலுடன் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளப்படாது என எகிப்து அதிபர் அப்டில் ஃபத்தா அல் சிசி வலியுறுத்தினார். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலியர்களின் குடியேற்றம் நிறுத்தப்படும் வேளை அது தனிநாடு என்னும் நிலையை எட்டுவதற்கு இஸ்ரேல் இணங்க வேண்டும். அப்பகுதி மக்கள் நிலைத்தன்மையுடனும் வளத்துடன் வாழ்வதே நியாயமான அமைதியாக இருக்கும். அதோடு காசா போர் நிறுத்தத்துக்கும் ஈரான் அமெரிக்கா இடையே எட்டப்பட்ட அண்மைய ஒப்பந்தத்திற்கும் ஆதரவளித்த சிசி அவற்றை சீர்குலைப்பதை தடுப்பதற்கான முயற்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தார். வெப்பாலையால் பாதிக்கப்பட்ட பிரான்ஸ், ஸ்பெயின், போர்த்துகலில் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் காட்டுத்தீயை அணைக்க போராடி வருகின்றனர். அண்மையில் ஏற்பட்ட காட்டுத்தீ 17,000 ஹெக்டேர் நிலத்தை தீக்கரையாக்கியுள்ளது. இது அமெரிக்கா மன்ஹாத்தானின் நிலப்பரப்பை காட்டிலும் 2 மடங்கு அதிகம். இந்நிலையில் அம்மூன்று நாடுகளின் சில பகுதிகளில் வெப்பநிலை 40 செல்சியஸ் வரை பதிவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஜூனில் ஏற்பட்ட ஐரோப்பாவின் மிக கடுமையான வெப்ப அலையால் 1,000 அதிகமானோர் பலியாகினர். இந்நிலை மேலும் மோசமாகும் என கூறப்படும் நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படும் கோடைக்கால காட்டுத்தீ பருவம் 1 மாதம் முன்னரே தொடங்கிவிட்டதாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் கவலை தெரிவித்துள்ளார். விளையாட்டு. பஹாங்கில் கார்பந்து, வலைப்பந்து, செபதக்ரோ ஆகிய விளையாட்டுகளின் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக 3.5 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேசிய நிலையில் மாநிலத்தின் பெயரை பறைசாற்றக்கூடிய அதிகமான விளையாட்டாளர்களை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மந்திரி பசார் டத்தோசரி வான்ரோஸ்டி வான் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த முனைப்பு அடிப்படையில் விளையாட்டின் வளர்ச்சியை வலுப்படுத்துவதோடு புதிய திறன்களை அடையாளம் காண்பதையும் பட்டை தீட்டுவதையும் உறுதி செய்வதில் மாநில அரசின் முயற்சியையும் குறிக்கிறது என்று அவர் கூறினார். உலகக்கிண்ண கார்பந்து. நாளை அஸ்தேகா அரங்கில் நடைபெறும் 16 அணிகள் சுற்றில் இங்கிலாந்து எதிர்கொள்ளும் மெக்சிகோ காலிறுதிக்கு முன்னேறுவதன் மூலம் வரலாறு படைக்க எண்ணம் கொண்டுள்ளது. போட்டியை ஏற்று நடத்தும் அணியின் வலிமை மட்டுமின்றி சுமார் 7,200 அடி உயரமான சூழல் இங்கிலாந்து ஆட்டக்காரர்களின் உடல் ரீதியான செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாற்றங்களுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வதற்கான நேரம் குறைவாக இருப்பதால் இந்த சூழல் தனது அணிக்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தி த்ரீ லயன்ஸ் அணி மேலாளர் தாமஸ் துஷல் ஒப்புக்கொண்டார். இதனிடையே சுவிஸ் விளையாட்டாளர்கள் சமூக வலைதளத்தில் அதிகளவில் வெறுப்பு நிறைந்த கருத்துக்களை எதிர்கொள்கின்றனர் என அவ்வணியின் பேச்சாளர் கூறினார். கத்தார் உடனான ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 1-1 என சமம் கண்ட வேளை குறிப்பாக விளையாட்டாளர்களின் தோல் நிறம், பூர்வீகத்தை மையமாக கொண்ட வெறுப்பு கருத்துகள் பதிவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2022 காட்டிலும் இம்முறை உலகக்கிண்ணத்தில் பதிவிடப்படும் வெறுப்பு கருத்துகளின் எண்ணிக்கை 3 விழுக்காடு உயர்ந்து 11 விழுக்காடு பதிவாகியுள்ளது என ஃபிஃபா கூறுகிறது. பொதுச்சேவை ஊழியர்களுக்கு கட்டுப்படி விலை வீடுகளை வழங்கும் கடப்பாட்டை வலியுறுத்தினார் பிரதமர். பூடி டீசல் களத்திலிருந்து பெறப்படும் தரவுகளின் அடிப்படையில் தொடர்ந்து ஆய்வு செய்யப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

நிகழ்ச்சியில் இன்று 2014 ஆண்டு இன்றைய நாளில் தேசிய பாடகி டத்தோ ஷரீஃபா ஐனி ஷைக் ஜஃபார் நுரையீரல் நோய் காரணமாக சிலாங்கூர் புத்தலிஞ்சையா டாமன்சரா மருத்துவ மையத்தில் காலமானார். டத்தோ ஷரீஃபா ஐனி ஜோஹர்பாரு சுல்தான் அமீனா மருத்துவமனையில் பிறந்தார். பின்னர் ஜோஹர்பாரு மஜ்டி மலாய் கம்பத்தில் வளர்ந்தார். மருத்துவராகவோ வழக்கறிஞராகவோ ஆக வேண்டும் என்பது அவரது கனவாக இருந்தாலும் அவரது பாட்டுத்திறன் அவரை இசைத்துறைக்கு அழைத்துச் சென்றது. அவர் 7 ஆங்கில இசை தொகுப்புகள் உள்ளிட்ட மொத்தம் 93 இசை தொகுப்புகளுக்கு குரல் கொடுத்து மலேசிய இசைத்துறைக்கு பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளார். பாடகியாக மட்டுமின்றி நடிகையாகவும் திகழ்ந்த அவர் ஹப்போஸ்லா ஆயிர் மத்தாமு 1976, பின்தாங் புஜான் 1981, பொங்கால் 2013 உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். மேலும் சிங்கப்பூரில் உள்ள விக்டோரியா கான்சர்ட் ஹாலில் இசை நிகழ்ச்சி நடத்திய முதல் மலேசிய மற்றும் முதல் ஆசிய பாடகி என்ற வரலாற்று சிறப்பையும் அவர் பெற்றுள்ளார். தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் என்னும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, இன்றும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் உரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உஸ்தாஸ்.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நல்லதுங்க உஸ்தாஸ், இன்று தஞ்சமாலையை சேர்ந்த கைருல் ஃபஹ்மி அவர்கள் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறாங்க. அவருடைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தில் இரத்த தானம் கொடுப்பதை பற்றி என்ன கூறுகிறது, இது ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன விளக்கம் உஸ்தாஸ்?
2: அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு. நம்முடைய இஸ்லாமிய சட்டங்கள்ல வந்து ஒவ்வொரு முஸ்லீம் தனது சமூகத்துக்கு ஆதரவு வழங்குவதை ஊக்குவிப்பதை அது சட்ட ரீதியாக கடமை என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம்.
1: சரி,
2: நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கூட, எவர் ஒருவர் உலகத்தில் ஒரு நம்பிக்கையாளரது துன்பத்தை தீர்த்து வைப்பாரோ, இறுதி நாளில் அவருக்கு ஏற்படும் மிகப்பெரிய துன்பத்தை அல்லாஹ் தீர்த்து வைப்பான். மேலும் அவர் துன்பப்பட்டவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லாம் அவருக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருப்பான் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. ஆக இன்னைக்கு ரத்த தானம் அப்படின்னு சொல்லும் போது, இது வந்து நம்ம எல்லாம் பாக்குறோம், எல்லா இடத்துலயும் ரத்த தானம் செய்யறாங்க. அன்றைய காலம் தொட்டு இன்று வரைக்குமே அது தேவையுடையதாக இருக்கின்றது. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு இந்த ரத்தம் கொடுக்கலன்னு சொன்னா அதனால பல உயிர்கள் வந்து பலியாகக்கூடிய இறக்கக்கூடிய நிலை இருப்பதையெல்லாம் பார்க்கிறோம். ஆக அந்த வகையில் இஸ்லாம் வந்து உயிரை காப்பாற்றக்கூடிய நோக்கம் அதுல உள்ளடக்கப்பட்டிருக்கிறதுனால அது நிச்சயமாக அது வந்து ஹலால் ஆக்கி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம்.
1: சரி,
2: ரத்தம் கொடுப்பது என்பது இஸ்லாத்துல வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று என்று சொல்ல முடியாது.
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இஸ்லாத்துல ஹலால் ஹராம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஹராம் அப்படின்ற விஷயத்துல வந்து இந்த ரத்தத்தை உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது பிறருடைய ரத்தம் நம்ம உடம்புல செலுத்த போகும்போது அது வந்து ஹராம் ஆகாதா?
2: அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரையில நீங்க சொல்ற மாதிரி செத்த பிராணியும் ரத்தமும் பன்றி இறைச்சியும் அல்லாவை தவிர மற்றவரின் பெயர் கூறி அறுக்கப்பட்டவையும் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா திருமறையில குறிப்பிடுகின்றான். தொடர்ந்து சொல்றான், எனினும் எவராவது ஒருவர் வந்து இந்த பொருளில் ஏதாவது ஒன்றை புசிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானா, இந்த இறை சட்டத்தை தகர்க்கும் நோக்கம் இல்லாம, அல்லாவுடைய சட்டத்தை தகர்க்கணும்ன்ற நோக்கம் இல்லாம, ஒரு கட்டாயமான நிலையில வரம்பு மீறாமல் அவங்க அதை புசிப்பதில் குற்றம் இல்லை.
1: கட்டாயமான நிலைன்னா
2: தரூரத் அப்படின்னு சொல்லி, ஆமா, உயிர் போகக்கூடிய நிலையில அவருக்கு வேற வழி இல்லை, இதை தான் உண்ணணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது அது ஹலால்
1: வெளியாயிருச்சு. காயத்துக்கு மிகச்சிறந்த முதலுதவி.
2: ஆமா, இது வந்து தடுக்கப்பட்ட ஒரு செயல், இது ஹராம். நீங்க சொல்ற மாதிரி ரத்தம் வெளியாயிருச்சு இல்ல, அது வந்து நமக்கு எந்த தேவையும் இல்லையே, நம்ம தரூரத்துல இருக்கிறோம். அப்ப இது தவறான ஒரு விளக்கம் என்று சொல்லலாம்.
1: சரி,
2: அவர்
1: நினைச்சாலும்
2: இருந்தாலும் வெளியான ரத்தத்தை வந்து நம்ம உறிஞ்ச கூடாது, அதை நிச்சயமா கழுவி அதை சுத்தம் செய்யணும் என்பதை நம்ம பாக்குறோம். அடுத்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நஜீஸ், உடல்ல இருக்கிற நஜீஸா இருக்கு, ஆனா அது வெளியாயிருச்சுன்னு சொன்னா அது அசுத்தமான நஜீஸ் ஆயிருது. அப்ப இருக்கிற வரைக்கும் ஒண்ணு பிரச்சனை இல்ல. இந்த ரெண்டு விஷயங்கள், அந்த வகையில ரத்தம் வெளிப்பட்டு விட்டால் அது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. என்றாலும் கூட அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி தரூரத் என்று சொல்லக்கூடிய நிலை வரும்போது அந்த ரத்தத்தை உபயோகப்படுத்துவதற்கோ மற்றவர் கொடுப்பதற்கோ மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. அந்த ரத்தம் வந்து எங்கே பயன்படுத்தப்படுகிறது, பெரும்பாலுமே தேவையுடையவர்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது பார்க்கிறோம்.
1: ஆமாங்க சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாலை விபத்துகள், சாலை விபத்து மட்டுமல்லாம இந்த அறுவை சிகிச்சை இதன் மூலமாக கூட நிறைய உடம்புல வந்து ரத்த இழப்புகள் வந்து ஏற்படக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் கூட சில நேரங்களில் ரத்தம் பற்றாக்குறை ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து ரத்த தானம் ரத்தம் வந்து செலுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள்லாம் ஏற்படுது. அப்படி இந்த மாதிரியான ரத்த தானங்கள் கொடுக்கும்போது அவங்க வந்து பிற உயிர்களுக்கு, பிற நோயாளிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பையும் சிறந்த ஒரு வாழ்க்கையும் அவங்களுக்கு வந்து வழங்குது இல்லையா?
2: நிச்சயமாக. அதாவது நீங்க சொல்ற மாதிரி விபத்துக்கள்ல பார்த்தோம்னா, இன்னைக்கு கை கால் உடைஞ்சு போய் வராங்க, ரத்தம் பீறிட்டு போய் கொண்டு இருக்கும். அவங்களுக்கு மறு ரத்தம் ஏத்தலன்னு சொன்னா அவங்க உயிருக்கு அது பாதுகாப்பு இல்லாம ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ரத்தம் ஏத்துவதன் மூலமாக உயிர் பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்கணும். அதே போல நீங்க சொல்ற மாதிரி பிரசவம் செய்யக்கூடிய பெண்கள், அவங்களுக்கு சில நேரம் அறுவை சிகிச்சை, எந்த அறுவை சிகிச்சை செஞ்சாலும் கண்டிப்பா அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படும். அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து ரத்தத்தை கொடுக்கலன்னு சொன்னோம்னாக்கா என்ன ஆயிரும் சொன்னா உயிர் போகக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல சிலர்கள் வந்து என்ன செய்யணும், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்க, இருதய அறுவை சிகிச்சை, இப்படி இன்னும் பல நிலைகள்ல வந்து மனிதர்களுக்கு ரத்தம் கண்டிப்பான முறையில தேவைப்படுகிறத நான் பாக்குறோம். அந்த வகையில நம்ம கொடுக்கக்கூடிய ரத்தம் வந்து இன்னொரு ஆளுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்கின்றது. ஆக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடும் போது வமன் அஹ்யாஹா அப்படின்னு சொல்றான், அதாவது எவர் ஒருவர் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ அஹியன்னா அவர் மக்கள் யாவரையும் வாழ வைப்பவரை போன்றாவார் என்று குர்ஆன் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: ஆக நாம செய்யக்கூடிய இந்த ஒரு செயலின் காரணமாக என்ன ஆகுன்றது சொன்னா பல உயிர்களை காப்பாற்றுவதற்கு உதவியாக இருக்கின்றத பார்க்கும். அந்த வகையில ரத்தம் கொடுப்பது வந்து வரவேற்கத்தக்க ஒரு செயல் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது.
1: சரிங்க சார், ரத்தம் கொடுக்கறதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கு இல்லையா, நீங்க ரத்தம் கொடுத்திருக்கீங்களா, தானம் கொடுத்திருக்கீங்களா?
2: அல்ஹம்துலில்லாஹ்,
1: எனக்கு பயம் சார், தானம் கொடுக்கற ரத்தத்தை பார்த்தாலே ஒரு பயம் சில பேருக்கு, அதுல நானும் ஒரு ஆள்.
2: அதாவது நானும் சில மருத்துவமனைக்கு போகும்போது பாப்பேன், இங்க வந்து ரத்தம் கொடுக்கறது வச்சிருப்பாங்க, கொடுக்கணும்னு என்ன வரும் எனக்கு, சரி இப்ப நம்ம ரொம்ப தூரமா இருக்கோமே ரத்தம் கொடுத்துட்டு போகும்போது எங்க மயக்கம் வந்துருச்சுன்னா அப்படின்ற பயத்திலேயே நான் என்ன செய்யறது, கொடுக்காம இருந்தேன். அப்ப சென்ற ஆண்டுல இருந்து என்ன செஞ்சேன், நேரடியாக நான் என்ன செஞ்சேன், ஹாஸ்பிட்டல் போய் அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் சரி நான் ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து பரிசோதனை முதல்ல வந்து ரத்தம் நமக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா போதுமான ரத்தம் இருக்கான்னு குத்தி பாப்பாங்க.
1: போனோட எடுத்துட மாட்டாங்க,
2: எடுக்க மாட்டாங்க, நம்ம ரத்தத்தை எடுத்து சோதிப்பாங்க. முதல்ல நம்ம உடம்புல ரத்தம் இருந்தா தான் எடுக்க முடியும், பற்றாக்குறையா இருந்தா அப்புறம் நம்ம மயக்க போட்டு விழுந்துருவோம். அதனால வந்து முதல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க, ரெண்டாவது வந்து நம்முடைய நிறுவை பார்ப்பாங்க, 45 கிலோக்கு மேல இருக்கணும் நிறுவையை பார்ப்பாங்க, நம்மளுடைய வயசை பார்த்து கணக்கா பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா ரத்தம் கொடுக்க முடியுமா முடியாதா என்று முடிவு செய்வாங்க. ரெண்டாவது நம்முடைய ரத்தம் என்ன குரூப்ல இருக்குது அப்படியும் பார்ப்பாங்க.
1: சரி,
2: அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா ரத்தம் எடுப்பாங்க, குறைஞ்சது வந்து 350 மில்லி லிட்டர் வந்து ரத்தம் எடுப்பாங்க ஒரு உடல்ல இருந்தும்.
1: சரி,
2: சில அதிகமா இருக்கு சொன்னா 450 ml எடுப்பாங்க. அவங்க வந்து ரத்தம் எடுக்கும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க மேற்கொண்டு ஒரு 3 டெஸ்ட் பண்றதுக்காக ரத்தம் எடுப்பாங்க தனியா.
1: சரி,
2: அதுல வந்து நமக்கு வந்துட்டு ஏதாவது நோய் இருக்குதா, ஏன்னா அடுத்தவர்கள் ஏத்த போறாங்க அந்த ரத்தம், அப்ப அதனால வந்து ஏதாவது தொற்று நோய் இருக்கா, இப்படி பல விதமான சோதனைகள் செய்த பிறகுதான் என்ன செய்யும் சொன்னா அந்த ரத்தம் வந்து மற்றவர்களுக்கு செலுத்தப்படும். இல்ல என்று சொன்னா நமக்கே நோய் இருக்குன்னு சொன்னா கூட அவங்க நம்மள வந்து அணுகி சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குன்னு சொல்லி மருத்துவ சிகிச்சைக்காக அழைச்சிருவாங்க. ஆக அது மட்டும் இல்லாம இந்த ரத்த தானம் செய்யக்கூடியவங்களுக்கு சில விதிமுறைகள் இருக்கின்றது. அதாவது அவங்க வந்துட்டு ரத்தம் கொடுப்பது போவதுக்கு முன்பதாக நல்ல முறையில தூக்கம் இருக்கணும் அவங்களுக்கு, குறைஞ்சது 5-6 மணி நேரம் தூங்கி இருக்கணும்.
1: சரி,
2: சும்மா போன் எல்லாம் பாத்துட்டு சும்மா தூக்கம் இல்லாம போய் காலையில போய் கேட்டீங்கன்னாக்கா அந்த மாதிரி ரத்தம் கொடுக்கணும், அவங்க முதல் கேட்கற எவ்வளவு நேரம் தூங்குனீங்க, அப்ப 5 மணி நேரம் குறையாம தூங்கி இருந்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது ரத்தம் கொடுப்பதுக்கு முன்பதாக நல்ல உணவு சாப்பிட்டு போகணும், காலை போறவங்க பசியார நல்லா கொஞ்சம் கனமான உணவை சாப்பிட்டுட்டு போகணும், அதிகமாக நம்ம தண்ணீர் குடிக்கணும், தண்ணீர் குடிச்சு போகும்போது ரத்தம் இலகுவான முறையில அவங்க எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து சரியான முறையில் போனோம்னா இந்த தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ரத்தத்தை கொடுக்கலாம்.
1: சரி,
2: நம்மளுடைய ரத்தம் வந்து எடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 1 மாசத்திலே அந்த ரத்தம் மீண்டும் ஊறிடும், நம்ம பயப்படுவோம் என்ன ரத்தம், 1 மாசத்துக்குள்ளே அந்த ரத்தம் ஊறிடும், இருந்தாலும் அது வந்து பதமான நிலைக்கு வர்றதுக்கு 3 மாசம் ஆகுமா, அதனால 3 மாசம் வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம், 3 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க வந்து ரத்த தானம் செய்யலாம், அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையை அணுகி செய்யலாம்.
1: ரத்த தானத்துல எவ்வளவு விஷயம் இருக்கா, நினைச்சு போனோன்னே ரத்த தானம் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் கொடுக்கலாமா?
2: அதாவது 18 வயதுலிருந்து 60 வயதுக்கு மிகையாகாதவர்கள், அதிகமாகாதவர்கள் வந்து இந்த ரத்த தானம் கொடுக்கலாம்.
1: சரி,
2: அவங்களுடைய எடை கரெக்டா இருக்கணும், அது ஆண் பெண் ரெண்டு பேருமே கொடுக்கலாம், எந்த நோயும் இருக்க கூடாது அவங்க இடத்துல. பெண்களை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து கர்ப்பமான நிலையை அவங்க எடுக்க மாட்டாங்க, அவங்க ரத்தம் போதாத நிலை ஏற்படும்.
1: சரி,
2: மாதவிடாய் காலங்களும் அவங்களை பார்த்தா எடுப்பாங்க பெண்களுக்கு. அடுத்து வந்துட்டு எந்த நோயும் இருக்க கூடாது, இப்படி ஏதாவது ஒரு நோயின் காரணமாக அவங்க வந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்கல்ல, மருந்து மாத்திரை சாப்பிடுறவங்களோட ரத்தத்தை அவங்க எடுக்க மாட்டாங்க.
1: சரி,
2: அதே போல உங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு, இன்னைக்கு நீங்க மருந்து சாப்பிட்டு போனீங்க, இன்னைக்கு எடுக்க மாட்டாங்க, ஒரு 3-4 நாள் கழிஞ்சுதான் எடுப்பாங்க.
1: சரி,
2: ஏன்னா அந்த மருந்துடைய அந்த தாக்கம் வந்து அந்த ரத்தத்துல கலந்துரும், அதனால வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. அடுத்து இன்னொன்னு வந்துட்டு சிலவங்க வந்து இந்த பக்காம் செய்வாங்க பாருங்க, அதுவும் சுண்ணத்தான ஒரு வழிமுறை தான். இந்த பக்காம் செய்வங்களுடைய நிலை என்ன பார்த்தோம்னா அதுவும் ஒரு 6 மாசத்துக்கு அவங்க எடுக்க மாட்டாங்க ரத்தத்தை.
1: பக்காம் செய்த உறைஞ்ச நிலையில சில நேரம் கருஞ்சவப்புல வரும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நுரையா கூட இருக்கும், அந்த அழுக்கு ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: ஆமா, இந்த மாதிரி குத்தி எடுத்தவங்களோட ரத்தத்தை 6 மாசத்துக்கு அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னாக்கா, அதாவது சில நேரங்கள்ல வந்துட்டு அந்த புக்காமட அந்த கப்பு இருக்குல்ல, அது எல்லாம் பல மக்களும் உபயோகப்படுத்துறாங்க.
1: சரி,
2: அதனால வந்து இன்னொருத்தருடைய நோய் இவருக்கு தொற்று கொள்ள வாய்ப்பு இருக்கும், நமக்கு தெரியாது. அது நீங்க வந்து இந்த ரத்தம் எடுத்து பரிசோதனை செஞ்சா உடனே காட்டாது. குறைஞ்சது வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகுமா.
1: சரி,
2: அதோடைய தாக்கம் ஏதாவது நோய் இருக்குன்னா காட்டுறதுக்கு. அதனால வந்து அந்த மாதிரியான கிருமிகள் ஏதாவது தொற்றி இருக்கும், தொற்று நோய் வந்து விடுவோம். அதனால வந்து 6 மாதங்களுக்கு நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி ரத்தம் எடுத்து குத்தி எடுத்துருந்தா 6 மாதங்களுக்கு அவங்க வந்து ரத்தம் எடுக்க மாட்டாங்க, அதுக்கு பிறகுதான் அதை எடுப்பாங்க.
1: ஆக ரத்த தானம் கொடுக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த முகாமிலேயோ அந்த மருத்துவமனையிலேயோ ரத்த தானம் வழங்கக்கூடிய இடங்கள்ல அந்த மருத்துவர்கிட்ட அந்த தாதியர்கிட்ட வந்து எந்த விஷயங்களும் ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையா சொல்லி அவங்க வந்து அந்த ரத்தத்தை வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்.
2: நீங்க ஒரு ஆத்மாவை வாழ வச்சீங்கன்னா அது வந்து எல்லாரும் சமுதாயத்தையும் வாழ வச்ச மாதிரி அப்படின்னு சொல்றோம். அப்ப நீங்க செய்யக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட கூடாது அல்லவா. ஆனால் உண்மையை சொல்லிதான் நீங்க ரத்தம் கொடுக்கக்கூடியவங்களுடைய நிலையை வந்து நமக்கு வந்து தகுதியானவர்களா இல்லையா என்பதுக்கு அவங்க முன்னாடியே ஒரு ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அதுலயே கேட்டிருப்பாங்க, நீங்க வந்து இதுக்கு முன்னா எப்ப ஏதாவது ஆபரேஷன் செஞ்சிருக்கீங்களா, அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கீங்களா, இல்ல மருந்து மாத்திரை இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து என்னென்ன நோய் இருக்குது, அதெல்லாம் திக் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் செஞ்சு கொடுத்த பிற்பாடு அதை வாங்கிட்டு அருகில ஒரு டாக்டர் இருப்பாரு, அவரு வந்து அதை எடுத்து பார்த்து நம்ம கூப்பிட்டு நம்மகிட்ட திரும்பியும் கேட்டு விஷயத்தை எல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் நமக்கு வந்து ரத்தம் கொடுக்க முடியுமா முடியாதா, எந்த அளவுக்கு கொடுக்கலாம் என்று அவர் வந்து முடிவு செய்தால் தான் அதுக்கு பிறகு தான் இந்த ரத்தத்தை எடுப்பதற்கு அனுமதி கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் நாம வந்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம ரத்தம் கொடுக்கலாம்.
1: சரிங்க சார, இந்த மாதிரியான ரத்தம் கொடுக்கிறதுனால நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா?
2: அல்ஹம்துலில்லாஹ், அதாவது முதலாவது வந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்ம ரத்தம் கொடுக்கும்போது சமுதாய பொது நல நோக்கத்தோட கொடுக்கணும். அதாவது நம்ம வந்து இது கொடுப்பதன் மூலமாக பல உயிர்கள் காப்பாற்றப்படும் அப்படின்னு முதல் நோக்கமா இருக்கணும். நமக்கு புதிய ரத்தம் வந்துட்டே இருக்கு இல்லவா? ஆமா, அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் ஒரு நல்ல ஒரு செயலாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம வந்து அந்த ரத்த தானம் கொடுக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நமக்கு ஒரு வந்து ஒரு புக் கொடுத்துருவாங்க, அதுல வந்து பதிவு செஞ்சிருவாங்க நம்ம எப்ப ரத்தம் கொடுத்துருக்கோம், நம்ம கையில கொடுத்துருவாங்க.
1: சரி,
2: இதனுடைய பலன் என்னன்னு சொன்னா, ஒரு தடவை நம்ம வந்து ரத்தம் கொடுத்துருந்தோம் சொன்னோம்னாக்கா, நம்ம சாதாரண வெளி நோயாளியாக நம்ம போய் அரசாங்க கிளினிக்ல போய் நம்ம வந்து பதியும் போது 1 வெள்ளி வாங்குவாங்க. அந்த 1 வெள்ளிய வந்து நம்ம கட்ட தேவையில்லை.
1: சரி,
2: அதே போல 2 தடவை நம்ம 3 தடவை 5 தடவை இப்படி நம்ம வந்து ரத்தம் கொடுத்துருந்தோம் சொன்னோம்னா, நம்ம மருத்துவமனையில போய் நம்ம வந்து ஒரு நோயின் காரணமாக நம்ம போய் அங்க தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது அவங்களை எந்த மருத்துவ கட்டணம் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப நமக்கு வந்து எவ்வளவு பெரிய ஆபரேஷன் செஞ்சாலும் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா, நமக்கு வந்து விதிவிலக்கு,
1: அது ஒரு சலுகை
2: கொடுத்துருக்காங்க. அதே போல ஒருத்தர் வந்து ஒரு 50 தடவைக்கு மேல கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், அவங்களுக்கு என்ன சலுகைன்னு சொன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து சிறந்த கவனிப்பு கவனிக்கப்படும். அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒன்று மார்க்கத்துல வந்து நம்ம வந்து ஒரு சதக்கா ஜாரியாவாக கூட இது நன்மைக்குரிய செயலாக இருக்கின்றது. ரெண்டாவது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு இது ஒரு நல்ல ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. மூன்றாவது நமக்கு தேவை ஏற்படும் போது, இந்த மாதிரியான ஒரு நிலை மருத்துவ தேவைகள் ஏற்படும் போது அதுக்கும் பல சிறப்பு சலுகைகளும் இதன் மூலமாக கிடைக்கின்றது. ஆக இந்த ரத்தம் கொடுப்பதன் மூலமாக நிச்சயமாக மற்றவர்களும் பயனடைகிறார்கள், நாமும் பயனடைகிறோம் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆக அந்த வகையில வந்து நாம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஆரோக்கியமான நிலை இருக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு போய் ரத்தத்தை கொடுத்து அதனுடைய பலனை அடைந்து கொள்வதற்கு நாம முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.
1: இன்ஷா அல்லாஹ். சரிங்க சார், மிகவும் சிறப்பான முறையில ரத்த தானம் பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது, அதனுடைய நன்மைகள் விதிமுறைகள் இதெல்லாம் வந்து தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு மிக்க நன்றி. ஜசாக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.
1: நல்ல நண்பனே மின்னல்பம் நேயர்களே, ரத்த தானம் பற்றி இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டை நமக்கு எடுத்துரைத்தவர்கள் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். நேயர்களும் தங்களுடைய கேள்விகளை jakeemtagaval@gmail.com, மீண்டும் கூறுகின்றேன், jakeemtagaval@gmail.com என்னும் மின்னஞ்சல் வழி எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இன்ஷால்லா அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞ்ஞாரன் ஜாக்கீம்.

இடம் பொருள் ஏவல் திரைக்காக அந்த பாடல் இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது 9:38. ஆமா, 38. காற்றின் மொழியில நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்து நாம மலேசிய பாடலுக்கு செல்ல போகின்றோம். திலீப் வர்மன் அவரை பாடி அவரே இசையமைத்திருக்கக்கூடிய பாடல் காவியம் பாடுதே அப்படிங்கிற பாடல். சரி, 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்முடைய உப்சி மாணவர்கள் உங்களை சந்திக்க காத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம இன்றைக்கு காட்பந்த பத்தி தான் பேச போகின்றோம். அதனால எப்படியெல்லாம் வந்து ரசித்து பார்த்திருக்காங்க நம்ம மாணவர்கள் அப்படிங்கறத பத்தி பேசுவோம். அதே வேளையில அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பேச போறோம். 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழம் பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்கலாம். அதனால உங்களோட விருப்ப பாடல் என்ன பாடல் சொல்லுங்க, அதை நாங்க கொடுப்பதற்கு காத்துட்டே இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களோட பொன் கோகிலம் பேசிக்கொண்டிருக்கின்றேன்.

மின்னலமோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்து கொண்டே இருக்கின்றீர்கள். காற்றின் மொழியில நாம பேசிக் கொண்டே இருக்கின்றோம். 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு 3 இளைஞர்களை நாம சந்திக்க போகின்றோம். அடை மலையில தஞ்சை மலையிலிருந்து இன்றைக்கு நம்மோடு பயணிப்பதற்காக, நம்மோடு பல செய்திகளை சேர்ந்து சொல்வதற்காகவே வந்திருக்காங்க. அவங்க யார் யார் அப்படிங்கறத வந்து நீங்க 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம். அல்லது நம்ம

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல.
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு முன்னால

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஜோஹர் முழுவதும் 27 புதிய பள்ளிகளின் கட்டுமானத்துக்கு கூட்டரசு அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதற்கான மொத்த ஒதுக்கீடு 2023 முதல் 2025 வரவு செலவு திட்டங்களின் கீழ் 2.3 பில்லியன் ரிங்கிட்டை தாண்டியுள்ளது. மொத்தம் 830 வகுப்பறைகள் அமைக்கப்படும் நிலையில் 29,000 மேற்பட்ட மாணவர்கள் இதனால் பயனடைவர் என கல்வி அமைச்சு அறிக்கை வாயிலாக கூறியது. கடந்த ஆண்டு சிரம்பானின் வேளாண் துறை 45 மில்லியன் ரிங்கெட் உற்பத்தி மதிப்பீட்டை எட்டி தொடர்ந்து சிறப்பான அடைவு நிலையை பதிவு செய்துள்ளது என மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீனுடின் அருண் கூறினார். 40,187.16 ஹெக்டேர் நிலத்தில் பலவித காய்கறிகளும் பழங்களும் நடப்பட்ட வேளை மொத்த உற்பத்தி 14,671.27 டன்னாக பதிவாகியது என அவர் தெரிவித்தார். ஜோஹர் மாநில தேர்தல் உரையாடலில் மந்திரி பசார் டத்தோனா ஃபிஸ் காசியால் கலந்து கொள்ள இயலவில்லை என்றாலும் திட்டமிட்டபடி அந்நிகழ்ச்சி இம்மாதம் 7 நடைபெறும். மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM, எஸ்துராவானி, சீனார் ஹரியான் இணைந்து நடத்தும் அந்த உரையாடல் RTM அரங்கின் ஜோஹர் ஒளிபரப்பு துறையில் 8 நடைபெறும். பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வழிகளையும் ஒன்றுக்கு ஒன்று ஆர்வமுள்ள விவகாரங்களையும் ஆராய்வதற்காக சிரியாவுக்கு வருகை தரவுள்ளதாக அதன் அதிபர் ஊடகச் செயலகம் தெரிவித்துள்ளது. மெக்ரோனுடன் முதலீட்டாளர்கள், பிரெஞ்சு நிறுவனங்களின் பேராளர்கள் அடங்கிய குழு, அதிபர் அஹ்மத் அல் ஷாரா உடனான வட்டமேசை கலந்துரையாடலில் பங்கேற்கும் என்று அது மேலும் கூறியது. ஏமன் செங்கடல் பகுதியில் அடையாளம் தெரியாத ஆயுதமேந்திய நபர்களால் சரக்கு கப்பல் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அவசர நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக பிரிட்டன் கடல்சார் வர்த்தக நடவடிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹொடேரா துறைமுக நகரத்திற்கு தென்மேற்கே சுமார் 30 கடல் மைல் தொலைவில் நிகழ்ந்த சம்பவம் குறித்த விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக அது மேலும் கூறியது. நிறைவாக 2026 ஃபிஃபா உலக கிண்ணம். அதிகாலை 4 திட்டமிடப்பட்டுள்ள நார்வேக்கு எதிரான ஆட்டத்தில் மேன்செஸ்டர் சிட்டி அதிரடி தாக்குதல் ஆட்டக்காரர் எர்லிங் ஹலாண்டை எவ்வாறு கட்டுப்படுத்துவது குறித்து தனது தற்காப்பு ஆட்டக்காரர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் தேவையில்லை என்று பிரேசில் பயிற்றுநர் கார்லோ அன்செலோத்தி தெரிவித்துள்ளார். நார்வேவை ஒருங்கிணைந்த முறையில் கட்டொழுங்குடன் எதிர்கொள்ள தனது அணி தயாராக உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

மொழியில நாம இணைந்திருக்கின்றோம். கல்லூரிக்கு செல்ல போகின்றோம். கல்லூரியுடைய நினைவலைகளை கொண்டு வருவதற்கு முன்பாக காட்பந்தோட நினைவலைகளையும் கொண்டு வர போகின்றோம். மூன்று இளைஞர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். யார் யார் அப்படிங்கறத இந்த பாடலுக்கு பிறகு நாம தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அவங்களோட நாம பேச போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இந்த வேளையில நம்ம ஆரம்பத்துல சொன்னது போலதான் நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு உப்சி பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவங்க கிட்ட நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லும் போது, வணக்கம். அப்ப வணக்கம் மாணவர்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன். சரி, இன்றைக்கு வந்து திவ்யன் வந்திருக்கீங்க, ஹரிசங்கரன் வந்திருக்கீங்க, தனிஷ் ஜேம்ஸ் வந்திருக்காங்க, மூவரும் வந்து உப்சி பல்கலைக்கழகத்துல வந்திருக்கீங்க. சரி, ஆனா ரொம்ப அழகா இன்றைக்கு வந்து அறிவிப்பு அறையே வந்து காட்பந்து காய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம். நான்கு பேருமே என்னையுமே சேர்த்து ஜெஸ்ஸியோட நம்ம வந்திருக்கோம். ஃபுட்பால் ஜெஸ்ஸி. சரி, இந்த வேளையில நம்ம யார் யார் எந்தெந்த அணி அப்படின்னு அணிக்குள்ள போறதுக்கு முன்பா ஒரு அறிமுகம் செஞ்சிடலாம். திவ்யன் ரமேஷ், நீங்க சொல்லுங்க. உப்சில பருவம் நான்கு மாணவர் நீங்க இல்லையா? எப்படி போயிட்டு இருக்கு நான்காம் பருவம் உங்களுடைய பல்கலைக்கழகத்துல?
2: ஆக்சுவலி இப்போ பருவம் நான்கு படிக்கிறேன் நான். ஆனால் வந்து நம்மளோட செமஸ்டர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு இப்போ வந்து நம்ம ஸ்டடி வீக்கில் இருக்கோம். ஸோ அந்த கட்டத்தில் ஸ்டில் நம்மளுக்கு அசைன்மெண்ட்லாம் நிறைய போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து ஷார்ட் ஃபிலிம் அசைன்மெண்ட் இருக்குது. ஸோ நேற்று கூட அந்த ஒர்க்லாம் போய்கிட்டு தான் இருந்துச்சு.
0: இவ்வளோ வேலையிலையும் நீங்கள் ஓடோடி வந்திருக்கீங்க, அடும் கடும் மழையிலெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின் போது ரொம்ப ரொம்ப நன்றி திவ்யன், ஹரி, தனேஷ். சரி, ஹரி சொல்லுங்கள். ஹரியும் வந்து நான்காம் பருவம் தான்.
1: ஆமாம், நான் நான்காம் பருவம். நான்காம்
0: படிக்கிறேன்.
3: இப்போ வந்துட்டு செமஸ்டர் ஆறில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு கடைசி செமஸ்டர்லாம். ஸோ அடுத்த செம் எனக்கு கடைசி, அதுக்கப்புறம் என் ஜூனியர்ஸ்லாம் பார்க்க முடியாது.
0: சரி, கேட்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேரும் வேறு துறைகள், ஆனால் நண்பர்கள். அப்போ நீங்கள் வந்து வேறு துறை, நீங்கள் எப்படி இணைஞ்சிங்க அப்படின்னு சொல்லாமா?
3: ஓகே, நம்ம டெய்லி ஃபுட்சால் விளாடுவோம். ஸோ அந்த ஃபுட்சால் இருந்து ஆரம்பிச்சது தான் இந்த நட்பு.
0: ஒரு காட்பந்து நட்பு உங்களோட நட்பு. இதுக்கப்புறம் நீங்க எப்படியா, யார் கூட விளாட போறீங்க? கிளம்புறாரு.
2: அத பத்தி யோசிச்சாலே எனக்கு மனசுலாம் வலிக்குது
0: வலிக்குது. சரி, காட்பந்து அப்படின்னு சொல்லும் போது இப்போ வரைக்கும் நீங்க எல்லா ஆட்டங்களையும் பாத்துட்டு இருக்கீங்களா? திவ்யன் சொல்லுங்க.
2: இப்போ ஆக்சுவலி கரெக்டா லீவ் டைம்ல விழுவுறதுனால எல்லா ஆட்டமும் பாத்துக்கிட்டு தான் இருக்கா இருக்கும்.
0: அப்ப இரவுல விழித்து காலையில தூங்குறீங்க?
2: கண்டிப்பா.
0: சரி, நீங்க சொல்லுங்க ஹரி, நீங்க எப்படி?
1: அதேதான், நாங்க எப்படி சொல்றது, அதுக்காகவே அலமைச்சு எந்திரிச்சு பாப்போம் நாங்கெல்லாம் வந்து.
0: என்ன சொல்றீங்க?
1: அதுவும் எங்களுக்கு ஃபேவரட்டா இல்லாத டீம் கூட நாங்க பாப்போம். ஏன்னா அவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்கும் அதை பாக்குறதுக்கு எங்களுக்கு.
0: அது வந்து எனக்கு, நான் கொஞ்சம் யோசிக்கணும். சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, எந்த அணி வந்து அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஆட்டத்தை மட்டும் பாப்பாங்க. ஆனா இப்ப நிறைய பேர் வந்து சாதாரண குழுக்கள் கூட சொல்லலாம், அவ்வளவு பிரபலம் இல்லாத குழுக்கள், அவங்களை கூட இப்ப பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரியா நீங்க?
1: ஆமா, ஏன்னா இப்ப நம்ம டீம் விளாட போகுதுன்னா இப்ப ஒப்பன் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பாக்கணும். சோ இன்கேஸ் வந்து அவங்க நம்ம டீம் கூட விளாண்டா எப்படி இருக்கும் அது பாக்கணும். அதுக்குதான், அதுக்காக மட்டும்தான்.
0: நீங்க என்னங்க ஒரு தனி ஆய்வே செய்றீங்க?
2: அவரு மேனேஜர் ஆக போறாரு அடுத்தது.
0: சரி, தனி சொல்லுங்க.
3: ஓகே, நானும் டெய்லி எல்லா கேமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட ஸ்லீப்பிங் ஷெட்யூல் மாறிடுச்சு. நான் பேட்மிண்டன் மாதிரி ராத்திரியெல்லாம் முடிச்சுக்கிட்டு காலையில தான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் டெய்லி. ஸோ எல்லா கேமும் நான் கேட்ச் அப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்.
0: சரி, ஓகே. சரி, நம்ம அடுத்து வந்து ஒரு பாடலை கேட்போம். அதுக்கு யுவன் சங்கராஜா கொண்டு வரக்கூடிய பாடல். அதுக்கு பிறகு உங்களுடைய அணி எப்படி விளையாண்டுருக்கு அப்படிங்கிறத பேச போகிறோம் தொடர்ந்து. நெட்ல இன்றைக்கு நம்மோடு வந்து திவ்யன், ஹரிசங்கரன், தனேஷ் ஜேம்ஸ் பேசிட்டு இருக்காங்க. உப்சி மாணவர்கள், அவங்களும் வந்து காட்பந்து விளையாடக்கூடிய மாணவர்கள் அப்படின்னும் போது இன்னும் நுணுக்கமாக இன்னும் ஆர்வமாக பார்ப்பாங்க. நீங்களும் அது போல தான். ஆனாலும் கூட இந்த மாணவர்கள் எல்லாம் எப்படி சொல்கிறாங்க, என்ன கணிப்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். தொடர்ந்து இணைந்துருங்க.

0: மாசத்திற்காக அந்த பாடலை நம்ம கேட்டோம். சரிங்க, இந்த வழியில திவ்யன், ஹரிசங்கரன், தனேஷ், ஜேம்ஸ் நம்ம கூட இருக்காங்க. நீங்க இவங்களை பார்க்கணும் அப்படின்னா டிக்டாக் நேரில் நீங்க தாராளமாக பார்க்கலாம். சரி, காட்பந்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம யாருக்கிட்ட, ஹரி கிட்டே இருந்து வரலாமா? சரி ஹரி, சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த அணி அப்படின்னா எந்த அணி? இந்த அணி அப்படின்னா அப்பா நான் வந்து இப்படி பரவசமாயிருவேன் அப்படிங்கிற மாதிரி.
1: கண்டிப்பா அது அர்ஜென்டினா தான். அந்த அணி மட்டும்தான் நான் அப்பிலேருந்து இப்ப வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றது அந்த ஒரு அணி மட்டும்தான். நான் வந்து அர்ஜென்டினா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப வந்து மறுபடியும் நான் விளையாண்டுருந்தா எங்க அப்பாவுக்கு மறுபடியும் நான் பிடிக்கும். சோ அவரு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. சோ அப்படியே நானும் அப்படியே அந்த நாடு ஃபாலோ பண்ணிட்டு வந்தப்ப எனக்கு பிடிச்ச பர்சனலா எனக்கு பிடித்த கால்பந்து வீரர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் பேர் லியோனல் மெஸ்ஸி. அவர் பேர் வந்து ஸோ அவரும் அர்ஜென்டினால தான் இருக்கிறப்ப எனக்கு இன்னும் சந்தோஷமாக போயிடுச்சு. எனக்கு வந்து அதுக்கு அப்படிதான் நாங்கள் ஃபாலோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தது.
0: சரி, சில ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சில காட்பந்து அப்படின்னு சொல்லுவோம், சில வீரர்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் அப்படிங்கிற தனி கலை இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வியந்து இப்போ இந்த ஆட்டங்களில் பார்க்கும்போது ஒரு வாவ் ஃபேக்டர் சொல்லுவாங்களே, பாரமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து, ஏன்னா நீங்களும் விளையாடுறீங்க இல்லையா, ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே அப்படிங்கிற மாதிரி என்ன?
1: அதே மாதிரிதான் என்னோட பிடித்த கால்பந்து வீரர் கிட்ட இருந்துதான். அவரு
0: நீங்க அவரை விட்டு நவர மாட்டீங்க.
1: கண்டிப்பா அவரு அவரோட டைஹார்ட் ஃபேன். அவரோட வந்து அவர் எப்படின்னா, அவருக்கு வந்து சில பேர், நிறைய பேர் கால்பந்து வீரருக்கு வந்து கோல் அடிப்பாங்க, கோல் அடிப்பாங்க. அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரைக்கரா இருப்பாங்க, அப்புறம் வந்து மிட்ஃபீல்டரா இருப்பாங்க. அவங்களோட வேலை வந்து கோல் அடிக்கிற வேலையா இருக்கும், பந்து கோல் அடிக்கிறவன் பந்து பாஸ் பண்றதா இருக்கட்டும். ஆனா எனக்கு பிடித்த கால்பந்து வீரர்னா அவரோட மேயமாங் வந்து பிளே மேக்கிங் சொல்லுவாங்க. பிளே மேக்கிங் எப்படின்னா, அந்த ஒரு பீச்சை அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவாரு. எப்படி பந்து பாஸ் பண்றது, எங்க கொடுத்தா அசிஸ்ட், இங்க அசிஸ்ட் பண்ணா எப்படி கோல் அடிக்கிறாங்க அப்படி சொல்லி. ஸோ அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம அவர் ட்ரிபிளிங்னு ஒண்ணு இருக்கு. அவர் மெஸ்ஸி கிட்ட பந்து போனாலே அவர் ட்ரிபிள் பண்ணி எப்படியா செத்துப்பி கொடுத்து சேர்த்துருவாரு. அந்த அந்த பார்க்க நல்லா இருக்கும், அது வாவா இருக்கும் பாக்கிறதுக்கு.
0: சரி, அடுத்து சொல்லுங்க தனிஷ்.
2: ஓகே, எனக்கு பிடித்த டீம்னு சொன்னா இட்ஸ் கண்டிப்பா வந்துட்டு இங்கிலாந்து தான். ஸோ ஏன் எனக்கு இங்கிலாந்து பிடிக்கும்னா, எனக்கு அந்த டீம்ல விளையாடுற பிளேயர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ மின்னலேருந்து பெக்கம், ரூனி, ஜெரார்ட்லாம் விளாண்டாங்க. ஸோ இப்போ பார்க்கணுன்னா கேன் விளாடுறாங்க, ரேஷ்ஃபர்ட். ஸோ இவங்க வந்துட்டு லைக் இந்த தீமை வந்துட்டு கடைசியாக வேர்ல்ட் கப் 1966 ஜெயித்தாங்க. ஸோ இன்ன வரைக்கும் இங்கிலாந்து வந்துட்டு வேர்ல்ட் கப் வந்துட்டு டஃப், இது எல்லா டோர்னமெண்ட்லையும் டஃப் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. செமிஃபைனல் வரைக்கும் வராங்க. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். ஸோ
0: இப்போ நீங்க வந்து சொல்லும் போது ஒரு உணர்வு பூர்வமா சொல்றீங்க, யோசிச்சு நிதானமா இல்ல நீங்க அந்த ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அந்த பக்கம் இல்லையா நீங்க?
1: அது
0: அமைதியா. சரி திவ்யன் சொல்லுங்க. திவ்யன்
3: வணக்கம்க்கா. நம்ம வந்து முதல்ல ஹரி சொல்லியிருந்தார்ல, அதே மாதிரி தான். என்னதான் இன்னைக்கு இங்கிலாந்து சட்டை போட்டிருந்தாலும் இது ஆக்சுவலி சட்டை இல்லைன்னு சொல்லி நம்ம சீனியர் அண்ணங்கிட்ட போட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நேற்று தான் நம்ம ஃபுட்சாலாக விளாண்டோம், மலையில் விளாண்டோமா, அதில் நலஞ்சு போச்சு. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச டீம்னு பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜென்டினா தான். அர்ஜென்டினா ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல அர்ஜென்டினாவில் நிறைய லெஜெண்ட்ஸ்லாம் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு வந்து சின்ன வயசில் அப்பா சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்து ஒரு லெஜெண்ட் விளையாடுறதே நான் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதாவது நம்ம லியோனல் மெஸ்ஸி. ஸோ அவர் வந்து இப்போது போன வேர்ல்ட் கப்பில் தான் வந்து சாம்பியன் அடித்தாங்க. அதுக்கு முன்னுக்கு வரைக்குமே வந்து டிபேட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், மெஸ்ஸியா ரொனால்டோவா, மெஸ்ஸியா ரொனால்டோவான்னு. ஸோ கடைசியில் அந்த சாம்பியன் எடுத்ததுனால அந்த டிபேட் முடிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த வேர்ல்ட் கப் வந்து நம்ம ரொனால்டோ எடுத்தாக்கா நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க திவ்யன்.
3: ஆனா
0: என்ன தனேஷ், நீங்க அவர் ஆசைப்படுறாரு, நீங்க வேற மாதிரி ஆசைப்படுறீங்க, எப்படி?
2: அவர் வந்துட்டு அர்ஜென்டினா ஃபேன்.
0: சோ ஆனா உங்களுக்குள்ள வந்து நீங்க மூணு பேரும் ஒன்னா போய் பாப்பீங்களா கட்பந்து ஆட்டம்? நீங்க மூணு பேரும் பாத்திருக்கீங்க. எந்த அணிக்கு பாத்தீங்க, எந்த விளையாட்டு பாத்தீங்க?
3: ஒரு
0: போராட்டம் வராதா?
1: ஆமா வந்துச்சு. கடைசி போராட்டம் எப்படி வந்துச்சுன்னா, இந்த அர்ஜென்டினா வெர்சஸ் கேப்பை வர்டின்னு ஒன்று இருக்கும், அர்ஜென்டினா ஸ்கேப்பர்டு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து எப்பவுமே அர்ஜென்டினா வந்து ரொம்ப அப்போனன்னு, ஏன்னா அவங்களுக்கு சிம்பிளான யாரையுமே குறைச்சாடு போடல, ஆனால் அவங்க அவங்க இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு அவங்க வந்து நல்லா விளாடுறாங்க, நாங்கள் தூக்கம் அடிக்க முடியும். அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப ரவுண்ட் ஆஃப் 32ல கேப்பே வாடியா வந்துச்சு. வந்துட்டு கண்ட மாதிரி டஃப் கொடுக்குறாங்க, நம்ம டஃப் கொடுக்குறாங்க. கடைசி எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் போயிருச்சு. அப்பயும் வந்து ஒருத்தர் பெனால்டி வரைக்கும் போனோம், பெனால்டி வரைக்கும் போனோம் அப்படி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தார் பக்கத்துல ஒருத்தர் வந்து.
0: நம்ம யாரு, தனேஷா? சரி சரி, நிறைய பேசிட்டே இருக்கோம். அடுத்து சரி, தனேஷ் சொன்னதுனால தனேஷ் சொல்லுங்க, உங்களோட விருப்ப பாடல் என்ன பாடல்?
2: The one from Retroka.
0: ஏன் இந்த பாட்டு?
2: ஓகே, இந்த பாட்டு வந்து நான் டெய்லி கிளாஸ் போகிறப்ப கேட்பேன். உற்சாகமாக இருக்கும், உற்சாகமான பாட்டு. ஸோ எனக்கு டெய்லி காலையில் வந்துட்டு கூஸ் பம்ப்ஸோடய கிளாஸ் போய்க்கும்.
0: ஸோ இனிமேல் தான் சொல்கிறீங்களா நீங்கள்? சரி கேட்போம்.

0: சந்தோஷ் நாராயணன் சித் ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். நம்ம அறிவிப்பு அறையில உப்சி மாணவர்கள் திவ்யன் ரமேஷ், ஹரிசங்கரன், தனிஷ் ஜேம்ஸ் இருக்காங்க. சரி, ஆரம்பத்துல சொல்லிட்டாரு நம்ம ஹரிசங்கரன், அவருக்கு வந்து எந்த ஆட்டம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன் பிடிச்சிருந்தது, யாரு பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு. அடுத்து திவ்யன் தான் கேட்க போறோம். திவ்யன், இவ்வளவு நாள் இடம்பெற்ற ஆட்டங்கள்ல உங்களுக்கு பிடித்த ஆட்டக்காரர் அப்படிங்கறத தாண்டி அதையும் சொல்லணும் தான், அதே வழியில எந்த ஆட்டம் வந்து உங்களுக்கு ஒரு பிரமிப்பை, அந்த வா ஃபேக்டர் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லுங்க.
1: ஓகேக்கா, ஸோ இப்போ இருக்கிற இப்போ இந்த வேர்ல்ட் கப் இருக்குல்ல, இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த வேர்ல்ட் கப்பில் ஒரு ரொம்ப ஃபேமஸான கேம், ரொம்ப ஒரு பார்த்தாலே அப்படியே ரத்தம்லாம் கொதிக்கும் அப்படின்ற கேம்னாக்கா அர்ஜென்டினாவும் கெப்பவெர்டே அந்த டீமும் விளாண்டது தான். ஆக்சுவலி கெப்பவெர்டே இவ்வளோ டஃப் கொடுத்து விளாடுவாங்கன்னு எதிர்பார்க்கலை, ஆனால் அவங்களுமே வந்து அர்ஜென்டினா ஒன்னடிக்க இவங்க ஒன்னடிக்க ஒன்று ஒன்றில் போய்கிட்டு இருக்குமா, கரெக்டாக எக்ஸ்ட்ரா டைமில் இவங்க ரெண்டு அடிக்க இவங்களும் ரெண்டு அடிக்க அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குமா, எங்களுக்கெல்லாம் ரத்த கொதிப்பே வந்துருச்சு. எல்லாமே இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம் லேப்டாப்பில். ஸோ லேப்டாப் உள்ளுக்கு நல்ல வேலை பூரலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த கேம் வந்து ரொம்ப சீரியஸா அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு,
0: ரத்தங்கள்லாம் அப்படியே சூடாயிருச்சு அப்படின்னு. சரி, அதே வழியில் உங்களுடைய உங்களுக்கு பிடித்தமானவர் அப்படின்னு சொன்னா?
1: எனக்கு பிடித்தமானவர்னாக்கா கண்டிப்பாக லியோனல் மெஸ்ஸி தான் சொல்லுவேன். ஏனாக்கா நம்ம ரொனால்டோவோட கம்பேர் பண்ணல, இருந்தாலும் சொல்லுங்க போது இல்ல இல்ல, நான் அப்படி இல்ல, நான் ரொனால்டோவுக்கும் பிடிக்கும் மெஸ்ஸிக்கும் பிடிக்கும். சரி, ரொம்ப மெஸ்ஸி தான் ரொம்ப பிடிக்கும். ஏனாக்கா நான் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் குட்டியா இருப்பேன். சோ அதனால வந்து
0: ரொம்ப வளர்த்தியா இருக்கீங்களா,
1: பரவாயில்லக்கா,
0: ஓரளவு. அப்ப சின்ன வயசுல,
1: அப்ப சின்ன வயசுல ரொம்ப சின்னதா இருந்தேன். சோ அந்த மாதிரி டைம்ல ஸ்கூல்ல எல்லாம் விளையாடுறப்ப நான் ரொம்ப சின்னதா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோச் எல்லாம் பேசுவாங்க. அந்த டைம்ல கரெக்டா நம்மளோட மெஸ்ஸி இருக்காருல, அவருமே வந்து உருவத்துல சின்னதா தான் இருப்பாரு. சோ அவர் வந்து என்னோட மோட்டிவேஷனா மாறி, ஆக்சுவலி நான் ரைட் லெக்ல தான் ரொம்ப விளையாடுவேன் சின்ன வயசுல, ஆனா அவர் வந்து லெஃப்ட் ஃபுட். அதனால வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து அவரை பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து இப்போ போத் லேக்ல விளையாடுற ஒரு உற்சாகம் கிடைச்சிருக்கு.
0: வாழ்த்துக்கள் திவ்யன். சில பேர் பார்க்கும் போதே நம்மளுக்கும் வந்து ஒரு உற்சாகம் கொடுக்குது, அதுவும் நம்மளுக்கு ஒரு தன்முனைப்பை கொடுக்குது அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா. அதுவும் நீங்க மூன்று பேருமே பார்ப்பது மட்டும், பார்வையாளர்களா மட்டும் இல்லாம களத்திலையும் விளையாடும் போது, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் எந்த மாதிரி யுக்திகளை பயன்படுத்துறாங்க, ஸ்கில்ஸ் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது, நீங்களும் அதை உங்களுடைய களத்துல பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு
1: கண்டிப்பா.
0: அந்த மாதிரி பயன்படுத்தி இருக்கீங்களா? ஏன் ஹரி
2: பயன்படுத்துறத விட பயன்படுத்த முயற்சிக்கிறேன், நான் வந்து முயற்சிக்கிறேன்.
0: ரொம்பதான் முயற்சிக்கிறீங்க போலீங்களே. சரி திவ்யன், சொல்லுங்க திவ்யன், என்ன பாடல் அடுத்து கேட்க போறீங்க நீங்க?
1: ஓகேக்கா, எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச பாடல்னாக்கா என்ன சொல்லவே இல்ல, பண்ணையாரும் பத்மினியும் அந்த படத்துல இருந்து உனக்காக பிறந்தேனே அந்த பாட்டு.
0: சரி, இந்த பாடலை கேட்டுருவோம். உங்களுக்கு பிடிச்ச நெருக்கமான பாடல் வேற சொல்லிட்டீங்க.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: 107 ஆட்டங்களை நீங்க ஆட்டம் கிளிக் வழியாக பார்க்கலாம். சரி, 10:36 உப்சி மாணவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. சரி, இந்த வேளையில இன்று அதிகாலையில வந்து, இன்று அதிகாலைன்னு சொல்ல நாளை அதிகாலை ஒரு முக்கியமான ஆட்டமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதற்கு முன்பாக, அதை பத்தி பேசுறதுக்கு முன்பாக நம்ம ஹரிசங்கரன் கிட்ட தான் கேட்க போறோம். ஏன்னா அவருடைய விருப்ப பாடல் தான் அடுத்து இடம்பெற போகின்றது. சரி, அதற்கு முன்பா உங்க மூணு பேரு கிட்ட கேட்கறதுக்கு முன்பா உங்கள்கிட்ட கேட்டுவேன், அந்த ஆட்டத்துல உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு?
1: என்னோட எதிர்பார்ப்பு ஈக்குவலாக தான் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஏன்னா என்னை எதுவுமே வின் பண்ணணும்னு சொல்ல முடியல. ஏன்னா ஒட்டு மொத்தம் பார்க்கும்போனா பிரேசில் ஜெயிக்கணும். ஏன் பிரேசில் ஜெயிக்கணும்னா அவங்ககிட்ட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, பிளேயர் கெப்பாசிட்டி இருக்குது. பட் அவங்க அந்த கெப்பாசிட்டி அவங்க யூஸ் பண்றது இல்லையோ எனக்கு தோணுது.
0: ப்ரீவியஸ்
1: மேட்ச்ல
0: அந்த பிரேசில் கூட்டம் என்ன ஆகும் தெரியுமா, வந்தோம்
1: அவங்ககிட்ட அவ்வளவு பொட்டன்சியல் இருக்கு, பட் அந்த பொட்டன்சியல் வெளியாக்க மாட்டாங்களோ அவங்க, அந்த மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா இப்ப இடையில ஒரு பிளேயர் இன்ஜர்ட் ஆயிட்டது, வேற அந்த பிளேயர் இறக்கல, பிளஸ் நெய்மாரும் உள்ளுக்கு இன்ன வரைக்கும் ஒண்ணு தலையை உள்ளுக்கு இறக்கி விட மாட்டாங்க நெய்மார உள்ளுக்கு. மோரோவர் நோர்வே வந்து அட்டாக்கிங் நல்லா இருக்கு, அவங்க கடந்த அந்த பாதியும் நல்லா வந்துகிட்டு இருக்காங்க, ப்ரீவியஸ் மேட்சும் நல்லா ஆடிட்டு தான் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு தேக்கி வின் பண்ண.
0: பிரேசில் அப்படிங்கறது வந்து பேர் இல்ல, அது வந்து சரித்திரம்.
1: புரியுது, புரியுது,
0: அந்த சரித்திரம் அது ஒரு வரலாறு,
2: அது ஒரு வாய்ப்பு.
0: இருந்தாலும் சரி, நீங்க ஏதோ எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறது தான் இந்நேரம் எங்க பிரேசில் ரசிகர்கள் எல்லாம் ஒரு ஒரு ஓரத்துல கொந்தளிச்சுட்டு போனா.
1: எனக்கும் ஆசையா தான் இருக்கும், எப்படின்னா பிரேசில் அவங்க ஃபுல் பண்ணி விளாடணும் அப்படின்னு ஆசையா தான் இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட ஸ்ட்ரைக்கர் இருக்கு, நல்ல நிறைய பிளேயர் இருக்காங்க அவங்ககிட்ட. ஸோ அது எனக்கு ஆசையா இருக்கும் நல்லா விளாடணும்னு சொல்லி.
0: எங்க தலை இன்னும் இறங்கல, அது ஒரு காயத்தோட இருக்கிறதுனால அவர் இறங்கினா அப்புறம் வேற மாதிரி நீங்க ஒரு ஆட்டத்தை பாப்பீங்க, அதை தீப்பிடிச்சி எரியும்னு வச்சுக்கோமே. இருந்தாலும் சரி சொல்லுங்க தனேஷ்.
2: ஓகே, என்ன கேட்டீங்கன்னா பிரேசில் ஆன் பேப்பர்ல பார்த்தோம்னா வெரி ஸ்ட்ராங் டீம். ஆனா ஒண்ணு, அவங்களோட பெஸ்ட் பிளேயர் ரஃபினியா இன்ஜர்ட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஜப்பான் கூட ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அது கடைசியில் வந்து கோல் கிடச்சிரும், லக்கில் கிடச்சிரும். ஸோ அவங்க குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ நார்வே வந்துட்டு அப்படி இருக்காது, ஜப்பான் மாதிரி இருக்காது. நார்வே வந்துட்டு அவங்க கடந்து வந்த குரூப் ஸ்டேஜும் வந்துட்டு ஃப்ரான்ஸ் கூட இருந்தாங்க, அந்த கஷ்டமான குரூப்பில் அவங்க செகண்ட் பிளேஸ் முடிச்சு ஃபர்ஸ்ட் கேம் அவங்க ரவுண்ட் ஆஃப் 32 ஜெயிச்சுட்டு இப்போ வந்துட்டு பிரேசில் மீட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க பெஸ்ட்டு கொடுப்பாங்க பிரேசிலில் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்காக. ஸோ நம்ம வந்துட்டு பிரேசில் கிட்ட முன்ன காலத்துள்ள பிரேசில் மாதிரி இன்னைக்கு வந்து லாண்டா தான் அவங்கனால பெஸ்ட் கொடுக்க முடியும்.
0: நிச்சயமா நிச்சயமா அதுக்கான முயற்சி அவங்க செய்வாங்க. சரி, நான் கேட்கணும், தனேஷ் வந்து பெக்கம் மாதிரி முடிவெட்டு அந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறதுனால நீங்க அவருடைய தீவிர ரசிகரா?
2: எஸ், நான் பெக்கமோட பிகஸ்ட் ஃபேன்.
0: அதனாலதான் நீங்க தோற்றத்துலயும் அவர் மாதிரி ஆயிட்டு இருக்கீங்க.
2: அவரோட ஸ்டைல், அவரோட அந்த கேம் விட்டு வெளியே வந்து லைக் அவரோட ஃபேஷன் ஸ்டைலாக இருக்கட்டும், அவரோட ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அவரோட ஒரு பர்சனாக எனக்கு பிடிக்கும், பிளேயரோடைய அவர் ஒரு பர்சனாக எனக்கு பிடிக்கும்.
0: அது அவரை நோக்கி தான் நீங்க உங்களுடைய முடிவெட்டு எல்லாமே மாறி. சரி சரி சரி, இந்த பக்கம் கேட்போம். திவ்யன், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இப்ப நம்ம தனேஷ் சொல்லிட்டாரு பிரேசில் நிச்சயமா ஒரு நல்ல ஆட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹரி சொல்லிட்டாரு அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாரு, கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. நீங்க
3: என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரேசில் வந்து வின் பண்ணணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து நெய்மார், ஓகே, இந்த அவரோட காலகட்டத்தில் மெஸ்ஸியோ ரொனால்டோவையும் கம்பேர் பண்ணவங்க, ஆனால் இவரை வந்து மறந்துட்ட மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து நெய்மார் ஒரு ஷைன் பண்ணணும் மறுபடியும் அப்படின்னாக்கா இந்த இன்னைக்கு நடக்க போகிற கேமில் அவர் விளையாண்டு ஒரு கோல் அடிச்சிட்டாருனாக்கா கண்டிப்பாக அவர் வந்து ஃபேமஸ் ஆயிடுவார்.
0: நிச்சயமா நிச்சயமா. சரி ஹரி, ஆமாம், நீங்கள்லாம் எப்படி வந்து பார்க்குறீங்க?
1: கிடைக்குது எந்த ஒரு இடையூறும் இல்லாம பார்க்க முடியுது.
0: மகிழ்ச்சியா இருக்கதை கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, உங்களுடைய பாடல் தான் கேட்க போறோம். ஹரி சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு ஜீரோ படத்துல இருந்து உயிரே உன் உயிரே நான் இருப்பேன் அந்த பாடலை ஒளிபரப்பினால் சந்தோஷப்படுவேன்.
0: உங்களுக்கும் நீங்க கேட்ட அந்த பாடலுக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இல்லாதது போலவே இருக்கிறதே.
1: பிடித்த பாடல் என்ன சொல்லுவது?
0: சரி கேட்கலாம்.
2: யாருக்கு பிடித்த பாடல்?

0: ஹரிக்கு பிடித்த பாடலா அந்த பாடல் கேட்டிருந்தாரு அனிருத்தும் உருகே உருகே அந்த பாடல பாடிட்டாரு. ஹரி எப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
1: மிக்க மகிழ்ச்சி.
0: சரி, நிகழ்ச்சி கல்லூரி நிகழ்ச்சியில மொத்த கூட ஒரு நேயர் அழைச்சு சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சிறப்பா நம்ம மாணவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இளைஞர்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அழைத்து வாழ்த்து சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே வேளையில இன்றைய அதிகாலை ஆட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரேசில் ஜெயிக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு நாங்கள் உங்களை சேர்க்கல நானுன்னு சொன்னேன், ஆனா டிக்டாக் வழியா வந்து வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. என்ன செய்யறது, சரி இருந்தாலும் பாப்போம் எப்படி அப்படின்னு சொல்லி. சரி, இந்த வேளையில உங்க மூவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். திவ்யன் ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த வேளையில உங்களுடைய பணிகள் அத்தனையும், குறிப்பா சொல்லணும்னா இடு பணிகள் அத்தனையும், உங்களோட ஹோம்ஒர்க் எல்லாமே ரொம்ப சிறப்பா அமையணும், அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே சிறப்பா அமையணும் அப்படிங்கறதும், அதே வேளையில உப்சில இருந்து இவ்வளவு தூரம் நீங்க மூணு பேருமே வந்தீங்க, முதல் முறை இல்லையா? எப்படி எப்படி இருந்தது அனுபவம் சொல்லுங்க.

0: பாக்குறேன். இது ஒரு புது அனுபவம் எனக்கு வந்து.
1: உள்ள இருந்து பாக்குறது மட்டும் இல்ல, உள்ள இருந்து பேசுறீங்க வேற.
0: ஆமா பேசுறேன் வேற.
1: உலகமே வேற உங்க குரல் கேட்டுட்டு இருக்கு.
0: ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த நேரத்துல.
1: நாங்களும் ரொம்ப நன்றி சொல்றோம். ரொம்ப சிறப்பா படிச்சு முடிச்சிருங்க. ஆட்டத்துலயும் ரொம்ப சிறப்பா இருக்கீங்க நீங்க மூணு பேருமே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து தனேஷ் சொல்லுங்க. தனேஷ்
2: ஓகே, எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு கேம் பார்க்குறப்ப பையனுங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு கேம் பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். இங்கே வந்து உங்கள் கூட உட்காந்து பேசுகிறதுக்கு இது புதுசாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன்.
1: நிச்சயமா பேக்கம் சொல்லிட்டீங்க நீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பிகளா, ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கு உங்க கூட பேசுனதுலயும் சரி, இவ்வளவு தூரம் நம்ம கல்லூரி நிகழ்ச்சியில வந்து பங்கு கொண்டு நிறைய பேசுனீங்க. அதே வேளையில ஒவ்வொரு முறையும் உங்களுடைய ஆட்டங்கள் நீங்க எப்படி பாத்திருக்கீங்க, எவ்வளவு நுணுக்கமா கவனிச்சிருக்கீங்க, அதே வேளையில நீங்களும் காட்பந்து விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல இளைஞர்கள் அப்படின்னு போது கல்வியிலும் சரி விளையாட்டு துறையிலும் சரி இரண்டுமே ரொம்ப அழகா நீங்க நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப சிறப்பா அமையட்டும் அடுத்தடுத்து உங்களுடைய பயணம் அப்படின்னு சொல்லி இந்த வேளையில நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு இருந்தா நம்ம எல்லாருமே மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
0: Thank you for the opportunities.

எஸ்எஸ்எல்சி மாணவர்கள் நம்முடைய திவ்யன், ஹரிசங்கரன், தனேஷ், ஜேம்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினாங்க. அவங்களுக்கும் இந்த வேலையில நன்றி தெரிவித்துக் கொள்வோம். சரி, அடுத்து மலேசிய பாடலுக்கு செல்ல போகின்றோம். உப்சி அப்படின்னு சொன்ன பிறகு உப்சி மாணவர் தினேஷ் நாயர் பாடக்கூடிய பாடல். அவரோடு அங்கேற்கனி அறிவழகன், டாக்டர் பழனி கிருஷ்ணசாமி பாடலுக்கு வரிகளை எழுதியிருக்கின்றார். ஜே இசையமைத்திருக்கக்கூடிய பாடல்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். விரைவான வளர்ச்சி ஏனைய மாவட்டங்களையும் உட்புற பகுதிகளையும் உள்ளடக்கி முழுமையானதாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் நினைவுறுத்தியுள்ளார். இந்த முயற்சி மாநிலத்தின் வளர்ச்சி மூலம் பெறப்படும் நன்மைகள் எல்லா தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்யும். எனவே மாநில வளர்ச்சியை உறுதி செய்வதில் கூட்டரசு அரசாங்கத்தின் கவனமான திட்டமிடல் அவசியமாவதாக அவர் வலியுறுத்தினார். போடி டீசல் முனைப்பின் கீழ் பிக்அப் ஜீப் போன்ற வாகனங்களை வைத்திருக்கும் ஏறக்குறைய 200,000 உரிமையாளர்களுக்கு மாதம் கூடுதலாக 100 லிட்டர் டீசல் பெறுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இம்மாதம் முதல் அவர்களுக்கான மொத்த எரிபொருள் ஒதுக்கீடு 300 லிட்டருக்கு உயர்ந்துள்ளது. இதனால் தீபகற்பத்தில் 174,000 மேற்பட்டோரும் சபா சரவா லபுவான் ஆகிய பகுதிகளில் 22,000 அதிகமானோரும் நன்மையடைந்துள்ளதாக நிதி அமைச்சு கூறியது. நுட்ப தொழிற்கல்வி டிவிட் பயிற்சியை மேற்கொண்டவர்கள் தங்களை தொழில் முனைவு துறையில் ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இதன் மூலம் உயர் மதிப்புமிக்க பொருளாதார வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதோடு நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கக்கூடிய திறன்மிக்க தொழில் முனைவோரை உருவாக்க இயலும் என்று இளைஞர் விளையாட்டு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ரஹீம் இஸ்மாயில் எடுத்துரைத்தார். இந்திய தலைநகர் புதுடெல்லியிலும் மும்பையிலும் கடுமையான பருவமழையை தொடர்ந்து பல விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. மேலும் மும்பையின் சில பகுதிகளில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து முற்றிலும் நிலை குத்தியது. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் பன்னாட்டு விமான நிலையம் 1 மணி நேரத்துக்கு மூடப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் கூறின. பசிபிக் தீவுகளின் 3 தலைவர்கள் பாதுகாப்பு பேச்சுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல உள்ளனர். அந்த சந்திப்பு முக்கிய ரக்பி லீக் போட்டியுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் ஆந்தனி அல்பனீஸ் தலைமையில் நடைபெறும் அந்த சந்திப்பு பசிபிக் நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிறைவாக உலக கிண்ண கார்பந்து. நாளை நடைபெறும் மெக்சிகோவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான காலிறுதிக்கு முந்தைய ஆட்டத்தை ஒட்டி மெக்சிகோ சிட்டியில் உள்ள தனது குடிமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. இதற்கு முன்னர் பெரிய திரை போடப்பட்டிருந்த பகுதியில் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட காயங்கள் உயிரிழப்புகளை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இரவு நேர வேளையில் உங்களுடைய நினைவுகளை மலர செய்வதுதான் மலரும் நினைவுகள். இனிமையான பாடல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. அதே வேளையில் நீங்கள் கேட்கும் இனிமையான பாடல்களை வழங்குவதற்காகவே நாங்களும் காத்திருக்கின்றோம். தொடக்க பாடலோடு TMS P. சுசிலா.

0: வணக்கம் மின்னல்.
1: வணக்கம் பொன் கோகிலம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: ஏமுருகன் டைப்பிங்.
0: சொல்லுங்க, என்ன பாடல விரும்பி கேட்க போறீங்க?
1: முந்தானை பந்தாட அம்மானை பாடுங்கடி.
0: இந்த பாடலை கேக்குறீங்க?
1: ஆமா, அருமையான பாடல். இது ரொம்ப நாளாச்சு கேட்டு, எப்ப வரும்னு ஆர்டிஎம்ல காத்திருக்கேன்.
0: சரி, காத்திருக்கும் போது நிச்சயமா.
1: படம் எனக்கு தெரியல, அழுதா மாண்டு படம் படம் எனக்கு ஞாபகம் இல்ல.
0: அப்படியா? சரி, அந்த பாடலை நாம அடுத்து கேட்கலாம். சிக்கல் இல்ல. சரி, அழைக்கக்கூடிய நேர்கள் நீங்கள் அழைக்கலாம். 03-2282-5733 அல்லது 4768

0: மணிமரம் நீலையில இருந்து பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கமா.
1: என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
0: எனக்கு கண்ணதாசன் கைவண்ணத்துல உருவான அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் இடம்பெற்ற பாடல் மாதிரி.
1: இது நீங்களே அறிவிப்பு செய்யற மாதிரி இருக்கு.
0: ஆமாவா,
1: கண்ணதாசனுடைய வரிகள் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய வரிகள் எல்லா பாடலும் உங்களுக்கு பிடிக்கும்?
0: ஆமா, அந்த பாடல்கள் எல்லாம் நான் ரசித்து மாணவர்களுக்கும் அத மேற்கோளா பயன்படுத்துற ஒரு பழக்கம் இருக்குமா எனக்கு?
1: ஓ, நீங்க ஆசிரியர் அப்போ?
0: ஆசிரியர் தான்மா நானு.
1: சரி சரி, நிச்சயமா ஆசிரியர் கேட்டு நம்ம பாடல் ஒளிபரப்பலன்னா எப்படி? அடுத்து அந்த பாடலை கேட்கிறான். நன்றி அழைப்புக்கு.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: கார்த்திக் பேசுறேன், சிரம்மான்ல இருந்து.
1: சிரம்மான்ல இருந்து கார்த்திக் பேசுறீங்க, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் பொன் கோகுலம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சரி, பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அப்படின்னும் போது என்ன பாடலை கேட்பதற்காக நீங்க யோசிச்சிருக்கீங்க?
0: காலங்களில் அவள் வசந்தம்.
1: ஏன் குறிப்பா அந்த பாடலை கேட்டிருக்கீங்க?
0: வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி கேட்கிற பாடலு. ஃபாதர் வந்து ரொம்ப விரும்பி கேட்பாரு அந்த பாடலு.
1: நீங்க பாடுவீங்களா?
0: காலங்கள்

0: நான் ராணி குளத்துலங்க வந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க ராணி, என்ன பாடலை கேட்க போறீங்க?
0: கண் எதிரே தோன்றினாள்.
1: கண் எதிரே தோன்றினாள்,
0: அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்.
1: சரி, அந்த பாடலை

0: பூச்சவங்கல இருந்து அம்பிகா பேசுறேன்.
1: சொல்லுங்க,
0: பாட்டு விரும்பி கேட்கலாங்களா?
1: தாராளமா கேட்கலாம். என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் அந்த பாட்டு பாடு.
1: கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா தானே?

கண்கள் உறங்கிடுமா இது போன்ற பாடல்களை கேட்கும் போது? நிச்சயமாக உறங்காது. சரிங்க, உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் அழைத்து கேட்கும் நேரம் இப்பொழுது. ஆக ஏற்கனவே பேசிய நேர்கள் கொஞ்சம் புதிய நேர்களுக்கு வழிவிடலாம். ஏன்னா ஒவ்வொரு அழைப்புமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நேரமா அவங்க காத்திருந்து காத்திருந்து நமக்கும் ஒரு நாள் கிடைக்காதா வாய்ப்பு அப்படிங்கிறதுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான நேர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஒரு நாளாவது நம்ம வானொலியில நம்மளுக்கு பிடித்த பாடலை கேட்க மாட்டோமா அப்படிங்கிற ஆசையில நிறைய பேர் அந்த இயக்கத்துல நமக்கு அழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால அதிர்ஷ்டத்தின் பேர்ல ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்படின்னாலும் இந்த வாரம் எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்களேன். சரியா, சுழியா 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 அடுத்த ஒரு பாடல் பாடலுக்கு பிறகு நேர்களின் விருப்ப பாடல்களை கேட்கலாம்.

0: நான் ஜெயா பேசுறேன் கோகிலம். நான் வந்து இன்னைக்கு வந்து என்னோட தோழிங்களுக்காக, எல்லா தோழிங்களும் இருக்காங்க, அவங்களுக்காக சிரிக்க தெரிந்தால் போதும் அந்த பாட்டு கேட்கலான் இருக்கேன். சிரிக்க தெரிந்தால் போதும், துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும்.
1: நிச்சயமா சிரிச்சுட்டே இருங்க. நன்றிங்க ஜெயா அழைப்புக்கு.

எஸ் அந்த பாடலை கொண்டு வந்தார். பரிசுத்துறைக்காக அந்த பாடல் இடம்பெற்றது. நிறைய பேர் அழைச்சிட்டே இருக்கீங்க, மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அழைத்து பேசிய அத்தனை நேயர்களுக்கும் நம்முடைய நன்றி. அழைப்பு கிடைக்காதவர்களை ரொம்ப ரொம்ப மன்னிக்கணும். அடுத்த முறை நிச்சயமாக உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறும். இது பாசமா பாசம் மலர் துறைக்காக இந்த பாடல் உங்களுக்காக. வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கும் அதே வேளையில வாகனத்தில் பயணம் செய்து கொண்டே கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும்

0: கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, தினமும் நாம் நாட்காட்டி தாள்களை கிழிக்கின்ற போதே நமது வாழ்க்கையின் நாட்களும் கிழிக்கப்படுகின்றன. ஜனவரி ஆரம்பித்த வேகத்திலேயே டிசம்பரும் முடிந்து விடுகிறது. காலமெனும் புயல் வேக பயணத்தில் கடந்து போன நேரமும் காலமும் நமது வாழ்க்கையின் எஞ்சிய பகுதியை கற்பூரமாய் கரைத்து கொண்டே இருக்கிறது. நேரமே சரியில்லை என்பதும் காலத்தை நொந்து கொள்வதும் இயலாமையின் அடையாளமாகும். எனக்கும் நல்ல நேரம் வரும், அப்போது நான் ஜெயிப்பேன், அதுவரை காத்திருப்பேன் என்று சொல்வதும் சோம்பேறித்தனத்தின் அடையாளமாகும். எனவேதான் தயவு செய்து காலத்தை யாரும் ஏசாதீர்கள். ஏனென்று சொன்னால், காலத்தை நானல்லவா படைத்தேன் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். பொதுவாக கால நேரத்தின் அருமை நமக்கு தெரிவதே இல்லை. ஓரிரு மதிப்பெண்களை இழந்து தேர்வில் தோல்வியை தழுவிய மாணவர்களை போய் கேட்டு பாருங்கள். இழந்து போன ஒரு வருடத்தின் அருமையை பற்றி அழுகியோடு சொல்லுவார்கள். குறை மாதத்தில் பிரசவித்த தாய்மார்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள், ஒரு மாதத்தின் அருமையை பற்றி உவகையோடு சொல்லுவார்கள். தினக்கூலி பெறுகின்ற உழைப்பாளியை போய் கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியம் என்று சொல்லுவார்கள். நீண்ட நேரமாக போராடியும் மருத்துவ சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழக்கின்ற நிலை ஏற்படுகிற போது மருத்துவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மணி நேரம் முன்பே இவரை கொண்டு வந்திருந்தால் எப்படியும் நாங்கள் காப்பாற்றியிருப்போமே என்று கைசேதப்படுகிற போது ஒரு மணி நேரத்தின் அருமையை நமக்கு புரிய வைப்பார்கள். புகை வண்டியையோ விமானத்தையோ தவறவிட்ட பயணிகளை போய் கேட்டு பாருங்கள், ஒரு நிமிடம் என்பது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லுவார்கள். ஓட்டப்பந்தய தடகளத்தில் ஒரு வினாடி வித்தியாசத்தில் தங்கப் பதக்கத்தை தவறவிட்ட இரண்டாம் நிலை வீரர்களை போய் கேட்டு பாருங்கள், ஒரு வினாடி என்பது எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லுவார்கள். கோடி கோடியாய் கொட்டினாலும் கடந்துவிட்ட நாட்களையோ நேரங்களையோ நம்மால் விலக்கி வாங்கவே முடியாது. இதை குறிப்பிட்டுத்தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல் அஸ்ர் என்கிற அத்தியாயத்தில் கூறுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தை வீணாக்குவதில், நேரங்களை வீணாக்குவதில் மனிதன் பெரும் நஷ்டவாளியாக இருக்கிறான் என்பதாக தனது வருத்தத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எனவே நாம் இலக்கு எது, லட்சியம் எது என்பதை தீர்மானித்து திட்டமிட்டு செயல்பட்டால்தான் இலகுவான முறையிலே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் நமக்காக பொழுது விடுகின்றது. நமக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் 24 மணி நேரத்தை இலவசமாகவே தருகிறான். அவற்றை நாம் செதுக்கும் விதம் பொறுத்துத்தான் ஒவ்வொரு நாளும் மதிப்பு உடையதாகவும் மதிப்பு அற்றதாகவும் கருதப்படுகிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே நமக்கு விளக்கம் சொல்லுவார்கள். 5 பருவங்கள் ஏற்படுவதற்கு முன்னால் 5 பருவங்களை வெற்றி தரும் பருவமாக காலமாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள். உங்களுக்கு வயோதிகம் ஏற்படுவதற்கு முன்னால் வாலிப பருவத்தை வெற்றி தரும் பருவமாக கருதி கொள்ளுங்கள். உங்களுக்கு நோய் ஏற்படுவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை நீங்கள் வெற்றி தரும் பொருளாக கருதி கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏழ்மை ஏற்படுவதற்கு முன்னால் வசதியான காலத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 4, உங்களுக்கு வேலைகள் ஏற்படுவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். 5, ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அப்படியே மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையை நீங்கள் அழகான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு நல்ல விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தையும் காலத்தையும் நாம் திட்டமிட்டு செயல்படுவோம். வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் எப்போதும் முயற்சி எடுப்போம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கி.
0: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. நாட்டின் மொழிக்கு விடை கொடுக்கவிருக்கின்றோம். இந்த அளவில் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன்கோகிலம் மீண்டும் நாளை திங்கட்கிழமை காற்றின் மொழியில இரவு சந்திக்கவிருக்கின்றோம். நிறைவான பொழுதாக இன்றைய பொழுது உங்களுக்கு அமையட்டும். நாளைய பொழுது நல்ல பொழுதாக உங்களுக்கு விடையட்டும். நினைத்த காரியம் அத்தனையும் சிறப்பாக மகிழ்ச்சியாக உங்களுக்கு அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நாளை சந்திப்போம்.
4: உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: தளம். இது நம்மூர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: இது இலவசமா தான் குடுக்கறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
3: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
2: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
3: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன். நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
2: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
3: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
2: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
3: கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
2: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
3: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
2: இப்படிக்கு
3: மின்னல் FM.
4: மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னலஃபன்.

0: தோசை எடுத்துருவாங்க.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாடுங்க, உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை

0: விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
1: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.

0: இருக்காண்டி, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்றீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:30.
1: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்னதன் வந்தானா நம்ம சங்க

இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன். கதை எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: மின் நல்ல ஃபேம், இளமை புதுமை இனிமை.

ஆர்டிஎம் மினல் ஃபார்ம் கேக்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் ஃபார்ம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தேசிய முக்கியத்துவத்தை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்படும் திட்டங்களில் நிதி கசிவோ முறைகேடோ நிகழக்கூடாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். எதிர்கால தலைவர்கள் தொடர்ந்து உயர்நெறியை கடைபிடிக்கும் அதேவேளை நேர்மையான நிர்வாகத்தை கட்டமைக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். இவ்வாண்டு நாடு முழுவதும் உள்ள 38 நல்வாழ்வு மையங்களின் சேவையின் வழி 500,000 மேற்பட்டோர் பயனடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. நோய் தடுப்பு முனைப்புகளை வலுப்படுத்தும் அதேவேளை ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் பொருட்டு அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக அது கூறியது. தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சின் கீழ் வழங்கப்படும் உதவி நிதி விண்ணப்ப நடைமுறைகளில் செல்வாக்கு அல்லது உள்தொடர்புகளை கையாளும் நடவடிக்கைகளில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசாங்கம் வழங்கும் அனைத்து நிதிகளும் வணிக கடன் உதவிகளும் தகுதி பெற்ற மலேசியர்களுக்கு முறையாக விநியோகிக்கப்படும். அதில் எவ்வித அரசியல் தொடர்பும் அவசியமன்று என அமைச்சர் ஸ்டீவன் சிம் சிங் கியோங் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் சுதந்திர நாளன்று துப்பாக்கிச்சூட்டு தொடர்பான சம்பவத்தில் 36 அதிகமான உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டன. மேலும் 100 மேற்பட்டோர் காயமடைந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 4 இரவு தென்கிழக்கு வாஷிங்டனில் 55 ஆடவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் காவல்துறையால் கண்டெடுக்கப்பட்டார். நியூயார்க்கின் வெவ்வேறு பகுதிகளிலும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பிரான்சின் தெற்கில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் உலகின் புகழ்பெற்ற சைக்கிள் பந்தயம் டுவர் லி பிரான்ஸ் பாதிக்கப்பட்டுள்ளது. அதன் 3 கட்ட பந்தயம் ஸ்பெயின் கிரனோல்ஸிலிருந்து தென் பிரான்ஸ் லாஸ் ஏஞ்சலஸ் வரை அட்டவணையிடப்பட்டுள்ள நிலையில் அதனை தொடர்வது குறித்த முடிவு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. உலக கிண்ண கார்பந்து 16 அணிகள் சுற்றில் இன்று காலை 2 முதன்மை அணிகள் களமிறங்கின. பிரேசிலுக்கும் நோர்வேக்கும் இடையிலான ஆட்டத்தில் நோர்வே 2 சுழியம் என்ற கோல்களில் வெற்றி பெற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யா

மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

0: அன்பான மீனலஃபம் நேர்களே, இன்று பாடல்களுக்கு இடையிலே அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, அருள்மறையாம் அல் குரான் ஷெரீஃபிலே அல்லாஹ் ஒரு வசனத்திலே முத்தான மூன்று குணங்களை குறிப்பிட்டு காட்டுகின்றான். الَّذِينَ يُنْفِقُونَ فِي السَّرَّاءِ وَالضَّرَّاءِ وَالْكَاذِبِينَ الْغَيْظَ وَالْعَافِينَ عَنِ النَّاسِ وَاللَّهُ يُحِبُّ الْمُحْسِنِينَ. அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள், கோபத்தை விழுங்கி விடுவார்கள், மனிதர்களின் குற்றங்களை மன்னித்து விடுவார்கள். அல்லாஹ் இத்தகைய அழகிய குணமுடையவர்களை நேசிக்குகின்றான். இந்த வசனத்தின் மூலமாக இரையச்சமுடையோரை பற்றி அல்லாஹ் கூறும் போது, அவர்கள் வறுமையிலும் வளத்திலும் பிறருக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள், பிறரால் கோபம் கொள்ளுமாறு தூண்டப்பட்டாலும் அந்த சமயத்தில் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இன்னொரு வசனத்திலே, கோபம் ஏற்படும் போது அந்த கோபத்தை அவர்கள் தங்களுடைய முயற்சியால் தணித்துக் கொள்வார்கள் என்றே அல்லாஹு தாலா இன்னொரு வசனத்திலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகின்றான். வைதா மா கதிபூஹும் யஃபிரூன் என்று இந்த வசனத்தை அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகின்றான். நம்பிக்கையாளர்களுக்காக உம்முடைய பணிவெண்ணும் இறக்கையை தாழ்த்துவீராக என்று அல்லாஹ் கூறும் போது, இன்னும் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டால் அவர்கள் அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, எதனால் அந்த கோபம் ஏற்பட்டதோ, யாரால் அந்த கோபம் உண்டானதோ, அவர்களை மன்னிப்பார்கள் என்றும் அல்லாஹு தாலா இந்த மூன்று குணங்களிலே முக்கிய குணம் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள், யாரால் அந்த கோபம் உண்டானதோ அந்த கோபத்திற்குரிய காரணத்தையும் அவர்கள் மன்னித்து விடுவார்கள் என்று இந்த முத்தான மூன்று குணங்களிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். யாரேனும் ஒரு மனிதர் தன் முஸ்லிம் சகோதரரிடம் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க இவர் அவரை மன்னிக்கவில்லை என்றால், அநியாயமாக வரி வசூலிப்பவருக்குரிய பாவம் இவருக்கு கிடைத்துவிடும். பாருங்கள், எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தவறு செய்வது என்பது மனிதர்களுடைய இயல்பு. அந்த தவறு செய்துவிட்ட மனிதர் வந்து தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கின்ற பொழுது, மகத்துவமிக்க மாண்பாளன் அல்லாவே மன்னிக்க தயாராக இருக்கின்றான். ஆனால் மனிதர்களுக்குள் நாம் தான், மன்னிக்க மாட்டேன், நீ என் பக்கம் திரும்பியே பார்க்காதே என்று அவரை வெறுத்து ஒதுக்குகின்றோம். அப்படி செய்யக்கூடாது. அதைத்தான் இந்த ஹதீஸிலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கின்றார்கள். மன்னிப்பு பெற வருகின்ற அந்த மனிதரை பார்த்து நாம் மன்னிக்கவில்லை என்று சொன்னால், அவருக்காக வேண்டி வரி வசூலிப்பவருக்குரிய பாவம் நம்மை சேர்ந்து விடும் என்று எச்சரிக்கை செய்கின்றார்கள். எனவே மன்னிப்பு என்பது மகத்தான குணம், நபிமார்களுடைய குணமாக இருந்து கொண்டிருக்கின்றது.

நேயர்களே, ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடம், எனது இரட்சகனே, உன் அடியார்களில் உன்னிடத்தில் மிகவும் கண்ணியத்துக்குரியவர் யார் என்று கேட்டார்கள். பழிவாங்க சக்தி இருந்தும் மன்னித்து விட்டவர்தான் என்று அல்லாஹு தஆலா கூறினான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் பைஹக்கி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற நபித்தோழர் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய பணியாளரின் தவறை எத்தனை தடவை மன்னிப்பது என வினவினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அவர் மீண்டும் அவ்வாறே கேட்க, தினமும் 70 முறை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். இந்த ஹதீஸும் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தாழ்வு மனப்பான்மைகள், விட்டு கொடுக்க மனப்பான்மைகள் இன்றெல்லாம் அதிகம் அதிகம் குறைந்து கொண்டே வருகின்றன. மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையும் அதிகம் அதிகம் குறைந்து கொண்டே வருகின்றன சமுதாயத்தில். யாராவது நமது உறவினர்களிலோ அல்லது நம்மிடத்திலே வேலை செய்யக்கூடிய பணியாளரிடத்திலோ ஏதாவது தவறுகள் நிகழ்ந்து விடுமே ஆனால் அதற்காக வேண்டி அவரை பணி நீக்கம் செய்கின்றோம், அவரை பழி வாங்குகின்றோம். ஆனால் அண்ணலின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் எதனை சுட்டி காட்டுகின்றது என்று சொன்னால், நாம் அவருக்கும் அவகாசம் கொடுக்க வேண்டும், மன்னிப்பும் மாண்புடையது என்பதைத்தான் இதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது.

நேயர்களே, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய உயிரை கைப்பற்ற மலக்கு வானவர் வந்தார். அப்பொழுது அவரிடம், நீ உலகில் ஏதேனும் நற்செயல் செய்தீரா என கேட்கப்பட்டது. எனக்கு தெரிந்தவரை அப்படி எந்த செயலும் இல்லை என்றார். உன் வாழ்நாளை பற்றி சிந்தித்துப்பார் என்று அவரிடம் சொல்லப்பட்டது. அவர் மீண்டும், எனக்கு தெரிந்தவரை அப்படி எந்த அமலும் இல்லை, ஆயினும் ஓர் அமல் உண்டு. நான் உலகில் மக்களுடன் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்யும் பொழுது அதில் செல்வந்தர்களுக்கு அவகாசம் தருவேன், ஏழை எளியோரை மன்னித்து விடுவேன் என்றார். அதன் காரணமாக அல்லாஹு தாலா அவரை சுவர்க்கத்தில் நுழைய வைத்தான் என்று ஒரு ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி நாம் பிறருக்கு செய்யக்கூடிய அந்த நன்மைகளின் மூலமாக சுவர்க்கத்துடைய பாக்கியமும் நமக்கு கிடைக்கின்றது என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன். நான் வயதில் சிறியவனாக இருந்ததால் என்னுடைய வேலை யாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருப்பப்படி இருக்கவில்லை. சிறு வயதின் காரணமாக என்னால் பல தவறுகள் நிகழ்ந்துவிடும். ஆனால் இந்த 10 வருட காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சீ என்று கூட சொன்னதில்லை. இந்த வேலையை ஏன் செய்தாய், இதை ஏன் செய்யவில்லை என்று என்னை அதட்டியதில்லை, என்னை சத்தமிட்டதில்லை என்று ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணத்தை பற்றி குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த முத்தான குணம், செல்வத்திலும் வறுமையிலும் தர்மம் செய்தல், வசதியான காலங்களில் மட்டுமல்லாமல் கஷ்டமான வறுமையான நிலையிலும் பிறருக்கு கொடுத்து உதவுவது, கோபத்தை அடக்குதல், அளவுக்கு மீறிய கோபம் வரும்போது அதனை விழுங்கி பொறுமையை கடைபிடிப்பது, 3வது மன்னித்து விடுதல், மற்றவர்கள் தனக்கு செய்த தீங்குகளை பொறுத்து கொண்டு அவர்களை மன்னிப்பது. இந்த 3 குணங்களும் ஒருவரை சிறந்த மனிதராகவும் சமுதாயத்தில் நன்மதிப்பை பெற்ற மனிதராகவும் மாற்றும். அல்ல நாயன் அல்லாஹ் நற்கிருபை புரிவானாக.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: இனிய வணக்கம், வணக்கம். இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு புதியதொரு நாள். தெய்வீகன் மோகனோடு உங்களுடைய காலை பொழுது இனிதே தொடங்குகின்றது.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம். தெய்வீகன் காலை 10 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய சுவாரஸ்ய கதைகள் உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கோம்.
0: என்னங்க விடாது பெய்து கொண்டிருக்கிறது, நேற்றிலிருந்து மாறி பெய்து கொண்டிருக்கின்றது.
1: எழுந்திருக்க முடியல
0: காலை பொழுது நல்லபடியா போகணும். ஒரு ஒரு காணொளி பார்த்த மோகன், அதை வந்து கண்டிப்பா நேர்களோடய உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு
1: சொல்லுங்க.
0: நல்ல மழை பெய்து, பெய்யும் போது சாலையில மரம் விழுந்துருது. விழுந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஒரே நெரிசல் அந்த சாலையில. எல்லாமே வந்து போக்குவரத்து நிலை குத்துனத பத்தி பேசுறாங்க, கோபப்படுறாங்க. யாரும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. சில பேர் அதை பார்த்து தாண்டி போய்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது பள்ளி செல்லும் ஒரு மாணவர் மட்டும் அவர் வந்த வாகனத்துல இருந்து இறங்கி போய் என்ன பிரச்சனைன்னு பாக்குறாரு. பார்க்கும் போது தெரியுது மரம் விழுந்துருச்சு, அந்த மரத்தை அங்கிருந்து அகற்றாது, ஒண்ணுமே நடக்க போறது இல்லை அப்படின்ட்டு. அவர் ஒண்ணுமே யோசிக்கல, பட்டுன்னு போய் அந்த குட்டி பையன் அந்த மரத்தை தூக்குறதுக்கு முயற்சி பண்றாரு. அவ்வளவு நேரம் அங்க நின்னு பாத்துட்டு இருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த பையனுடைய செயலை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரா மெல்ல வந்து அந்த பையனுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அங்க விளையாண்டுட்டு இருந்த சின்ன சின்ன குட்டி பிள்ளைங்க தான் வந்து உதவி செய்யறாங்க. அதை பார்த்துதான் மற்றவர்கள் வராங்க. மழையை பொருட்படுத்தாது அவங்க வந்து செய்த அந்த காரியத்தினால கொஞ்ச நேரத்துல ஒரு 50-60 பேர் சேர்ந்து அந்த மரத்தை தூக்கி இன்னொரு பக்கம் சாய்த்ததுனால போக்குவரத்து சீரானது.
1: சரி, இதுல என்ன தெரிந்த அப்படின்னா ஒரு பிரச்சனையா பார்க்கும் போது அது இன்னும் போய்கிட்டேதான் இருக்கும். ஏதாவது ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கும். அதை கண்டறிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து கொஞ்சம் நம்ம தள்ளியும் ஆகலாம் இல்லையா.
0: இன்னொன்னு என்னன்னா, இவங்க பண்ணுவாங்க அவங்க சரிப்படுத்துவாங்க அப்படின்னு யோசிக்கிறத விட நம்ம என்ன செய்யறோம்னு யோசிச்சு நாமும் அதுல போய் கையை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் உடனே தீரும், எல்லாம் நல்லபடியா போகும்.
1: இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய நாளே ரொம்ப நல்ல நாளாக, சிறப்பான நாளாக நாம தொடங்கலாம்.
0: ஃப்ரீ அப்படின்னு தேடி பாருங்க இந்த காணொலி உங்க கண்ணுக்கு தென்பட்டா மற்றவங்களோட பகிர்ந்துக்குங்க. திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 22 நாள் 2026 ஜூலை 6 திங்கட்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: திங்கட்கிழமை சிவன் போற்றி பாடலோடு தொடங்கலாம்.

0: கமினலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: வணக்கம், நான் கோச் வீன்குமார் பேசுறேன். போன வாரத்தோட தொடர்ச்சி தான் இந்த ஒர்க் அவுட், அதாவது சைட் ஆப்ளிக் லெஃப்ட் ஹேண்டில எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்ற இன்னொரு விதமான ஒர்க் அவுட்டை இப்ப நம்ம செய்யலாம் பாப்போமா. சரி, முத கீழே யோகா மேட்டை போட்டுட்டு உங்களோட உடம்ப சைட்ல படுத்துக்குங்க. சைட் பக்கவாட்டில், அதாவது உங்களோட கையும் ஒரு காலும் மட்டும்தான் தரையில இருக்கணும், இன்னொரு கையும் காலும் மேல இருக்கணும். சரியா? அப்ப ஒரு கையை மட்டும் உங்களோட தலையின் பக்கவாட்டில் வச்சுக்குங்க. இப்ப உங்களோட கால்கள் ரெண்டையும் மடக்கி நெஞ்சு வரைக்கும் கொண்டு வாங்க. இப்ப பக்கவாட்டில் வச்சிருக்கோம் உங்களோட கைய எடுத்து நேரா உங்களோட இடுப்ப வந்து தொட்டு திரும்பவும் மேல போகணும். சரியா? அதாவது இதுதான் சைட் கிரான்ச்னு சொல்லுவோம். ஓகே, இந்த சைட் கிரான்ச் வந்துட்டு நம்ம 15 தடவை செய்யணும், 4 செட் செய்யணும். இதை தொடர்ந்து நீங்க செய்ய செய்ய செய்ய கண்டிப்பா உங்களோட அந்த சைட் ஆப்ளிக், அதாவது அந்த சைட்ல இருக்கும் லெஃப்ட் ஹேண்டில் குறையறத கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. இது பழக்கம் ஆனதுக்கு அப்புறம் 15 to 25 இல்லைன்னா 30 வரைக்கும் கூட இந்த ரேப்ஸ் வந்து நீங்க போலாம். சரியா? நாளைக்கு இன்னொரு விதமான ஒர்க் அவுட் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: தோல்விகள் தான் ஒருத்தர் செதுக்குது அப்படின்னு முன்சலட பாடல்ல சொல்லப்பட்டிருந்தது. 6:43 ஆயிருச்சு.
1: கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போற தொடக்கமா மலேசிய நண்பர்ல என்ன வந்திருக்கு சொல்லுங்க.
0: மலேசிய நண்பர்ல மின்னல் பண்பலையில் மீண்டும் கலப்படம் ஜோஹரில் ஆரம்பமானது குறித்த முழு விவரங்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கின்றது.
1: அடுத்த மக்கள் ஓசையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, ஜோஹர் சிங்கப்பூர் நுழைவாயிலில் டிஜிட்டல் நடைமுறை ஜனவரியில் அறிமுகம். இதனால் வந்து நெரிசலை குறைப்பதற்கான ஒரு முன்னெடுப்பாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதை வந்து தெரிவிச்சிருக்காரு.
0: கவனத்தீர்த்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தி, வரும் அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரைக்கும் 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான மதிப்பீட்டு தேர்வு நடைபெறும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றது. ஏறக்குறைய 400,000 மாணவர்கள் இதை எழுதுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: நாடு முழுவதும் 220,000 அதிகமான டீசல் வாகன உரிமையாளர்கள் கூடுதல் டீசல் கோட்டா கோரி மனு செய்திருந்தாங்க. இவர்களின் மனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவர்களின் மாதாந்திர போடி டீசல் கோட்டா அளவு 300 லிட்டராக உயர்த்தப்பட்டிருப்பதாக 2வது நிதி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க.
0: இவை வந்திருக்கக்கூடிய செய்திகள், மற்ற செய்திகள்லாம் இன்னும் நிறைய இருக்கு. பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. அப்பப்ப நாங்களும் பகிர்ந்து கொள்றதுக்காக காத்துக்கிட்டே இருக்கோம். காலையிலே வந்து நடந்த ஆட்டம் குறித்து சொல்லணும். நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு பிரேசில் வந்து அடுத்த சுற்றுக்கு தயாராகணும், போகணும் அப்படின்றது.
1: 1-2 அப்படின்னு 2 கோல்களை நோர்வே வந்து புகுத்தி அடுத்த சுற்றுக்கு நோர்வே தான் போறாங்க.
0: பிரேசிலுடைய உலகக்கிண்ண காட்பதற்கான பயணம் இங்கே ஒரு நிறைவுக்கு வருது. இது பற்றி 7 மணிக்கு பிறகு நம்ம பேசுவோம். நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும், காத்திருங்கள். இது பற்றிய விவரங்கள் வந்துட்டே இருக்கு. இப்போ நீங்க எங்ககிட்ட கூப்பிட்டு பேச போறீங்க.
1: வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க, அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க இல்லையா, பாட்டி தாத்தா கூட சொல்லலாம், நம்ம இந்த காலிலே தூக்கத்துல இருந்து எழுந்ததுக்காக சில யுக்திகளை வந்து கையாள்வாங்க.
0: என்ன மாதிரி யுக்தி சொல்லுங்க.
1: உதாரணத்துக்கு சில பேர் காத்தாடி இந்த ஃபேன் அடைச்சு விட்டுருவாங்க. சில பேர் வீட்டுல ஏதாவது சத்தமா, இப்ப வானொலியில சத்தமா வச்சிருவாங்க, அப்பயாவது எழுந்திருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தினசு தினசா புதுசு புதுசா ஏதாவது இருக்கும்.
0: ரொம்ப ரொம்ப எல்லா வீட்லயும் வழக்கமான ஒண்ணு இருக்கும், சாமி பாட்டு ஓடும். அது வந்து பக்கத்து வீடு முன்னுக்கு கேட்கிற அளவுக்கு வச்சிருவாங்க. நம்ம வழக்கமாவே சாமி பாட்டு வருது எழுந்திருச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சுப்பிரபாதமோ சஸ்தி கவசமோ இந்த மாதிரி வரும். உங்க வீட்டுல நீங்க என்ன யுக்தியை பயன்படுத்திட்டு இருக்கீங்க, கூப்பிடுங்க பேசுவோம்.
1: 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு நாள் ஒரு தாத்தாவும் அவருடைய பேரனும் பசியால் ஒரு கடையில் பூரி வாங்கி சாப்பிட அமர்ந்தார்கள். தாத்தா பூரியை சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஆனால் பேரன் அமைதியாக எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த தாத்தா கேட்டார், என்னாச்சு பேரா, ஏன் சாப்பிடாம யோசிக்கிற? பேரன் சொன்னான், தாத்தா, என் அப்பா அம்மா எப்பவும் வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் மட்டும்தான் தெரியுது. கஷ்டப்படாம வெற்றி பெற ஏதாவது வழி இருக்கா? தாத்தா புன்னகைத்து கையில் இருந்த பூரியை காட்டி சொன்னார், பேரா, இந்த பூரியை பாரு. இது இப்படி இலகுவாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஆனால் இது உருவாக எவ்வளவோ சூடையும் அழுத்தத்தையும் தாங்கி இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலையும் பல அடிகளை தாங்கின பிறகுதான் அழகான சிலையாக மாறுகிறது. வாழ்க்கையும் இப்படிதான். கஷ்டத்தையும் வலியையும் தாங்காம யாரும் வெற்றி அடைய முடியாது. பிறகு தாத்தா சொன்னார், பெற்றோர்கள் பல நேரங்களில் ஜெயிக்க வேண்டும் என்று மட்டும் சொல்கிறார்கள். ஆனால் ஜெயிக்க வேண்டுமானால் முதலில் கஷ்டத்தையும் தோல்வியையும் தாங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வளர்க்க வேண்டும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வெற்றி என்பது கஷ்டம் இல்லாமல் கிடைக்கும் பரிசு அல்ல. கஷ்டத்தையும் தோல்வியையும் பொறுமையுடன் எதிர்கொள்பவர்களுக்கு தான் வெற்றி நிலைத்திருக்கும். ஜெயிக்க ஆசை மட்டும் போதாது, அதற்கான வலியையும் தாங்க மனதை வளர்த்து கொள்ள வேண்டும். கஷ்டம் ஒரு தடை அல்ல, அது வெற்றிக்கு நம்மை தயார் செய்யும் ஒரு பயிற்சி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணே.

0: வருடாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-7-2-9-1-9. வணக்கம். நல்ல கேட்ட கேள்வி. காலையில உங்களை எழுப்புறதுக்கு என்ன யுக்திய பயன்படுத்துவாங்க? தர்ஷினி என்னமோ தண்ணியை தெளிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க.
1: முதல்ல சொன்ன மாதிரி பொதுவா வீடுகள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வானொலியை ரொம்ப சத்தமா வைக்கிற ஒரு பழக்கம் சில வீடுகள்ல தான் இருக்கு. என்னன்னா, திடீர்னு பிள்ளைங்க வந்து எழுந்திருக்கல அப்படின்னா சத்தமா வைக்கிற ஒரு சூழல் அதிகமா எங்க வீட்டுல நடக்கும் அப்படின்னு ரமேஷ் சொல்லியிருந்தாரு.
0: வாங்க, உங்களுக்கு ஏதாவது கதைகள் இருந்தா எங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 3-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8. இந்த காலையில ஒருத்தவங்க எழுப்புறதுன்றது கஷ்டம், அதனால வீட்டுல சில யுக்திகளை கையாளுவாங்க. அது என்ன அப்படின்றது சொல்லுங்க.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: தேசிய முக்கியத்துவத்தை மையமாக கொண்ட திட்டங்களில் நிதி கசிவோ முறைகேடோ நிகழக்கூடாது. பொதுச்சேவை ஊழியர்களின் நலனை காப்பதில் மடானி அரசு தொடர் கடப்பாடு. வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தேசிய முக்கியத்துவத்தை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்படும் திட்டங்களில் நிதி கசிவோ முறைகேடோ நிகழக்கூடாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். எதிர்கால தலைவர்கள் தொடர்ந்து உயர் நெறியை கடைபிடிக்கும் அதேவேளை நேர்மையான நிர்வாகத்தை கட்டமைக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். ஆற்றல் துறையில் துர்க்மெனிஸ்தானில் உள்ள உலகின் மிகப்பெரிய எரிவாயு சேமிப்பு கிடங்குகளில் ஒன்றை அணுகும் வாய்ப்பை மலேசியா பெற்றுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். அத்திட்டம் நாட்டிற்கு பல பில்லியன் ரிங்கிட் வருவாயை ஈட்டித்தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்தது 30 ஆண்டுகளுக்கு தேவையான பெட்ரோலிய விநியோகத்தை அத்திட்டம் நல்கும் நிலையில் எதிர்கால தலைமுறையினருக்கும் பயனளிக்கும் என்றார் அவர். இதனிடையே இனப்பின்னணியை பொருட்படுத்தாமல் உயர் நெறிமிக்க தலைமைத்துவத்தை உருவாக்குவதில் மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். நெருங்கிய ஆதரவாளர்களை கொண்டு இயங்கும் அரசியல் கலாச்சாரம் மலையேறிவிட்டதாக அவர் கூறினார். நாட்டின் வளங்கள் முழுமையாக மக்களுக்கு பயனளிக்கும் நோக்கில் ஊழலை ஒழிப்பதில் முக்கிய கவனம் செலுத்தப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். சில தரப்பினரால் வேண்டுமென்றே தூண்டிவிடப்படும் குறுகிய இன உணர்வுகள் சுட்டிக்காட்டிய பிரதமர், கடந்த கால முறைகேடுகளை மறைப்பதை நோக்கமாக கொண்ட வெறும் அரசியல் பேச்சுகளை கருத்தில் கொள்ளாமல் நேர்மை நாணயத்தின் அடிப்படையில் தலைவர்களை மதிப்பிடுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். இவ்வேளை கூட்டரசு அரசாங்கம் பொதுச்சேவை ஊழியர்களின் நலனை காப்பதில் தொடர் கடப்பாடு கொண்டுள்ளது. அத்தரப்பினரின் வாழ்க்கை செலவின சுமையை குறைக்கும் வகையில் கட்டுப்படி விலை வீடுகள் திட்டம் முன்னெடுக்கப்படுவதை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். ஏற்றம் கண்டுள்ள குடியிருப்புகளின் விலையை சமநிலைப்படுத்தும் அதேவேளை நாட்டுக்காக சேவையாற்றுபவர்களுக்கு சொந்த மனை இருப்பதையும் உறுதி செய்யும் நோக்கில் அந்த முனைப்பு மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இவ்வேளை கட்டுப்படி விலை வீடுகள் திட்டத்தை அரசாங்க நிறுவனங்களுக்கு சொந்தமான நிலங்களில் கட்டமைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக நம்பிக்கை கூட்டணி பிஹெச் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மேலும் கூறினார். தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சின் கீழ் வழங்கப்படும் உதவி நிதி விண்ணப்ப நடைமுறைகளில் செல்வாக்கு அல்லது உள்தொடர்புகளை கையாளும் நடவடிக்கைகளில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசாங்கம் வழங்கும் அனைத்து நிதிகளும் வணிக கடன் உதவிகளும் தகுதி பெற்ற மலேசியர்களுக்கு முறையாக விநியோகிக்கப்படும். அதில் எவ்வித அரசியல் தொடர்பும் அவசியமன்று என அமைச்சர் ஸ்டீவன் சிம் சிக்யோங் வலியுறுத்தியுள்ளார். விண்ணப்ப ஒப்புதலுக்கு அரசியல் ஆதரவு கடிதங்கள் அல்லது மூன்றாம் தரப்பினரின் தலையீடு தேவைப்படும் நடைமுறையை முற்றிலுமாக ஒழிப்பதில் அமைச்சு உறுதியாக உள்ளதாக ஸ்டீவன் சிம் கூறினார். இவ்வாண்டு நாடு முழுவதும் உள்ள 38 நல்வாழ்வு மையங்களின் சேவைகளின் வழி 500,000-க்கும் மேற்பட்டோர் பயனடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. நோய் தடுப்பு முனைப்புகளை வலுப்படுத்தும் அதேவேளை ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக அது கூறியது. நோய் தடுப்பை நாட்டின் ஆரோக்கியத்திற்கான ஒரு முக்கிய முதலீடாக மாற்றும் அமைச்சின் உறுதிப்பாட்டினூடே அந்த இலக்கு வரையப்பட்டுள்ளது. மேலும் நடத்தை நுண்ணறிவு, பிஹேவியரல் இன்சைட், BI, சுகாதார விழிப்புணர்வு மேம்பாட்டு அணுகுமுறை ஆகியவை மக்களின் வாழ்க்கை முறையை மாற்றியமைக்க துணை புரிந்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஜொஹர் மாநில தேர்தல் கலந்துரையாடல் திட்டமிட்டபடி ஜூலை 7-ம் நாள் செவ்வாய்க்கிழமை நடைபெறும். அம்மாநில மந்திரி பசார் டத்வன் ஹாஃபிஸ் காசி பிற பணிகள் காரணமாக அதில் கலந்து கொள்ள இயலவில்லை. எனினும் மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM ஆஸ்ட்ரோ அவானி சினார் ஹரியான் இணைந்து நடத்தும் அந்த கலந்துரையாடல் அட்டவணையிடப்பட்டபடி மேற்கொள்ளப்படும். ஜொஹர் ஒளிபரப்புத்துறையின் RTM அரங்கில் 8 மணிக்கு அந்த கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபாடில், நம்பிக்கை கூட்டணியின் புத்ரிவங்சா வேட்பாளர் டாக்டர் மஸ்லி மாலிக் உட்பட 200 பேர் கலந்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல், பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
2: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
4: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
3: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
2: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: அமெரிக்காவில் சுதந்திர நாளன்று துப்பாக்கிச் சூட்டு தொடர்பான சம்பவத்தில் 36 அதிகமான உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டன. மேலும் 100 மேற்பட்டோர் காயமடைந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 4 இரவு தென்கிழக்கு வாஷிங்டனில் 55 ஆடவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் காவல்துறையால் கண்டெடுக்கப்பட்டார். நியூயார்க்கின் வெவ்வேறு பகுதிகளிலும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கோனி தீவில் 3 சிறார் உட்பட 80 சுட்டுக் கொல்லப்பட்டனர். எனினும் வாளி இன்னும் பிடிபடவில்லை. இவ்வேளை சுதந்திர நாளை முன்னிட்டு உரையாற்றிய அதிபர் டொனால்டு டிரம்ப் துப்பாக்கிகளை வைத்திருக்கும் உரிமை தற்காக்கப்படும் என உறுதியளித்தார். பிரான்சின் தெற்கில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் உலகின் புகழ்பெற்ற சைக்கிள் பந்தயம் டூர் டி பிரான்ஸ் பாதிக்கப்பட்டுள்ளது. அதன் 3 கட்ட பந்தயம் ஸ்பெயின் கிரானோலரிஸிலிருந்து தென் பிரான்ஸ் லாஸ் ஏஞ்சலஸ் வரை அட்டவணையிடப்பட்டுள்ள நிலையில் அதனை தொடர்வது குறித்த முடிவு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. பந்தயம் முடிவடையும் கோட்டிலிருந்து 70 தூரத்தில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. அணுகுவதற்கு கடினமான ஒரு மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த தீயில் 1500 ஹெக்டர் நிலங்கள் தீக்கிரையாகின. வறட்சியும் வெப்பமும் காற்றும் தீப்பரவலை தீவிரமாக்கியுள்ளது. தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக வட்டார தீயணைப்பு நிலைய துணைத் தலைவர் கர்னல் ஸ்டெஃபன் கலக் தெரிவித்தார். துருக்கியில் நேட்டோவுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட 100 அதிகமானோரை உள்நாட்டு அதிகாரிகள் தடுத்து வைத்துள்ளனர். அங்கு நாளை தொடங்கி 2 நேட்டோ உச்சநிலை கூட்டம் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு துருக்கி தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு பெரும்பாலான சாலைகள் மூடப்பட்டன. அந்நாட்டின் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏற்பாட்டிலான இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோர் நேட்டோவுக்கு வழிவிடப்படாது என்ற பதாகைகளுடன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். நேட்டோ மாநாட்டை ஒரு காரணமாக பயன்படுத்தி நாடு முழுவதும் தடுப்பு காவல் வகிக்கப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் சாடியுள்ளனர். அமெரிக்க கார்பந்து அணியின் தற்காப்பு ஆட்டக்காரர் ஃப்ளோரின் போலோகுவுக்கான எதிரான தடையை மறுபரிசீலிக்குமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோவிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார். கடந்த புதன்கிழமை போஸ்னியாவுக்கு எதிரான ஆட்டத்தின் போது அதன் தற்காப்பு ஆட்டக்காரர் தாரிக் மஹாரமோவிச்சை கவனக்குறைவால் மிதித்ததற்காக போலோகுன் வெளியேற்றப்பட்டார். ஃபிஃபா விதிமுறையின்படி சிவப்பு அட்டை வழங்கப்பட்ட விளையாட்டாளர் அடுத்த ஓர் ஆட்டத்தில் விளையாட தடை விதிக்கப்படும். இதனை அணியினர் மேல்முறையீடு செய்ய முடியாது. இந்நிலையில் நாளை நடைபெறும் பெல்ஜியமுக்கு எதிரான அமெரிக்காவின் கடைசி 16 சுற்றுப் போட்டியில் போலோகுன் விளையாட மாட்டார். உலகக்கிண்ண கார்பந்து 16 அணிகள் சுற்றில் இன்று காலையில் பிரேசிலும் நோர்வேயும் களமிறங்கின. இதில் நோர்வே 5 உலகக்கிண்ண வெற்றியாளர் பிரேசிலை 2-1 என்ற கோல்களில் வென்றது. ஆட்டத்தின் 79th-90th நிமிடங்களில் ஹர்லிங் ஹாலன் நோர்வேக்கான 2 கோல்களை அடித்தார். கூடுதல் நேரத்தில் வழங்கப்பட்ட வாய்ப்பில் நெய்மார் பிரேசிலுக்கான 1 கோலை அடித்தார். இவ்வேளை காலை 8 மெக்சிகோவும் இங்கிலாந்தும் பொருதுகின்றன. தேசிய முக்கியத்துவத்தை மையமாக கொண்ட திட்டங்களில் நிதி கசிவோ முறைகேடோ நிகழக்கூடாது. பொதுச்சேவை ஊழியர்களின் நலனை காப்பதில் மடானி அரசு தொடர் கடப்பாடு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: வரலாற்றில் இன்று
1: 2007 இன்றைய நாளில் நாடாளுமன்ற கட்டடத்தில் கலை பண்பாடு பாரம்பரிய அமைச்சர் தத்துஸ்ரீ உத்தமா டாக்டர் ரைசியாத்தீம் தலைமையில் தேசிய பாரம்பரிய அறிவிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மலேசிய வரலாற்றில் முதன்முறையாக 50 தேசிய பாரம்பரிய சின்னங்கள் அறிவிக்கப்பட்டன. இந்த அறிவிப்பின் மூலம் எதிர்கால தலைமுறையினர் பாரம்பரியத்தின் சிறப்பை அறிந்து அவற்றை போற்ற முனைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தேசிய பாரம்பரிய சின்னங்கள் 3 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டன. கட்டடங்களும் இடங்களும் 18, பொருள்கள் 20, அருவமான அல்லது தொற்றறிய முடியாதவை 12. கட்டடங்கள் பிரிவில் மலேசிய நாடாளுமன்ற கட்டடம், தேசிய பள்ளிவாசல், வீரர்கள் கல்லறை, தேசிய நினைவு சின்னம் ஆகியவை இடம்பெற்றன. பொருள்கள் பிரிவில் ஜலோர்க மிலாங், செம்பருத்தி, சுதந்திர அறிவிப்பு ஆகியவை பட்டியலிடப்பட்டன. அதேவேளை நாட்டுப்பண், நகரகு, நஜாத் நடனம், சிலத் மலாயு ஆகியவை அருவ பிரிவில் தேசிய பாரம்பரியங்களாக அறிவிக்கப்பட்டன.
0: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: துறந்தால் அகில உனக்கு எல்லோருக்கும் இனிய வணக்கம். மணி 7:18 வணக்கம் மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இந்த பக்கம் மோகன் தெய்வீகனோட பேசிட்டு இருக்க. உங்க திங்கட்கிழமை பொழுதே குறிப்பா கேரள வந்து பொறுத்தனையா ஒரு மாதிரி குளிரான சூழல்ல இருக்கு இல்லையா?
0: நேற்றுல இருந்து மழை விடல, நேற்று சாயங்காலத்தில இருந்து பெய்கின்றது, லேசா தூறல் மாதிரி இருக்கு, ஜில்லுன்னு ஒரு சூழல். திங்கட்கிழமை எல்லாரும் கொஞ்சம் இந்த காட்பந்து ரசிகர்கள்லாம் கவலையா இன்னைக்கு அவங்களுடைய நாளை தொடங்கக்கூடிய ஒரு நாள் ஆயிருச்சு இன்னைக்கு.
1: ஏன்னா பொதுவாகவே நம்ம எந்த அணில இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நான் பிரேசிலுக்கு தான்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா?
0: ஆமா,
1: இன்றைக்கு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் நார்வே உடன ஆட்டம் 2-1 அப்படின்னு முடிஞ்சிருக்கு.
0: நார்வே 2 அடுத்த சுற்றுக்கு தயாராயிட்டாங்க. இந்த த்ரெட் பக்கம்லாம் போனா நீங்க பாத்தீங்கன்னா பிரேசில் ரசிகர்கள்லாம் நிறைய பதிவுகள் இட்டு இருக்காங்க, பெரிய எதிர்பார்ப்போட இருந்தாங்க. வெற்றி தோல்வி அப்படின்றது வாழ்க்கையில சகஜம்னு சொல்லுவோம், ஆனா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குமா இல்லையா? இப்போ ஒரு வெற்றினா நம்ம கொண்டாடிடுவோம் இல்லையா, இதே ஒரு வேளை தோல்வி அப்படின்னா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு உடனே வருமா இல்ல கொஞ்ச நாள் எடுக்குமா, எப்படி இருக்கும் அது?
1: அதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும், அப்பதான் வந்து நம்ம சரிப்படுத்த முடியும்.
0: அதை புரிஞ்சுக்கணும்ன்றது எவ்வளவு காலம் எடுக்கும்?
1: கொஞ்ச காலம் எடுக்கதான் போல.
0: எவ்வளவு சொல்லுங்க, நீங்க பிரேசிலுடைய ஆதரவாளர், பிரேசிலுடைய தோல்வி ஆயிடுச்சு, இதை ஏத்துக்க சுதாகரிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் சொல்லுங்க?
1: யாரோ ஒன்னும் சொல்லாம இருப்பாங்க பாத்தீங்களா, சுதாரிச்சிருக்க ஒரு வாரம் சில நாட்கள் வரைக்கும் எடுக்க வாய்ப்பு,
0: ஒரு வாரம் ஆகும். ஜூலை 20 வரைக்கும் எடுத்துக்கோங்களேன், முடிஞ்சிடும் வேர்ல்ட் கப்.
1: இந்த மாதிரி எடுக்கணும் தெய்வீக, அப்பதான் கொஞ்சம் மனசை சரிப்படுத்த
0: முடியும்.
1: வந்து அப்படி யோசிக்க மாட்டாங்க, வெற்றியோ தோல்வியோ அதை பாத்துக்கலாம், இப்ப என்ன அடுத்த முறை பாத்துக்கலாமா விட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்க எவ்வளவு காலம் எடுத்துக்குவீங்க, அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும்ல உங்க வாழ்க்கை பயணத்துல?
0: வாழ்க்கையில நீங்க ஒண்ணு எதிர்பார்த்திருப்பீங்க, அது நடக்காம போயிருக்கும், கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கும், தோல்வியா இருந்திருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும்போது அதை எப்படி எடுத்துக்குவீங்க? எவ்வளவு காலம் ஆகும் இந்த ஹீலிங் அப்படின்னு சொல்றாங்களே, அதை சரிப்படுத்தி வர்றதுக்கு எவ்வளவு காலம் எடுக்குதுன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
1: அதனால அழைச்சு பேசுங்க. 3-2-2-8-2-5-7 3-3 அல்லது 4-7-6-8

0: மயக்க மின்னலில் பிக்க B40 குறித்து விளக்குகின்றார் டாக்டர் தர்ஷினி ராஜச்சந்திரன்.
1: ப்ரொட்டோகால் பார்க்கணிங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் கீழே தான் வரோம். இந்த ஆர்கனைசேஷன் ஸ்பெசிஃபிக்காக அந்த தொற்றாத நோய்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா பெக்கா சேஹாட்னு ஒரு ப்ரோக்ராம், இதுக்கு முன்னுக்கு பெக்க B40 சொல்லுவோம், இப்போ வந்து பேர் வந்து மாற்றம் இருக்கு பெக்கா சேஹாட். ஸோ அதில் வந்து 4 நன்மைகளுக்கு ஹெல்த் ஸ்கிரீனிங் செய்யறது. செகண்ட் வந்து பந்த்வான் அலர்ட் பெருபத்தன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன்னா இந்த ஹெல்த் ஸ்கிரீனிங் செஞ்சாதான் அந்த மீதி இருக்கு மற்ற பெனிஃபிட் வந்து மக்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இந்த பந்த்வான் அலர்ட் பெருபத்தன் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு லைஃப் டைம் 20,000 வெள்ளிக்கு வந்து நம்ம கவர் பண்ணுவோம். அந்த பந்தன் அலப்ரூபத்தன் ஆல்மோஸ்ட் 10 டைப்ஸ் ஆஃப் அலப்ரூபத்தன், வீல் சேர், நியூட்ரிஷனல் சப்போர்ட், கார்டியாக் ஸ்டென்ட், பேஸ்மேக்கர், இன்னும் நிறைய சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இட் கேன் பி கவர்ட். ஆனால் இதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கிடைக்கும். அந்த ஹெல்த் ஸ்கிரீனிங் வந்து பிரைவேட் ஜிபிஎஸ்லையும் செய்யலாம், கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிலையும் செய்யலாம். இது செஞ்சாதான் அவங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறோம். இப்போ ஹெல்த் ஸ்கிரீனிங்னு வச்சுக்கலாம், இது வந்து கவர்மெண்ட் மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணி செய்ய முடியாது, நமக்கு சப்போர்ட் நிறைய தேவை. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ வந்து பிரைவேட் ஜிபிஸும் இது செய்யறாங்க. ஸோ நம்ம ப்ரொட்டோகால் என்ன பண்ணுவோம்னா நிறைய பிரைவேட் ஜிபிஸ் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், செயின் ஆஃப் கிளினிக்ஸாக இருக்கும், அவங்க கூட சேர்ந்து நம்ம நிறைய அவுட்ரீச் கேம்பெயின், ஹெல்த் ஸ்கிரீனிங் இந்த நேபர்ஹுட் கம்யூனிட்டியில் போய் நம்ம செய்வோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம ப்ரொட்டோஹெல்த் மெம்பர் ஸ்டாஃப்ஸ் வந்து நம்ம அந்த அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி மக்களுக்கு எவ்வளோ நம்ம தெரிவிக்க முடியுமோ அது மூலயமா நம்ம தெரிவிப்போம். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அவங்க வந்து வெப்சைட்க்கு போனீங்கன்னா www.protohealth.com.my அங்க வந்து பெக்கா B40 இல்ல பெக்கா சேஹாட்னு ஒரு காலம் இருக்கும், அதுல நீங்க அமுக்குனீங்கன்னா அவங்களோட எலிஜிபிலிட்டி ஒன்னு இருக்கும். இன்னொரு வந்து அவங்க ஆக்சுவலி ஃபைண்ட் அவுட் பண்ண, இப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஃபேமிலி கிளினிக் ஃபேமிலி ஜிபின்னு இருக்கும், அவங்களோட கிளினிக் பேர் அங்க போட்டு அவங்களுக்கு தெரியும் இவங்க கிளினிக்ல இது இருக்கா, இல்ல கால் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ அப்படி இந்த பெக்கா ப்ரோக்ராம் இருக்குன்னா நான் வந்து என்ன அட்வைஸ் பண்றேன்னா டோன்ட் வெயிட், பிளீஸ் இந்த போயிட்டு நீங்க இந்த ஸ்கிரீனிங் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த காலகட்டத்தில் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளோட ஹெல்த் இப்ப பாத்துக்கிட்டாதான் இன்னொரு எத்தனையோ வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து கமிட்மெண்ட் ஃபேமிலிக்கும் சரி நம்மளோட பர்சனல் குரோத்லையும் சரி கரியர்லையும் வந்து இன்னும் முன்னேறிட்டு வரலாம். அதனால யார் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறாரோ தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கிட்டயோ இதை பத்தி சொல்லுங்க. எஸ்பெஷலி ஃபார் த B40 பாப்புலேஷன், அதுவும் ஸ்பெசிஃபிக்ல அந்த சும்பங்கன் துணை ரஹ்மா யார் எடுக்கிறாரோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த நன்மை ஆச்சு செய்யறாங்க இலவசம். www.protohealth.com.my போனீங்கன்னா இருக்கும்.

0: வெற்றியோ தோல்வியோ உங்க மனசு அதை எப்படி ஏத்துக்கும், அதை சரிப்படுத்த மனசு சரிப்படுத்த எவ்வளவு நாட்கள் வரைக்கும் எடுத்துக்குவீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது சின்ன வயசுல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பொதுவாக விளையாட்டுலயா இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய நம்ம பாக்குறோம். இப்போ இந்த கார்பந்து அணிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ரசிகர்களுமே அப்படிதான், அவங்க எதிர்பார்த்து ஒரு அணி வந்து கிடைக்கல அப்படின்னா மனசு கொஞ்சம் சரிப்படுத்தணும் இல்லையா.
1: அந்த மாதிரி
0: தான் இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பத்தி நம்ம பேசிட்டு
1: இருக்கோம். நம்ம பொடி போட்டு பேசுற மாதிரியே இருக்கு எனக்கு. மழை பெய்து நின்றது, அங்கிருந்து தான் வந்தோம். நாங்க வந்த அன்னைக்கும் சரியான மழை.
0: சரி, வெற்றியோ தோல்வியோ உங்க மனசு எப்படி ஏத்துக்கும், எப்படி உங்களை சரிப்படுத்திக்குவீங்க ஹேமா?
2: ஒரு ரெண்டு நாள் தூங்கி ஏஞ்சினா ஓகே ஆயிரும்.
1: விடாம தூங்குவீங்களா இல்ல விட்டு விட்டு தூங்குவீங்களா?
2: கொஞ்சம் அதிகமாவே தூங்குவேன்.
1: ஓ, அப்பதான் சரிப்படுத்த முடியும்.
2: அப்பதான் மனசும் நம்ம மைண்டியும் கொஞ்சம் ஓகே ஆகும்.
0: ரெண்டு நாள் அதிகபட்சம்
1: எடுத்து தூங்குவீங்களா இல்ல எப்படி? ஒருவேளை அதோட சிந்தனை வரக்கூடாதுன்றதுனால ஹேமா இதை பண்றீங்களோ?
0: மறந்துருவீங்களா? பரவாயில்லையே,
1: தூங்கி தூங்கி எழுந்துச்சா மறந்துருவோம். அந்த யுக்தியை கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போங்க ஹேமா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும். பாத்து போங்க ஹேமா வேலைக்கு. கவலையை மறக்க தூங்கி தூங்கி எழுந்திருப்போம் அவங்க சொல்றது போல.
0: அது கவலையை மறக்கும் சரி அல்லது மன உளைச்சல் மறக்கும் சரி, இந்த மாதிரி தூங்கி எழும்போது அது சரிப்படுத்தணும்னு சொல்றாங்க.
1: ஆமா, வாங்க நீங்க எப்படிங்க ஒரு தோல்வியோ இல்ல பின்னடைவோ எப்படி ஏத்துக்கிறீங்க அதை?

0: வெற்றியோ தோல்வியோ அந்த மாதிரி தோல்வி வரும்போது வரக்கூடிய மன உளைச்சல் அதை எப்படி நீங்க சமாளிப்பீங்க, எவ்வளவு நாட்கள் எடுத்துக்குவீங்க, அதுல இருந்து கொஞ்சம் விடுபடன்னு கேட்டிருந்தோம்.
1: சில பேருக்கு நம்ம நிவாரண மருந்து வழிகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம், வாங்க பேசுவோம். கனகா, என்ன கனகா, எப்படி சமாளிக்கிறீங்க?
2: எனக்கு எப்பொழுதுமே ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம், தியானமும் கோயில் குளத்துக்கு போயிருந்தோம்.
1: இப்படி போயிருவீங்க?
2: ஆமா கண்டிப்பா. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல வந்து நீங்க பிரச்சனையோட தியானம் பண்ணீங்கன்னா அது சரி வராது, பிரச்சனை தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணியே செய்ய முடியாது. அப்ப வந்து கோயில், நம்ம கோயில் போயிட்டு அந்த கோயில் தூண்கள்ல நம்ம உட்கார்ந்து இருக்கும் போதே பெரிய அமைதி ஏற்படும். இருக்கிற மக்கள் அவங்கள நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் தெரியல மத்தவங்க செய்வாங்களா, நான் செய்வேன், பிளே கிரவுண்ட் போவேன். நீங்க ஒண்ணுமே செய்வேனா, ஏதாவது ஒரு பெஞ்சில உட்காந்து அங்க இருக்கிற அந்த குட்டி குட்டி பசங்க எல்லாம் விளையாடுறது, அவங்க செய்யற செய்கையை நீங்க பார்த்தாலே உங்க மனசு ரொம்ப லைட் ஆயிரும்.
1: அப்படியா? எனக்கு ஊஞ்சல் இல்லாண்டா கவலை போயிரும். நல்லா இருக்கு கனகா, தியானம் கோயில் கடைசியா சொன்னது மைதானம், நல்லா இருக்கு. இது பண்ணுவோம் நம்மளும். ஆமா நம்ம பாருங்க, எப்படி இருந்தாலும் அந்த நம்ம வளர்ந்த அந்த சின்ன பருவத்துக்கு போறதுல விரும்புவோம். அது உண்மையிலே ஒரு பெரிய நிவாரணியா இருக்கும் பிரச்சனைகளை மறக்கிறதுக்கு.
0: இதை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கோம். சாதாரண வழி ஒண்ணு இருக்கா தேவி, மன உளைச்சலா இருந்து இந்த மாதிரி யோசிக்கிற தன் தருணத்துல 20 நிமிடங்கள் நடந்தா போதுமா, அத்தனையும் சரியாயிருமா?
1: நீங்க பாத்துக்கோங்களேன், இன்னைக்கு ஒருவேளை அப்படி போயிட்டு இருக்கீங்கன்னா 20 நிமிஷம் நடந்தீங்கன்னா சரிப்படுத்திடுறீங்க. இப்ப 7:40 தான், 8 மணி வரைக்கும் 20 நிமிஷம் நடங்க சரியாயிருக்கும்.
0: நடக்கிறத பார்த்தா கேளுங்க.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிக
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
0: மடானி உங்களுக்காக.
2: சமூக பாதுகாப்பு அமைப்பு பொர்கேசோவின் சுல்தான் நசரின் ஷா மறுவாழ்வு மையம், தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நரம்புசார் எந்திரணியல் மறுவாழ்வு மையம், உலக தரத்திலான தொழில்நுட்பம், தொழிலாளர்கள் தங்கள் உடல் செயலாற்றலை மீட்டு மீண்டும் வேலையில் இணைய உதவுகிறது. மேலதிக தெரிவலுக்கு www.perkeso.gov.my.
0: மடானி உங்களுக்காக.
3: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 219 19.
4: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
5: உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: போக்குவரத்து தகவல். ரவாங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் கொஞ்சம் நெரிசலாக இருக்கிறது. கனரக வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கிறது, 444.6 கிலோமீட்டரில். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த நடுப்பாதை வந்து மூடப்பட்டிருக்கிறது, நெரிசல் வழக்கத்திற்கு மாறாக இருக்கிறது அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
1: புக்கேஜாலில் இருந்து சிறு கம்பாங்கான் செல்லக்கூடிய பாதையில் 10.5 கிலோமீட்டர் ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குங்க. அதனால அங்கு செல்லக்கூடியவர்கள் ரொம்ப கவனமா செல்லுங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு.
2: எலி நெடுஞ்சாலை 16.3 கிலோமீட்டர் பண்டார் சௌஜனா புத்ரால இருந்து புத்ரா ஹைட்ஸ் வந்துட்டு இருக்கீங்களா, அங்க விபத்தின் காரணமாக வாகனங்கள் ரொம்பவே மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
1: தஞ்சம் பாலிபிலிருந்து பெஹராங் செல்லக்கூடிய பாதையில் 398.3 கிலோமீட்டர்ல ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதனால அங்கு சற்று வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
2: மெயின் லைன்ல இருக்கீங்களா, 159.6 கிலோமீட்டர் ஜாவியில் இருந்து புக்கி தம்போன் செல்லக்கூடிய பாதை அங்கு விபத்தின் காரணமாக வழக்கத்திற்கு மாறாக வழக்கமாகவே நெரிசலா இருக்கும். இன்னும் மெதுவாக வாகனங்கள் நகர்கின்றன.
1: குலாயிலிருந்து சென்னாய் செல்லக்கூடிய பாதையில் 25.9 கிலோமீட்டர்ல விபத்து, அதனால அங்கு நெரிசல்.
2: வாகனங்கள் மெதுவாக நகர்வதற்கு மழையும் ஒரு காரணம், பார்த்து பத்திரமா போங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம், இன்னோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
2: இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் வெற்றியோ தோல்வியோ. அப்ப தோல்வி வரும்போது அதை எப்படி உங்க மனசு சரிப்படுத்த எவ்வளவு நாட்கள் வரைக்கும் எடுத்துக்குவீங்க கேட்டிருந்தோம்.
1: வாங்க, ஒரு நேயர் வந்து பேசுவோம். பசு, மனசெல்லாம் நல்லா இருக்கா? நிம்மதியா இருக்கா?
3: ஆமா,
1: எப்படி
2: யார் பக்கம் வந்தீங்க?
3: தெரியுது
1: ரசிகர்கள் இருக்காங்களா நட்பு வட்டத்துல? கொஞ்சம் நல்லா மனசை தேத்திக்கிற மாதிரி நாலு வாரத்தை சொல்லி சரிப்படுத்தி விடுங்க. சொல்லுங்க, மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணிருங்க. ஐயா கவலைப்படாதயா, வெற்றி தோல்வி சகஞ்சயா அண்ணனுங்க சொன்னாங்கன்னு.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தேவகற்பத்தில் டுரியான் பழ பருவம் ஒரே நேரத்தில் தொடங்கியுள்ளதால் விலை வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ள தோட்டக்காரர்களின் நிலை பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அடுத்த மாதம் தமது சீன சக லீ சியாங்குடனான வட்டமேசை கலந்துரையாடலில் இந்த சிக்கல் விவாதிக்கப்படும் என பிரதமர் உறுதியளித்துள்ளார். சீனாவில் டுரியான் பழங்களின் சந்தை அணுகலை விரிவுபடுத்துவதற்கான வழி இதில் ஆராயப்படும் என நிதியமைச்சருமான அவர் கூறியுள்ளார். போடி டீசல் முனைப்பின் செயலாக்கம் குறித்து களத்தில் சேகரிக்கப்படும் தரவுகளின் அடிப்படையில் கூட்டரசு அரசாங்கம் அதனை தொடர்ந்து மதிப்பிடும் என இரண்டாம் நிதியமைச்சர் டதுஸ்ரீ அமீர் ஹம்சாசிசான் தெரிவித்துள்ளார். இதில் பயனீட்டாளர்களின் பயன்பாடும் முறையும் கருத்தும் உட்படுத்தப்பட்டுள்ளன. தரவுகளின் அடிப்படையில் அரசாங்கம் உரிய மேம்பாடுகளை செயல்படுத்தும் என அவர் கூறியுள்ளார். திருமணமாகாத 13 வயதினர் கருவுறும் சிக்கலுக்கு எதிராக முழுமையான சமமான அணுகுமுறை எடுக்கப்பட வேண்டும் என வடமலேசிய பல்கலைக்கழகம் யுயுஎம் மூத்த விரிவுரையாளர் இணை பேராசிரியர் டாக்டர் ராஜ்வானி மட்சாயின் வலியுறுத்தியுள்ளார். 2010 முதல் 2024 வரை 19 வயதுக்கு கீழ்பட்ட 21114 திருமணமாகாத 13 வயதினர் கருவுற்றதாக அரசாங்க சுகாதார மையங்களின் தரவுகள் காட்டுகின்றன. வெனிசுவேலாவில் இருசக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு 11 நாள்கள் ஆன நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3300க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதாக AFP குறிப்பிட்டுள்ளது. மேலும் 16700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக அது கூறியது. லத்தீன் அமெரிக்காவின் மிக மோசமான நிலநடுக்க பேரழிவுகளுள் ஒன்றாக அது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தாலி சிசிலியில் உள்ள கத்தானியா பன்னாட்டு விமான நிலைய சேவைகள் பாதிக்கப்பட்டன. எத்னா எரிமலையில் வெடிப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து பெருமளவில் சாம்பல் வெளியேறியதால் வான் போக்குவரத்து பாதிப்பை எதிர்நோக்கியதாக ஜெர்மன் செய்தி முகமை DPA தெரிவித்துள்ளது. உலக கிண்ண கார்பந்து 16 அணிகள் சுற்றில் இணை ஏற்பாட்டாளர் மெக்சிகோவும் இங்கிலாந்தும் களமிறங்குகின்றன. மெக்சிகோவின் எஸ்தாடியோ அஸ்தேகா அரங்கில் அவ்வாட்டம் காலை 9 மணிக்கு தொடங்க அட்டவணையிடப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.